0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?

0: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
1: ஆமா.
0: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000க்கும் மேல வரும். வருஷத்துக்கு 150 நாள் கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா 1 நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
1: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 வருஷமா கடலுக்கு போறேன். அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
0: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
1: அட, அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
0: அண்ணே, நீ மாசுனே.
2: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக அவங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. டாட்டே மாசா முனே அப்படின்றவர் ஒரு அழகான அரண்மனையை கட்டினாராம். அதுல 2 தங்க திரைச்சீலைகளை உருவாக்குனாராம். அதை அழகுபடுத்துற பணிக்காக தன்யு அப்படின்ற ஓவியரை வரவழைச்சாராம். இப்போ தன்யு அதை வந்து பாக்குறாரு. இதுல என்ன மாதிரியான ஓவியங்கள் வரைஞ்சா இது அழகா இருக்கும் அப்படின்னு கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கிறவரு கருப்பு வெள்ளை நிறத்தின் மூலமா இதை அழகாக்க முடியும் முடிவு பண்ணிட்டாரு. நேர வீட்டுக்கு போறாரு, அதை பத்தி சிந்திக்கிறாரு. காலையில ஒரு முடிவெடுத்து நிறைய மை எடுத்துட்டு வராரு. கையில ஒரு குதிரை லாடம் கொண்டு வராரு. அந்த குதிரை லாடத்தை மயில நினைச்சு அந்த தங்க திரைச்சீலைகள்ல ஆங்காங்கே வச்சு எடுத்து தன்னுடைய ஓவியத்தை ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு பெரிய தூரிகை, அதாவது பெரிய பிரஷ்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்து ஆங்காங்கே குறுக்கும் நெடுக்குமா நீல கோடுகளை வரைகிறாரு. இந்த நேரத்துல யதார்த்தமா பார்வையிட வர்றாரு டாட்டே மாசா முனே. பார்த்தவருக்கு அவ்வளவு கோபம், தங்க திரைச்சீலைகளை இவரை நம்பி ஒப்படைச்சா இஷ்டத்துக்கு கிறுக்கிட்டு இருக்காரு, எவ்வளவு அருவறுப்பா இருக்குது அப்படின்னு முணங்கிட்டு கோபமா அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. இவருடைய இந்த கோபமான மனநிலைய பணியாளர்கள் ஓவியர் தன்யு கிட்ட வந்து சொல்றாங்க. உடனே தன்யு என்ன சொன்னாரு தெரியுமா, நான் வேலை செய்யும் போது இடையில வந்து அவரை பார்க்க கூடாதுன்னு சொல்லுங்க, நான் வேலையை முடிக்கிற வரைக்கும் அவர் காத்து இருக்கணும், பொறுமையோட இருக்கணும் அப்படின்னு பதில் சொல்லி அனுப்பிட்டாராம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன தூரிகை எடுக்கிறாரு, அதை வச்சு அதை அங்கும் இங்குமா இழுத்து விடுறாரு. இப்போ குதிரை லாடத்துல இருந்து அச்சு வச்சாரு இல்லையா, அது கிட்டதான் அந்த சின்ன கோடுகளை வரைஞ்சாரு. உடனே அது நண்டுகள் மாதிரியான உருவங்களை அடைஞ்சிடுச்சு. அடுத்து பெரிய கோடுகள் கோரை மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு திரைச்சீலை மேல மைய தெளிச்சு விடுறாரு. தன்னுடைய தூரிகையை வச்சு அங்கும் இங்கும் லேசா தடவி விடுறாரு. அப்போ அது பாக்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னா, கூட்டமா தூக்கணங்குருவிகள் வெள்ளோ மரத்தை நோக்கி பறக்கிறது மாதிரியான சித்திரத்தை உருவாக்கிடுச்சு. வேலை முடிஞ்சதும் ஓவியத்தை பார்த்த டாட்டே மாசா முனே ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. ஓவியரை கட்டி தழுவி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாரு. ஆமா நேர்களே, காத்திருத்தல் அப்படின்றது ஒரு சிறந்த குணம், அதுதான் பொறுமைன்னு சொல்லுவாங்க. முடியும் வரை காத்திருத்தல் சிறந்த பண்பு அப்படின்னா அது பொறுமையுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய வரிகள். பெரிய பெரிய சாதனைகள் எல்லாமே உடனே நிகழ்றது கிடையாது, தொடர் முயற்சியும் காத்திருப்பும் தேவை. விதை முளைக்க காலம் எடுக்கும். நிதானமா முடிவுகள் எடுக்கும் போதுதான் அது நமக்கு மிகப்பெரிய நன்மையை உண்டாக்கும். அவசரம் ஆபத்தை விளைவிக்கும், காத்திருத்தல் பதற்றத்தை குறைக்கும், தெளிவான சிந்தனையை உருவாக்கும். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க இல்லையா. மன அமைதியோட பொறுமையோட ஒரு விஷயத்தை அணுகும் போது சூழ்நிலைகளை நம்ம கட்டுப்பாட்டுல வைக்க முடியும். கோபத்தையும் தேவையற்ற சண்டை சச்சரவுகளையும் தவிர்க்க முடியும். அதே போல நம்மளுடைய உழைப்பையும் முயற்சிகளையும் பொறுமையோட நாம முன்னெடுக்கிறோம் அப்படின்னா, அதை ரகசியமா வைக்கிறது கவனச்சிதறல்களை தவிர்த்து நம்மளுடைய இலக்குகள்ல முழுமையா கவனம் செலுத்த உதவும். நம்மளுடைய திட்டங்கள், இலக்குகள், நம்மளுடைய கடின உழைப்பு, இதை பத்தி முன்கூட்டி யார்கிட்டயும் அதிகமா பேசக்கூடாது. நம்மளுடைய செயல்கள் மூலமா தான் முடிவுகளை வெளிப்படுத்தணும். அதே போல முடிகிற வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கோம், நம்மளுடைய உழைப்ப மறைவா வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த நேரத்துல சில நேரங்கள்ல மன உளைச்சல்கள் ஏற்படலாம், ஏமாற்றங்கள் கிடைக்கலாம், அவமானங்கள் கூட உருவாகலாம். ஆனா அது எல்லாத்தையும் விழுங்கிட்டு அமைதியா யாரு வெற்றி நடை போடுறாங்களோ அவங்கதான் சரித்திரத்தில் இடம் பிடிக்க முடியும். வலிய பொறுத்துக்கிறதும் கண்ணீரை சிந்தி பலவீனத்தை மத்தவங்க கிட்ட காட்டிக்காம இருக்கிறதும் ரொம்பவே அவசியம். எதுக்கும் பயப்படாத, புலம்பாத, அலட்டிக்கொள்ளாத திண்மையும் திடமும் நுண்மையும் கொண்ட மனிதர்களா வாழணும். உணர்ச்சி மேலாண்மை யார்கிட்ட குறைவா இருக்குதோ அவங்களுக்கு தற்காலிகமான வெற்றி தான் கிடைக்கும். வெற்றுண்ட பிறகும் போராடுபவனை, அனைத்து இழந்த பிறகும் எதிர்த்து நிற்பவனை வரலாறு வாழ்த்துகிறது. ஆக பொறுமையும் உழைப்பும் சேரும் போதுதான் தோல்விகள் எல்லாம் அனுபவங்களா மாறும். உலகில் சாதித்த அனைத்து மனிதர்களும் இந்த இரண்டு குணங்களை தான் மூலதனமா பயன்படுத்தி இருக்காங்க. இந்த நாள் உங்களுக்கு வெற்றியின் நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள் இது கடல் ஓசை FM 90.4.

0: மற்றும் தெங்காசி
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
5: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம் கடலோசை எஃப்எம் 90.4
6: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி இனியவை கூறல், அதிகாரம் 10, குறள் எண் 91. இன்சொலால் ஈரம் அலை இப்படிரு இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். செம்மையான பொருளை அறிந்தவர்களின் வாய்ச்சொற்கள் இனிய சொற்களாய் அன்பு கலந்ததாய் பஞ்சம் இல்லாததாய் இருக்கும். நம்ம பேசக்கூடிய சொற்கள் இனிமையானதா இருக்கணும், இனிமையான சொற்கள்லாம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்ற கருத்தை தான் வள்ளுவர் இந்த குறள்ல நமக்கு முன்வைக்கிறாரு. எவ்வித உள்நோக்கமும் கசப்பும் இல்லாமல் உண்மையான அன்போடு பேசும் வார்த்தைகள் மனித மனங்களை வெல்லக்கூடிய ஆற்றல் கொண்டது. வார்த்தைகள் இனிமையா இருக்கணும் அப்படின்னா தூய்மையான எண்ணம் இருக்கணும், மனசுக்குள்ள கசப்பு இருக்கக்கூடாது, சுயநலம் இல்லாத பேச்சு இருக்கணும், கேட்கிறவங்களுக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்கணும். இந்த மாதிரியா நம்மளுடைய வார்த்தைகள் வெளிப்படும் போது ஒரு நம்பிக்கை அதை ஆழமா விதைக்கும். மனக்கசப்புகள் இருந்தாலும் கூட அதை எளிமையா நீக்கிடும். மனிதர்கள் எல்லாரையும் ஒன்றிணைக்கக்கூடியதே இந்த இனிமையான வார்த்தைகள் தான். ஆக நாம பேசும்போது மென்மையான குரல்ல பேசணும், மற்றவங்க மனசு புண்படாம விழிப்புணர்வோட பேசணும், முடிஞ்சவரை எப்பவுமே உண்மையை மட்டும்தான் பேசணும். அந்த மாதிரியா பேசும்போதுதான் கேட்கிறவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், பேசக்கூடிய நமக்கும் மன அமைதி கிடைக்கும், சமூகத்திலையும் நல்ல மதிப்பு கிடைக்கும். ஆக இனிய வார்த்தைகள் இனிமையான கனிகள் மாதிரி. வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. இதுக்கு பின்னாடி இவ்ளோ விஷயம் இருக்குதான்னு யோசிக்க வச்ச விஷயம் தான் சிசேரியன்கிற பேரு. சரி, மற்ற அறுவை சிகிச்சைக்கெல்லாம் ஆபரேஷன், சர்ஜரி இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறோம். ஏன் இந்த சிசேரியன்கிற வார்த்தைய மகப்பேறு அறுவை சிகிச்சைக்கு மட்டும் யூஸ் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, தெரிஞ்சுக்கலாம். சுகப்பிரசவம் நடக்க முடியாத சூழல்ல குழந்தைய வெளியெடுக்க தாயோட அடி வயிற்றுல கட் பண்ணி வெளியெடுப்பாங்க. இததான் சிசேரியன் சொல்லுவோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இந்த முறை இருந்தாலும் 19 நூற்றாண்டோட இறுதியில தான் மெடிக்கல் டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறமா தாய் சேய் ரெண்டு பேரையுமே காப்பாத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் பெரும்பாலும் ஒருத்தரை தான் காப்பாத்த முடிஞ்சிருக்கு. உதாரணமா கிமு 8 ரோமானிய பேரரசர் தான் நூமா பாம்பிலஸ். இவர் தான் ஒரு சட்டத்தையுமே போட்டிருக்காரு. அந்த சட்டம் என்னன்னா, அந்த காலத்துல சுகப்பிரசவத்துல ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வரும்போது வயிற்றுல ஆபரேட் பண்ணி ரெண்டு பேரையுமே காப்பாத்த அவ்வளவு டெக்னாலஜி எல்லாம் கிடையாது. அப்போ தாயோ இல்ல வயிற்றுல இருக்கிற குழந்தையோ இறந்து போனா கூட அதை சிசேரியன் பண்ணி வெளியெடுத்து அவங்களை தனித்தனியா தான் புதைக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தையுமே கொண்டு வந்தாரு. அந்த ரோமானிய பேரரசர் கொண்டு வந்த சட்டத்தோட பேர் தான் லெக்ஸ் சிசேரா. இந்த வார்த்தை லெத்தின் மொழியில உள்ள சிடேரா அப்படின்ற வார்த்தையில இருந்து எடுக்கப்பட்டதாம். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெட்டுன்னு அர்த்தமா. இப்படிதான் சிசேரியன்கிற வார்த்தையும் வந்திருக்கும் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதே சமயம் நூமா பாம்பிலஸ்க்கு அப்புறமா வந்த பேரரசர் தான் ஜூலியஸ் சீசர். இவர் தான் முதல் அறுவை சிகிச்சை செஞ்ச பிறந்த குழந்தை அப்படின்னு இவருடைய பெயர்ல இருந்துதான் சிசேரியன்கிற வார்த்தை வந்திருக்கும் அப்படின்ற கதைகளை வரலாற்று ஆய்வாளர்கள் மறுக்கிறாங்க. மொத்தத்துல சிசேரியன்கிற வார்த்தை ரோமானிய பேரரசர் கொண்டு வந்த ஒரு சட்டத்தோட பெயர் தான். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நாம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
4: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுப வேலை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இரண்டு மன்னர்களுக்குள்ள பெரிய சண்டை உருவாயிடுச்சு. ரெண்டு பேருமே இளமையான துடிப்பான வீரர்கள். போர் அப்படின்னா யாராவது ஒருத்தர் ஜெயிக்கணும் இல்லையா? ஒரு மன்னர் ஜெயிச்சிட்டாரு, இன்னொரு மன்னர் தோல்விய தழுவிட்டாரு. இப்போ போர்ல ஜெயிச்ச மன்னர் இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்றாரு? போரில் தோல்விய தழுவிய மன்னருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறாரு. உன்னுடைய நாட நான் உனக்கே திரும்ப பரிசா தர்றேன், ஆனா நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்ல தயாரா இருக்கணும், சம்மதமா அப்படின்னு கேக்குறாரு. ஒரு கேள்விக்கு பதில் சொன்னா நாடே கிடைக்கும்னா யாருதான் வேணான்னு சொல்லுவாங்க? உடனே இந்த மன்னரும் தைரியமா உன்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டாராம். ஒரு பெண் தன்னுடைய ஆழ் மனதில் என்ன நினைக்கிறாள், இந்த கேள்விக்கு பதில் சொன்னா உன்னுடைய நாட நான் உனக்கு திரும்ப தருவேன், ஏன்னா இந்த கேள்விக்கான பதில் இன்னும் எனக்கே கிடைக்கல. என் மனம் கவர்ந்த காதலி இந்த கேள்விக்கு பதில் சொன்னாதான் என்னை கரம் பிடிப்பதாக ஒப்புக்கொண்டுள்ளாள். கேள்விக்கு பதில் கூறினால் என் மனம் கவர்ந்த காதலி என் மனைவியாக மாறிவிடுவாள், உன்னுடைய நாடும் உனதாகிவிடும் அப்படின்னு சொல்லி முடிச்சாராம். ஓ இதுதான் பிரச்சனையா, கொஞ்ச கால அவகாசம் கொடு அப்படின்னு கேட்டாராம். அவரும் தேவையான கால அவகாசத்தை கொடுத்துட்டாராம். இந்த தோற்ற மன்னர் என்ன பண்றாரு, சில பேர் கூட கூடி பேசுறாரு, பதில் கிடைக்கல. பலர்கிட்ட கூட்டமா போய் கேக்குறாரு, ஆன பாடல எல்லார்கிட்டையும் கேக்குறாரு, எதுவுமே எடுபடல. ஆனா அவருக்கு ஒரே ஒரு ருசு கிடைக்குது. ருசு அப்படின்னா ஒரு செய்தி, யார்கிட்ட போனா இதற்கான பதில் கிடைக்கும் அப்படின்ற ஒரு செய்தி கிடைக்குது. பச்சை மலையடி வாரத்தில் மந்திரவாத கிழவி ஒருத்தி இருக்கிறாள், அவளிடம் கேட்டால் நிச்சயமாக விடை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு ஒரு பெரியவர். உடனே கிளம்பி போயிட்டாரு இந்த இளம் மன்னர். கேட்டாரு ஒரு பெண் தன்னுடைய ஆழ் மனதில் என்ன நினைக்கிறாள், சரி பதில சொன்னா எனக்கு என்ன தருவ அப்படின்னு கேக்குறாங்க அந்த மந்திரவாத கிழவி. நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தருவேன், எனக்கு தேவை பதில். பதில் கிடைத்தால்தான் நாடு கிடைக்கும், நாடு கிடைத்தால்தான் எதையுமே என்னால் உனக்கு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அந்த மந்திரவாத கிழவி ஒரு புன்னகையோட அதற்கான விடையை கொடுத்தாங்க. என்ன விடை சொன்னாங்க தெரியுமா, தன் சம்பந்தப்பட்ட முடிவுகளை தானே எடுக்க வேண்டும், இதுதான் ஒரு பெண்ணின் ஆழமான எண்ணம். இந்த பதில எடுத்துக்கிட்டு தோற்கடித்த மன்னர் கிட்ட ஓடி போறாரு போரில் தோல்விய தழுவின மன்னர். அந்த பதில எடுத்துக்கிட்டு தன் மனம் கவர்ந்த காதலி கிட்ட போறாரு போர்ல வெற்றி அடைஞ்ச மன்னர். அந்த பொண்ணும் அதுதான் சரியான பதில் அப்படின்னு ஏத்துக்கிட்டாங்க. இப்போ அந்த மன்னருக்கு திருமணம் ரொம்ப அருமையா நடந்து முடிஞ்சது. விடை தேடி கொடுத்த இந்த மன்னருக்கு நாடும் கிடைச்சிடுச்சு. சரி, நாடு கிடைச்சிடுச்சே, அந்த சந்தோஷத்தோட மந்திரவாத கிழவிய சந்திக்க வர்றாங்க. இப்போ நாடு எனக்கு திரும்ப கிடைச்சிடுச்சு, நான் மறுபடியும் மன்னனா மாறிட்டேன், உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சந்தோஷமா கேட்டாரு. பட்டனு என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த மந்திரவாத கிழவி? என்னை நீ மனம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. கேட்ட உடனே நம்மளுக்கே அதிர்ச்சியா தானே இருக்கு. அந்த மன்னருக்கும் அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குன்னு?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அத வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
5: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 கரண்ட் போகுது, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
5: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
6: எல்லாருக்கும் தெரியுமே.
5: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்போ நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
7: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
8: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
1: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு பெண் தன் ஆள் மனதில் என்ன நினைக்கிறாள்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டா உன்னுடைய நாட நான் உனக்கு திரும்ப தந்துடுவேன். இந்த கேள்விக்கு பதில் கிடைச்சாதான் என்னுடைய திருமணமும் தடையில்லாம நடந்தேறும். கேள்விக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கியா அப்படின்னு ஒரு மன்னர் கேட்கும் போது தன்னுடைய நாடு எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்ற ஆசையில பச்சை மலையடி வாரத்துக்கு வந்தாரு இந்த மன்னர். அங்க இருக்கக்கூடிய மந்திரவாத கிழவி கிட்ட விடைய கேக்குறாரு. இந்த கேள்விக்கான விடைய நான் உனக்கு கொடுத்தா எனக்கு நீ என்ன செய்வ அப்படின்னு கேக்குறாங்க அந்த கிழவி. நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டாரு. பதில் கிடைச்சிடுச்சு, நாடும் கிடைச்சிடுச்சு, அந்த மன்னருடைய திருமணமும் இனிமையா நடந்தேறிடுச்சு. கேள்விக்கான விடை என்ன அப்படின்னா, தன் சம்பந்தப்பட்ட முடிவுகளை தானே எடுக்க வேண்டும். இதுதான் ஒரு பெண்ணின் ஆழமான எண்ணம். இந்த பதில சொன்ன மந்திரவாத கிழவிய சந்திக்க சந்தோஷத்தோட போறாரு நாட மறுபடியும் கைப்பற்றின இந்த மன்னர். எனக்கு நாடு கிடைச்சிடுச்சு, என் கையில ஆட்சியும் அதிகாரமும் வந்துடுச்சு, என்னால என்ன வேணா செய்ய முடியும். இந்த பெரிய உதவிய நீ தான் எனக்கு செஞ்சிருக்க, உனக்கு என்ன வேணாலும் செய்யறேன்னு சொன்னேன் இல்லையா, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு அதிகாரமா கேக்குறாரு. அந்த மந்திரவாத கிழவி கொஞ்சமும் யோசிக்கல, பட்டன ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னை நீ மனம் செய்து கொள்ள வேண்டும், அதாவது திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இந்த மன்னருக்கும் பெரிய அதிர்ச்சி தான். இருந்தாலும் ஒரு மன்னர் அப்படின்னா கொடுத்த வாக்கு காப்பாத்தனுமே. ஆக நாட்டை திரும்ப பெற்ற அந்த மன்னன் அந்த கிழவியின் கரம் பிடித்தான். கரம் பிடித்த அடுத்த நொடியில ஒரு பெரிய ஆச்சரியம் நடந்தது. அழகிய தேவதையா மாறிட்டாங்க அந்த கிழவி. உடனே அந்த பொண்ணு சொல்றாங்க, என் மேல இருந்த சாபம் ஒரு மன்னன் தொட்டால் போய்விடும், இப்போ என்னுடைய சாபம் போயிடுச்சு. இருந்தாலும் இன்னொரு பிரச்சனை இருக்கு, உன் கூட அரண்மனையில தேவதையா இருந்தேன் அப்படின்னா வெளியே வரும்போது கிழவியா இருப்பேன், உள்ள கிழவியா இருக்கேன் அப்படின்னா வெளியே வரும்போது தேவதையா இருப்பேன், இதுல எது உன்னுடைய விருப்பம் அப்படின்னு கேட்டாங்க. நாட்டை கைப்பற்றிய இந்த மன்னர் கொஞ்சம் யோசிக்காம பதில் சொல்லிட்டாரு, அது உன் சம்பந்தப்பட்ட விஷயம், நீயே முடிவு செய்து கொள்ள அப்படின்னு சொல்லிட்டாரு. அவளே முடிவு செய்து கொண்டால் அரண்மனையிலும் தேவதையாக, வெளியேயும் தேவதையாக. ஆமா நேர்களே, ஒரு பொண்ணு தான் சம்பந்தப்பட்ட முடிவுகளை அவங்களே எடுக்கும் போது தேவதையா மாறிடுறாங்க. தன் சொந்த வாழ்க்கை மற்றும் எதிர்காலம் தொடர்பான முடிவுகளை ஒரு பெண் சுயமாக எடுப்பதே உண்மையான சுதந்திரம். பெண்கள் தங்களை பற்றிய முடிவுகளை தாங்களே எடுக்கும் போது அது அவர்களுக்கு தன்னம்பிக்கை அளிப்பதோடு குடும்பத்தையும் சமூகத்தையும் ஆரோக்கியமான பாதையில் வழி நடத்த உதவும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரம் தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பி இருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.
2: சுரேஷே, அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
3: ரமேஷ், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
2: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
3: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் இருந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
2: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
1: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிடுச்சு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிற சொல்லிட்டு அப்படியே நம்ம நிகழ்ச்சியை வந்து தொடங்கிடலாம். நீங்கள் கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம பாம்பன் நேசக்காரங்களாக இருக்கட்டும் இன கடலோ சேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நம்ம மாதத்தின் கடைசி நாளான 30ஆம் தேதிக்கு வந்து வந்தாச்சு. இன்றைக்கி June 30, 2026. இந்த June 30ஆம் தேதி ஒரு இனிய ஒரு நாளாக எல்லாருக்கும் அமையட்டும். இந்த மாதம் வந்து எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தா, இப்போ தான் நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதம் தான் கடலுக்கே வந்து போனோம். நம்ம 2 மாதம் தடைக்காலம் முடிஞ்சு கடலுக்கு போயிட்டு அடுத்த ஒரு கடலே வந்து போகாமல் முடியாது வந்து போச்சு. நிறைய மீனவர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பாடுகள்லாம் இல்லை, காற்று நிறைய அடிச்சனால இந்த ஜூன் ஃபுல்லாக நம்மளுக்கு காற்று தான் இருந்துச்சு. இப்போ வரக்கூடிய ஜூலை மாதம் ஒரு நல்ல ஒரு மாதமாக அமையட்டும் அப்படிங்கிற சொல்லிட்டு அப்படி நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிட்டா இப்போ வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலேருந்து காற்று வீசிட்டு இருக்கு. குறைந்தபட்சம் மணிக்கு 9 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 16 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசிட்டு இருக்கு. இதில் மழைக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் மழைக்கான வாய்ப்பு இல்லை. வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். இப்படி ஒரு சாதாரண ஒரு வானிலை தான் இன்றைக்கும் வந்து இருக்குது. காற்று வந்து குறைஞ்சிருக்கு. இந்த நல்ல ஒரு வானிலையோட இப்போ அடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9752677773.
1: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
0: என்ன பயப்படணும், அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்ன நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
2: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில். இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலை டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேலுவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டாவை அணுகவும். ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8027990000.
3: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அனைவரும் தகவல்களோடு விழுப்புப்பாடு. விழுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 7:23 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோசி எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். கடந்த 2 நாட்களாக ஒரு முக்கியமான ஒரு போட்டி நம்ம மாவட்டத்தில் வந்து நடந்துச்சு. அதான் மாவட்ட கலை போட்டி, கலைத்திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழக அரசோட கலை பண்பாட்டுத்துறை சார்பில் வந்து ஜவஹர் சிறுவர் மன்றம் வாயிலாக இந்த மாதிரியான ஒரு போட்டிகள் வந்து நடத்துகிறாங்க. மாவட்ட அளவிலான சிறுவர்களுக்கான அந்த கலை போட்டிகள். கலை போட்டின்னா என்ன, என்ன மாதிரியான போட்டி இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய தமிழர்களோட பாரம்பரியமான நடனங்கள் இருக்கும், நம்மளோட கலை வந்து இருக்கும் இல்லையா, என்னென்ன அப்படின்னு பார்த்தா, இந்த குரலிசை, பரதநாட்டியம், கிராமிய நடனம், ஓவியம், இந்த மாதிரியான பிரிவுகளில் வந்து கிராமிய நடனத்துக்கில கரகாட்டம், காவடி ஆட்டம், புறவி ஆட்டம், காளை ஆட்டம், மயிலாட்டம், கரக்காலாட்டம், ஒயிலாட்டம், புலியாட்டம், தப்பாட்டம், இந்த மாதிரி நிறைய நடனங்கள் வந்து இருக்குது. இதெல்லாம் யாராச்சும் ஆடுறாங்களா அப்படின்னு கேட்டால் ஆடுறாங்க. இது ஆடியே ஆகணும், கற்றுக்கிட்டே ஆகக்கூடிய முக்கியமான விஷயம். ஏன்னா இது நம்ம தமிழர்கள், நம்மளோட முன்னோர்கள் கண்டுபிடிச்சி அவங்க திருவிழாவுக்கு வந்து பயன்படுத்தி அவங்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காக, அவங்க கலையை வந்து வெளிப்படுத்துறதுக்காக, திறமையை வெளிப்படுத்துறதுக்காக கொண்டு வந்த விஷயம். இது அப்படியே காலப்போக்கில் நம்ம நிறைய இந்த பொழுதுபோக்குகள் வந்து அம்சங்கள் நிறைய வர இது பதில் இது மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு. ஆனால் இது மொத்தமாக அழிஞ்சிடவே கூடாது. அழிஞ்சு அப்படின்னா அப்படியே நம்ம அடையாளத்திலே ஒரு விஷயத்தை நம்ம இழந்துட்டோம். நம்முடைய கலை அப்படிங்கிறது தமிழர்களோட மிக முக்கியமான ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை வந்து மீட்டெடுக்கிறது தான் இப்போ அங்கங்கே அங்கங்கே சின்ன சின்ன கிளாஸில் வச்சு ஒரு 10 பேர் 20 பேர் வந்து அந்த கிளாஸில் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்கள ஒன்று திரட்டி அவங்களோட திறமையை வெளிக்கொண்டு வந்து அவங்கள பாராட்டுறது மூலமாக இது வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சி தான் இப்படி மாதிரியான கலை போட்டிகள் வைக்கிறாங்க. சரி, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், இந்த கலை போட்டிகளில் வந்து பங்கேற்று நம்ம ராமநாதபுரத்துலேருந்து வெற்றி பெற்றவங்க இருக்காங்களையா, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போய் மாநில அளவிலான போட்டியில் வந்து கலந்து வைக்க போகிறாங்க. இப்போ அடுத்து மாநில அளவிலான கலை போட்டிகளும் வந்துருக்கு. இந்த போட்டி வருஷம் நடைபெறும். இப்போ நம்ம ஊர்லேருந்து யாராச்சும் கலந்துருப்பாங்களான்னு கேட்டால் பெருசாக தெரியல, கலந்துருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் அடுத்த வருஷம் நிச்சயமாக கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நீங்கள் நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணணும். இதனால் இந்த விஷயம் அடுத்த கலைப்பட்டி வரும்போது நானுமே வந்து தெரிவிக்கிறேன். ஏதாவது ஒரு கலை, ஏதாவது ஒரு நடனம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் நல்லது, ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம தமிழர்களோட அந்த முன்னோர்களோடு சேர்ந்து ஆடுற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நிச்சயமாக வந்து கிடைக்கும். இந்த மாதிரியான ஆட்டங்களில் தெரிஞ்சுப்போம், நம்மளோட கலையை கொஞ்சம் வளர்க்க முயற்சிப்போம். இப்போ அடுத்து பாடல் வருது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:31 ஆயிடுச்சு. இன்னும் இருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா நம்ம இன்னைக்கு எல்லாருமே இந்த கவர்மெண்ட் வேலைகள் ஒரு பக்கம் வந்து திரும்பிட்டோம். அரசு வேலைகள் வந்து கிடைச்சா நல்லாயிருக்கும், அரசு வேலைக்கு வந்து போனால் நல்லா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த அரசு வேலைகள் வந்து போகும்போது நம்ம நிறைய விஷயங்களை சுற்றி நடக்கிற எல்லாத்தையும் வந்து கவனிச்சுக்கணும். என்னென்ன நடக்குது, என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது, என்னென்ன தேர்வுகள் நடக்குது, ஒரு வருஷத்துக்கு எப்போ தேர்வு நடக்கும், என்னென்ன மாதிரியான தேர்வு நடக்கும், டிஎன்பிஎஸ்சினா என்ன, எஸ்எஸ்சினா என்ன, யூபிஎஸ்சினா என்ன, யார் யார் எப்போ தேர்வை வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு முக்கால்வாசி தேர்வுகள் வந்து இந்த ஜூன் முடிஞ்சு ஜூலை ஆகஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும். அந்த ரெண்டாம் ஒரு பாதி வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் மிச்சம் மீதி வருஷம் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக தேர்வுகள் தான் நடக்கும். இப்போ கரெக்டாக இந்த ஜூன் 30 ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிடுறாங்க. குரூப் 1 அதிகாரிகளுக்கான தேர்வு அப்படிங்கிறது முக்கியமான தேர்வு தமிழ்நாட்டில், அதுதான் நம்மளுக்கு அப்படியே இருந்தால் நம்ம இந்தியா முழுக்க யூபிஎஸ்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ளே டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அப்படிங்கிறது அப்படியே ஹைட்டில் இருக்கும், அங்கே டாப்பில் இருக்கும், அது கீழே தான் எல்லாமே. அது பிடிச்சா என்ன பண்ணலாம், அந்த எக்ஸாமில் பாஸ் ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, துணை கலெக்டர் ஆகலாம், மாவட்ட பதிவாளர் ஆகலாம், கூட்டுறவு சங்க துணை பதிவாளர் ஆகலாம், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆகலாம், தொழில்துறை அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் வந்து இருக்குது. ஆனால் இடங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ரொம்ப கம்மியான இடம் மட்டும்தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மி, அவ்வளோதான். ஒரு இப்போதைக்கு இந்த இந்த தேர்வு முடித்தா எவ்வளோ இடம் இருக்கும் அப்படின்னா 26 இடம் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் இந்த தேர்வை கிட்டத்தட்ட 100,000 பேர் எழுதுவாங்க 26 இடத்துக்கு. அதனால் எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறது அதுலேயும் உங்களுக்கு தெரியும். அவ்வளோ எஃபர்ட் போடணும், நீங்கள் போட்டால் மட்டும்தான் அந்த குரூப் 1 வந்து ஆக முடியும். ஆனாலும் பண்ணலாம், உங்களுக்கு ஒன்றும் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. இதில் ப்ரிலிமினரி மீன்ஸ் அப்படின்ற ரெண்டு தேர்வு வந்து நடக்கும். இப்போ ப்ரிலிமினரி அப்படின்ற தேர்வு வந்து நடத்த போகிறாங்க. இதில் விண்ணப்பிக்க கடைசியாக 29/7/2026 வரைக்கும் டைம் வந்திருக்கு. விண்ணப்பிக்க tnpsc.gov.in அப்படின்ற இணையதளம் முகவரியில் விண்ணப்பிச்சுக்கலாம். தேர்வு கட்டணம் 100 ரூபாய் வந்து வாங்கணுவாங்க. இப்போ உங்களுக்கு யாருக்காச்சும் அரசு தேர்வு எழுதுன ஆசை இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், எழுதுங்க. வாழ்த்துக்கள். இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:40 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 மெழுகுப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா இன்றைக்கான விலை நிலவரங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரங்கள் வந்து பார்க்கும் பொழுது பெட்ரோல் டீசலேருந்து விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 இருக்கும். டீசல் லிட்டருக்கு 101.50 விற்பனை செய்யப்படுது. தங்கம் அப்படின்னு பார்த்தா தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம் 10,882 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 13,300 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 13,965 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் நிலை 22 கேரட் 1,06,400 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அடுத்ததா நம்ம இந்த மாதத்தோட இறுதி நாளில் வந்திருக்குள்ளே June 30 June 30 கிட்டத்தட்ட நம்ம வருஷத்தோட பாதி நாட்களை வந்து நம்ம கடந்து வந்து வந்தாச்சு. இந்த பாதி நாட்களில் மோஸ்ட்லி இப்போ தான் வந்து ஸ்கூல்லாம் ஆரம்பித்து முடிச்சு இப்போ தான் வந்து கொஞ்சம் ஒரு செட்டில் வந்து உட்காந்துட்ருப்பாங்க. ஆனாலும் இதுக்கும் அதுக்கப்புறமா நிறைய பள்ளிகள் நிறைய காலேஜஸில் இன்னும் அட்மிஷன் வந்து போட்டுட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இன்னும் சேராமல் வந்து இருக்குங்கிறது ரொம்ப ஒரு சோகமான ஒரு விஷயம். இன்னும் நிறைய பேர் வந்து போகலை, பாதியிலே வந்து விட்டுட்டு வேலைக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. முடிஞ்சளவுக்கு இந்த அதுவும் யார் அப்படின்னா இந்த ஒரு எக்ஸாம் எழுதி அதில் ஃபெயில் ஆகிட்டு 10th டுவெல்த்லேயோ ஃபெயில் ஆகிட்டு அதுக்கான வந்து எக்ஸாம் ரீ எக்ஸாம் வந்து எழுதுறதுக்காக வெயிட் பண்ணுறவங்க அது அப்ளை பண்ணாமல் அப்படியே வந்து விட்டுருவாங்க. அது அப்ளை பண்ணுறதுக்கும் ஒரு டைம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனாலும் அந்த ரீவாலுவேஷன் போகிறதுக்கான டைமும் பெருசாக யாரும் பயன்படுத்திக்கிட்ட மாதிரி தெரியல. எதை இந்த விஷயத்தை யாரும் கை விட்டுறாதீங்க. ஒரு தடவை ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா இனிமேல் நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கை விட்டுறாதீங்க. மீண்டும் வந்து ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக வந்து கிடைக்கும். அப்படின்னா படிக்கிறது தானே, அந்த டைமில் படிக்க முடியட்டால் இன்னொரு தடவை படிச்சுக்கலாம். இல்லைன்னா படிக்க முடியலன்னா கூட நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு திறமை வந்து கற்றுக்கு வளர்த்துக்கலாம். ஆனால் வளர்த்துக்கிறதுக்கு ஒரு முக்கியமான இடமாக அது பள்ளி கல்லூரிகள் மட்டும்தான் இருக்கும். வெளியே போயிட்டீங்க அப்படின்னா மொத்தமாக வெளியே போயிருங்க, வாழ்க்கையை விட்டு அது வந்து அந்த தப்பை பண்ணாதீங்க. படிக்க முடியாட்டாலும் கஷ்டப்பட்டு ஜஸ்ட்டு பாஸ் ஆச்சும் ஆகிட்டு அடுத்தடுத்து போயிருங்க. நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் விளையாட்டில் நீங்கள் வந்து ஆர்வமாக இருக்கலாம், இல்லை உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருந்திருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் காலேஜ் போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, ஒரு நாள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லி டைப் எடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து நினைச்சிருங்க, இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினார். சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ண. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ண. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 8:01 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததான் ஒரு விளையாட்டு தகவல் தெரிஞ்சுக்கலாம். விளையாட்டு தகவல் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து பார்த்தேன். என்னென்னா, எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஆசையாக இருந்தது என்னென்னா, நம்மளுடைய விளையாட்டு துறையில் ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிறதுல பதக்கம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகவே இருந்திருக்கு. நமக்கு வந்து எல்லாருமே நல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு விளையாட்டு என்ன அப்படின்னு பார்த்தா கிரிக்கெட். நம்ம இந்தியாவில் இருக்க முக்கால்வாசி பேருக்கு தெரிஞ்ச ஒரு விளையாட்டே கிரிக்கெட் மட்டும்தான். மற்ற விளையாட்டுகள்லாம் ரொம்ப கம்மியாக தான் வந்து கவனம் செலுத்துவாங்க. இந்த ஒலிம்பிக்கில் ஏன் கிரிக்கெட் வந்து இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாகவே பல வருஷமாக வந்திருக்கு. கடைசியாக ஒலிம்பிக்ஸில் கிரிக்கெட் விளாண்டு எப்போ விளாண்டு தெரியுமா, 1900 அந்த வருஷம் நடந்ததில் தான் வந்து கடைசியாக வந்து விளையாண்டுருக்காங்க ஒலிம்பிக்ஸே. அதுக்கப்புறம் இத்தனை வருஷமும் வந்து விளையாடாமல் அடுத்து நடக்க போகிற 2028 அப்போ இருக்கக்கூடிய ஒலிம்பிக்ஸில், அதாவது ஜூலை 14 ஜூலை 30 2028 லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் வந்து ஒலிம்பிக்ஸ் வந்து நடக்கிறதுக்கு. அதில் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான 6 அணிகளை, பெண்கள் அணிகள் 6, ஆண்கள் அணிகள் 6 வந்து செலக்ட் பண்ணி அதை கிரிக்கெட் வந்து விளையாட வைக்க போகிறாங்க. அந்த முக்கியமான 6 அணிகளில் இந்தியா நிச்சயமாக வந்திருக்கும். ஏன்னா இந்தியா தான் டாப் 1 வந்துருக்காங்க. அதனால் இந்திய அணி வந்து இருக்குது. இந்திய அணி, ஆஸ்திரேலியா வந்துருப்பாங்க, அதே மாதிரி இங்கிலாந்து வந்துருப்பாங்க, நியூசிலாந்து, இன்னும் 2 அணிகளை வந்து முக்கியமான அணிகளை வந்து 2 அணிகளை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதில் அந்த அணிகள்லாம் வந்து கிரிக்கெட் விளையாட போகிறாங்க. ஒலிம்பிக்ஸில் கிரிக்கெட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக வந்து இருக்க போகுது. அதுவும் நம்ம இந்தியாவுக்கு நிச்சயமாக வந்து தங்கப்பதக்கம் கிடைக்கிறதோ இல்லையோ, ஒரு பதக்கம், 2 பதக்கம் நிச்சயமாக கிடைக்கிறோம். அது ஆண்கள் அணிலையும் சரி, பெண்கள் அணிலையும் சரி. ஏன்னா கிரிக்கெட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும், அது வந்து காற்று வாக்கில் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பதக்கத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு போட்டி. அதனால் ஒலிம்பிக்ஸில் கிரிக்கெட் வந்திருக்கு. இதன் மூலமாக நமக்கு இன்னும் 2 பதக்கத்தை வந்து எழுதி வச்சுங்க இந்தியா பேரில் அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கையும் வந்திருக்கு. நம்ம இந்திய அணி கட்டாயமாக ஒலிம்பிக்ஸில் ஒரு கோல்டு மெடல் அடிப்பாங்க அப்படின்னு நம்மலாம் பார்ப்போம் அடிக்கிறாங்களான்னு. இப்படுத்து பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. சில்லறை விற்பனை நிலையங்களில் ஒரு வாகனத்திற்கு நாள் ஒன்றுக்கு அதிகபட்சம் 200 லிட்டர் ஹைஸ்பீட் டீசல் மட்டுமே வழங்கப்படும் என்ற உச்சவரம்பு கடந்த 12 தேதி நிர்ணயிக்கப்பட்டது. மேலும் தொழில் நிறுவனங்கள், வணிக நுகர்வோர் ஆகியோர் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு பதிலாக தனியே அமைக்கப்பட்ட நுகர்வோர் பம்புகள் மூலம் எரிபொருளை பெற அறிவுறுத்தப்பட்டது. சில்லறை நுகர்வோருக்கு பெட்ரோல் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையிலும், கள்ளச்சந்தையில் டீசலை விற்பனை செய்வதையும் பதுக்குவதையும் தடுப்பதற்கான நடவடிக்கையாகவும் இது மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களின் விநியோக சூழலை ஆய்வு செய்த நிலையில் இந்த தற்காலிக கட்டுப்பாடு தேவையில்லை என்று அரசு முடிவு செய்துள்ளது. இதையடுத்து இந்த கட்டுப்பாடுகள் நாளை முதல் திரும்ப பெறப்படுவதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது குறித்து வாடிக்கையாளர்களை எச்சரிக்கும் விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இதுகுறித்து பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை கண்டறியும் குழு வெளியிட்டுள்ள செய்தியில், 20% எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் இந்திய தர நிர்ணய அமைப்பு நிர்ணயித்துள்ள தரத்தை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் அறிமுகப்படுத்தப்பட்டது முதல் வாகன எந்திர கோளாறு அல்லது வாகன பழுதுபார்ப்பு சூழல் ஏதும் ஏற்படவில்லை என்று அது கூறியுள்ளது. இந்த வகை பெட்ரோல் பயன்பாட்டிற்கு முன்பாக கடும் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது என்று மத்திய அரசு கூறியுள்ளதாக பத்திரிகை தகவல் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதில் நீடித்த பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கும் புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மக்கள் மாளிகையில் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி தமிழ்நாட்டின் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு திட்டம் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் அவர் உரையாற்றினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கை அடைவதில் தமிழகத்தின் பங்களிப்பு குறித்து அவர் எடுத்துரைத்தார். அத்துடன் அரசு, தொழில்துறை, கல்வி நிறுவனங்கள், சமூக அமைப்புகள் ஆகியவை இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் ஆளுநர் குறிப்பிட்டார். சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் நாள்தோறும் சுமார் 14.5 லட்சம் லிட்டர் பால் நுகர்வோருக்கு விநியோகிக்கப்படுவதாக கூறியுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நாளொன்றுக்கு 14.46 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் செய்யப்பட்டிருந்த நிலையில், நடப்பாண்டு ஜூன் மாதத்தில் நாளொன்றுக்கு 14.82 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 36,000 லிட்டர் பால் அதிகம் என்று கூறியுள்ளது. எனவே பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான தகவலை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று ஆவின் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தகுதி தேர்வு முடிவுகள் குறித்து தொடர்ந்து புகார்கள் வருவது தேர்வில் மிகப்பெரும் முறைகேடு நடைபெற்றிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பல்லாயிரக்கணக்கான தேர்வர்கள் மற்றும் லட்சக்கணக்கான அரசு கல்லூரி மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக விசாரணை நடத்தி தேர்வு முடிவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் ஒன்று பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை www.tnpscexams.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் அடுத்த மாதம் 29ஆம் தேதி என்றும் விண்ணப்பத்தில் திருத்தங்களை ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை மேற்கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஓவியம் மற்றும் சிற்பக்கலை கண்காட்சி நடைபெற்றது. தமிழர் வாழ்வியலை காட்சிப்படுத்தும் வகையில் இந்த கண்காட்சி அமைந்திருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஓவியம் மற்றும் சிற்பக்கலை கண்காட்சி சேலம் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்றது. சேலம் உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கலைஞர்கள் தங்களின் கலைப்படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். இயற்கை, மரபு, தமிழர் பாரம்பரிய பெருமைகள், மனித வாழ்வியல், சமூக விழிப்புணர்வு உள்ளிட்ட பல்வேறு கருப்பொருள்களை மையமாக கொண்ட 100க்கும் மேற்பட்ட வண்ணமயமான ஓவியங்கள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்து படைத்தன. அக்கர்லிக் பெயிண்டிங், ஆயில் பெயிண்டிங் என பல்வேறு வகை ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. களிமண் சிற்பங்கள், சுடுமண் சிற்பங்கள், கல் சிற்பங்கள், காகித சிற்பங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. பெருமை மிக்க நம் பாரம்பரிய கலைகளை பாதுகாக்கவும் அடுத்த தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கிலும் அமைக்கப்பட்டிருந்த இந்த கண்காட்சியை ஏராளமான மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: தமிழகத்தில் கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சீன ராணுவம் அருணாச்சல் பிரதேசத்தில் ஊடுருவி முகாம்களை அமைத்ததாக வெளியான செய்தி தவறானது என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநிலத்திற்கு இன்று முதல் 2 நாட்கள் பயணம் மேற்கொள்கிறார். தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் பேக்கரி பொருட்கள் தயாரித்தலுக்கான பயிற்சி ஈக்காட்டு தாங்கலில் உள்ள சிட்கோ தொழில்பேட்டையில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரியில் வேளாண் துறை சார்பில் உரங்களின் தரம் குறித்த விற்பனையாளர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. தூத்துக்குடி அருகே நடுக்கடலில் சரக்கு கப்பலுக்குள் தண்ணீர் புகுந்த நிலையில் கடலோர காவல்படையினர் உடனடியாக பழுதை சரிசெய்து பல கோடி ரூபாய் மதிப்புடைய பொருட்களை மீட்டனர். சேலத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்தார். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத 41,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஆனி மாத பௌர்ணமியையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் நாள் கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். சென்னையில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 94 முக்கிய சாலை சந்திப்பு வளைவுகள் மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடைபெற்ற போட்டியில் பிரேசில் 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. பாஸ்டனில் நடைபெற்ற ஆட்டத்தில் பராகுவே பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
4: என்ன பயப்படணும், அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்ன நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
5: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில்.
6: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல, பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
7: அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்போதும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
8: அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
9: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேலுவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங்னு நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல் கார், அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8 0127 99 000.
10: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
11: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
10: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
12: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
13: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நிறைய பேரோட வீடுல நிக்கும் போது ஒத்த கால நின்னோன்னு வைங்களேன், சரியான திட்டு விழுகும், கரெக்டா? ஆனா ஏன் கொக்கு, பிளமிங்கோ அதாவது நாரை மாதிரியான பறவைகள் ஒத்த கால நிக்குதுன்னு தெரியுமா? சரி, தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது. அதுல முதல் காரணம்னு கேட்டீங்கன்னா, கொக்கோ நாரையோ ரொம்ப நேரம் தண்ணியில நிக்கும் போது அதோட கால்கள்ல இருந்து வெப்பம் வேகமா வெளியேறும். அதனால உடல் வெப்பநிலையும் குறைஞ்சு போயிடும். இழந்த வெப்பநிலைய மறுபடியும் அதிகமாக்க அதிக அளவிலான எனர்ஜியுமே தேவை. வெப்பம் வேகமா வெளியேறத தவிர்க்க தான் ஒத்த கால நிக்குது. ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு கால நிக்கிறத தவிர்த்துட்டு ஒத்த கால நிக்கும் போது சீக்கிரமா சோர்வடைகிறது தடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம அதோட உடல் அமைப்பே அப்படித்தான் இருக்குதான். சொல்ல போனா ஒத்த கால நிக்கும் போதுதான் ரொம்பவே பேலன்ஸ்டா இருக்குமா. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரே கால நின்னு தூங்க கூட செய்யற அளவுக்கு திறமையானது. அது மட்டும் கிடையாது, இறைய புடிச்சு சாப்பிட இதுதான் ஈஸியான வழியாவும் இருக்குதான். இனிமே கொக்கோ நாரையோ எங்கேயாவது பாக்குறீங்க அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: തകവലുകളോട് വെളുപ്പുപാട് നമ്മ കടൽ ഓസൈ എഫ് എം 90.4.
1: நேரம் சரியாக 8:32 நிமிடங்கள் ஆகிடுச்சு. நம்ம கூட இப்போ இணைஞ்சு இன்றைக்கான மீன் நிலை நிலவரத்தை கொடுக்க கேப்டன் ராஜண்ணா வந்துட்டாங்க. அண்ணனோட பேசலாம். வணக்கம் அண்ணே.
2: வணக்கம் வணக்கம். காலை வணக்கம் எல்லோருக்கும்.
1: காலை வணக்கம். நான் நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பராக இருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோண்ண.
2: எல்லாரும் சூப்பராக இருக்கணும். கடலோ சேப்பம் சார் சொல்லிட்டு அப்படியே விளைக்கல போலாம்.
1: ஆ ஓகேண்ணா.
2: காலை நிலவரம் கள்ளவசி நிலவரம் இந்த விலை நிலவரம் மக்கள் நிலவரம் ஒவ்வொரு நாளும் வாங்கி பயனிட வேண்டிய நேரம் ஒரு இன்னைக்கெல்லாம் 7:30 ஏலக்கடை முடிஞ்சு 8 வரை இருந்துச்சுனாலும் மீன்கள் வரல. கொஞ்சம் முன்ன கூடி 4:30 இருந்து 5 மீன்கள் கொஞ்சம் வந்துச்சு. அதை பத்தி நம்ம இப்ப சொல்லணும். விலை மீன் கொஞ்சம் வந்துச்சு. 150 ரூபாயிலிருந்து 250 ரூபா 300 ரூபா 450 ரூபா விலை மீன் வந்துச்சு. வியாபாரிகள் சுருக்கத்தினால வந்து வந்த மீன் அப்பப்போ கொஞ்சம் வித்துச்சு. அதே மாதிரி வந்துகிட்டு மஞ்சள் முட்டை ஒரு 140 ரூபா 150 ரூபா ரேஞ்சில் வித்துச்சு. அதே மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார் மீன் ஐட்டம் இதெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் ஒரு 120 ரூபா இந்த ரேஞ்சில் வித்துச்சு. வியாபாரிகள் மற்ற நாட்கள் வர்ற மாதிரி வரல அந்த மீன். அதே மாதிரி மடவ மீன்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப பரவலாம ரேட்டு வித்துக்கிட்டு இருந்த காலங்கள் போய் இன்னைக்கு கொஞ்சம் குறைய வச்சுச்சு. மடவ மீன்னா அந்த சிறையா மீன் இதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மீன் வாடிக்கை வரக்கூடிய மீன், அதுகெல்லாம் இன்னைக்கு 100, 120, 130 தாண்டி அந்த மீன்கள் போகல. அதே மாதிரி ஊடக மீன் இதெல்லாம் வந்துச்சு. ஊடக மீன்லாம் ஒரு 250 ரூபா இருந்துச்சு. நகர மீன் வந்துகிட்டு 150 ல இருந்து 170 ரூபாய்க்கு மேல அந்த மீனுமே போகல. அதே மாதிரி நண்டு எல்லாம் ரொம்ப ரேட்டு குறைகள். ஆமா, இந்த ஃப்ரெஷ்ஷா வர நண்டுகள் தான் 350 ரூபா 400 ரூபாய்க்கு போச்சு. மற்றபடி கொஞ்சம் ஐஸ்ல வச்ச நண்டுகள்லாம் ரொம்ப ரேட்டுகள் குறைவா போச்சு. பெரும்போதையாக நண்டு லாஞ்சியில் கடல் போனபடி கொஞ்சம் குறைவா தான் இருக்குது. அது அந்த அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா நிறைய வர்றதுனாலயா இல்ல ஆரம்பத்துல இருந்தே அது என்ன காரணம்ங்கிற தெரியல. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. இன்னைக்கு வந்த மீன்கள் நிலவரப்படி பார்த்தோம்னா இதுதான் விலை. சூட விலைக்கு வள்ளங்கள் போகல அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். அதே மாதிரி கட்ட வழியில நிறைய போகல. முரல் மீன் இந்த மீன்கள்லாம் நிறைய வரல அப்படிங்கிற சொல்லிட்டு மக்கள் நிலவரத்துல இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற சொல்லிட்டு நிறைய செய்யலாம்.
1: சரிங்க, ரொம்ப நன்றி. நான் தகவலுக்கு
2: நன்றியா.
1: நம்ம கேப்டன் ராஜனா நம்ம கூட இணைஞ்சு இன்னைக்கு என்ன நிலவரம் அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆனால் எனக்கு ஒரு நன்றி. இப்போ அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: யாரை நம்புறதுனே தெரியலக்கா.
1: ஏன், என்னாச்சு?
0: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், அதுல எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
1: நீயும் உடனே பண்ணிட்டியா?
0: உடனே பண்ணல. ஆனா அவங்க எல்லாம் ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவ்ளோ நல்லா பேசுறோம், சரியாத்தான் இருக்கும்னு ஆப்ப டவுன்லோட் பண்ணி அதுல கேட்ட காசையுமே சென்ட் பண்ணேன். அதுதான் நான் அவங்க கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவும் முடியல, சென்ட் பண்ண காசும் வரல.
1: ஆன்லைன்ல முகம் தெரியாத ஆளு நல்லா பேசுறாங்கன்னு அவங்க கேட்டதுக்காக பணம் அனுப்புவியா? ஆன்லைன்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்கறத புரிஞ்சுக்க.
0: இப்போதான்க்கா புரியுது.
1: சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
2: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 8:41 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியுடன் நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் இப்போ இன்னைக்கு இந்த மாதத்தின் கடைசி நாளான June 30, அதனால் ஜூன் மாதத்துக்கு ஒரு பிரியா விடை வந்து கொடுத்து அதை வந்து அனுப்பிடலாம். இந்த ஜூன் மாதத்தில் நடந்த நல்ல விஷயங்களுக்கும் கெட்ட விஷயங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு அடுத்து நாளையிலேருந்து ஜூலை 1 ஜூலை 1 தேதிக்கு எல்லாரும் தயாராகவும் July 1 ஒரு சிறப்பான நாளாக எல்லாருக்கும் July 1 ஃபுல்லாக ஒரு சிறப்பான மாதம் அமையட்டும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு ஜூன் மாதத்துக்கு நன்றிகள் அப்படின்னு இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு நேரம் இணைந்திருந்தது நம்ம பாமன் நேசக்கரங்களாக இருக்கட்டளையின கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்ததுன்னா அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பை, சி யூ மக்களே.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உம்புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளை பாராட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கினார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நீர்வளத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மொத்தம் 105 வீரர்களுக்கு இந்த விருதுகளை அவர் வழங்கினார். சர்வோத்தம் யூத் சேவா பதக்கத்தை 7 பேருக்கும், பரம் விஷிட் சேவா பதக்கம் 30 பேருக்கும், உத்தம யூத் சேவா பதக்கம் 12 பேருக்கும், அதி விஷிட் சேவா பதக்கத்தை 56 பேருக்கும் குடியரசுத் தலைவர் வழங்கினார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நீர்வளத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக கேரள மாநிலம் இடுக்கியில் நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் அவர் பங்கேற்றார். பின்னர் பேசிய அவர், அணையின் முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்வது மற்றும் தண்ணீர் கிடைப்பதை உறுதி செய்வது குறித்து இக்குழு கவனம் செலுத்துவதாக தெரிவித்தார். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள இந்த விவகாரத்திற்கு தீர்வு காண சமநிலையான அணுகுமுறை அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். தமது பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் முன்பு இரண்டு மாநிலங்களும் முன்வைத்த தொழில்நுட்ப மற்றும் சட்ட ரீதியான வாதங்களை நாடாளுமன்ற நிலைக்குழு முழுமையாக மதிப்பீடு செய்யும் என்று திரு ராஜீவ் பிரதாப் ரூடி குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலில் பொதுமக்கள் 36 பேர் உயிரிழந்துள்ளதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தானின் இச்செயல் ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை மீதான தாக்குதல் என்றும், அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தனது உள்நாட்டு தோல்விகளை மறைக்க இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளது. இத்தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இந்தியா தமது இரங்கலை தெரிவிப்பதாகவும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு இந்தியா தனது ஆதரவை உறுதிப்படுத்துவதாகவும் வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. சீன ராணுவம் அருணாச்சல பிரதேசத்தில் ஊடுருவி முகாம்களை அமைத்ததாக வெளியான செய்தி தவறானது என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. எந்த அடிப்படையும் இன்றி இந்த தகவல் தவறாக பரப்பப்பட்டுள்ளதாகவும் அது கூறியுள்ளது. தேசிய முதலீடு மற்றும் உட்கட்டமைப்புக்கான அரசின் மொத்த நிதி ஒதுக்கீடு 60,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிதி ஒதுக்கீடு உட்கட்டமைப்பு மற்றும் நாட்டின் முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளுக்கான மத்திய அரசின் முதலீட்டு உறுதிப்பாட்டை காட்டுகிறது. மேற்குவங்க பொது பாதுகாப்பு மற்றும் சமூக விரோத செயல்கள் தடுப்பு மசோதா, மேற்குவங்க பொது ஒழுங்கு பராமரிப்பு திருத்த மசோதா ஆகியவை அம்மாநில சட்டப்பேரவையில் நிறைவேறியது. பொது பாதுகாப்பு மசோதாவின்படி பொது அமைதியை குலைக்கும் வகையில் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோரை அதிகபட்சமாக 12 மாதங்கள் வரை காவலில் வைக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநிலத்திற்கு இன்று முதல் 2 நாட்கள் பயணம் மேற்கொள்கிறார். விஜயநகரத்தில் உள்ள மத்திய பழங்குடியின பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் இன்று அவர் பங்கேற்கிறார். நாளை அனந்தபுரமுவில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். சட்டத்தின் முன்பு குடிமக்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை சட்டத்தின் ஆட்சி வலியுறுத்துவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். ஸ்டாக்ஹோமில் நடைபெற்ற ஜனநாயகம் மற்றும் தேர்தல் உதவிக்கான சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர், சட்டத்தின் ஆட்சி என்பது வெறும் நலத்திட்டமாகவோ பொருளாதார கொள்கையாகவோ மட்டுமே இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். தனிநபர் சுதந்திரங்களை காப்பதில் சட்டத்தின் ஆட்சி, நீதித்துறை சுதந்திரம் ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து அவர் எடுத்துரைத்தார். நீதித்துறை மறு ஆய்வு என்பது வெறும் அதிகாரம் என்று மட்டுமல்லாமல் அது நீதிமன்றங்களுக்கான அரசியல் சாசன கடமை என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்தார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடரி காக்கோஸ் உடன் விவாதித்தார். ஏதன்ஸ் நகரில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின்போது வர்த்தகம், முதலீடு, தொழில்துறை ஒத்துழைப்பு ஆகியவற்றை மேம்படுத்துவது குறித்து இருநாட்டு அமைச்சர்களும் விவாதித்தனர். இரு நாடுகளுக்கும் இடையே உற்பத்தி, புத்தொழில் நிறுவனங்கள், வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் அவர்கள் ஆலோசித்தனர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. உலகின் 20% அளவிலான கச்சா எண்ணெய் செல்லும் இந்த நீர்வழிப்பாதை தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் சர்ச்சை எழுந்த நிலையில் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே நடைபெற்று வரும் மோதலால் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக போக்குவரத்து முடங்கியுள்ள நிலையில் அதற்கு தீர்வு காணும் வகையில் பேச்சுக்கள் நடைபெறவுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் சாலைகளும் பாலங்களும் அடித்துச் செல்லப்பட்டன. அருணாச்சல பிரதேசத்தின் 12 மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அசாமில் 69 கிராமங்களில் சுமார் 16,000 பேர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, தில்லி மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் பல பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்திருந்ததாக அது கூறியுள்ளது. இதனால் அடுத்த 2 நாட்களுக்கு உத்தரப்பிரதேசம் மற்றும் அருகே உள்ள மாநிலங்களில் கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கேரள மாநிலம் காசர்கோட், கண்ணூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அம்மாநிலத்தின் இதர 7 மாவட்டங்களின் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. கேரளாவின் தென்பகுதிகளில் மழையின் தீவிரம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் கடலோர பகுதிகளில் நாளை மறுநாள் வரை கடலுக்கு செல்ல மீனவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடைபெற்ற போட்டியில் பிரேசில் 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. பாஸ்டனில் நடைபெற்ற ஆட்டத்தில் பராகுவே பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. கனடா அணி ஏற்கனவே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீஜா அக்குலா இன்று தென்கொரியாவின் ஷெனோய் ஜூவை எதிர்கொள்கிறார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளை பாராட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கினார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நீர்வளத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திரு ராஜு பிரதாப் ரூடி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
3: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நேர்வழியில் அடைய முடியாததை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நம்மளால குறுக்கு வழியில அணிஞ்சிடவே முடியாது.

அப்படின்றத சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியுமே தொடங்குது. நேரம் சரியாக 9:10. நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நானி வாஷ்னி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து தங்கம்மன்னா லீவு. கண்டிப்பா தங்கமான வாழ்த்து மட்டும் கிடையாது, அடுத்ததா வந்து 10 to 12 நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே தொகுத்து வழங்க போறது நான் தான். ஆனா அதுக்கு முன்னாடி தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி உங்க விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு விருப்ப பாடல்களை கேட்க கால் பண்ணுங்க, எஸ்எம்எஸ் பண்ணுங்க, இல்லைனா வாய்ஸ் நோட் அனுப்புங்க 7094439999. இன்னைக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு தினமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முக்கியமான ஒரு தினம் தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உலக சமூக ஊடக தினம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது எப்படி ஒவ்வொரு நபருக்கும் இந்த பேங்க்லலாம் அக்கௌண்ட் இருக்குமோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஃபோனில் உள்ள சோசியல் மீடியாவில் அக்கௌண்ட் இல்லாத நபர்களே இருக்க முடியாது அப்படின்னு தாங்க சொல்லணும். கிட்டத்தட்ட நம்மலாம் 6th படிக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா வீட்டில் ஏதாவது சைக்கிள் இருந்துச்சுன்னா எடுத்து ஓட்டிட்டு அந்த மாதிரி தான் இருப்போம். ஆனால் இப்போ உள்ள பசங்க அதையே வந்து ரீல்ஸ்லாம் எடுத்து போற அளவுக்கு சோசியல் மீடியால புகுந்து விளையாடிட்டு இருக்காங்க. சோ நம்ம அந்த ஒரு சைட பார்த்தா கூட சோசியல் மீடியால நிறைய நல்ல விஷயங்களும் இந்த காலத்துல நிறைய பிள்ளைங்க கத்துட்டு தான் இருக்காங்க. அதாவது தெரியாத ஒரு விஷயமா வந்து நம்ம கத்துக்கிறதா இருக்கட்டும், இல்ல புது புது மொழிகள் கத்துக்கிறது, இல்ல அதுவே அவங்களுக்கு வந்து பின்னாடி எதிர்காலத்துல ஒரு பெரிய ஹோப்பா வந்து நிக்குது. இந்த மாதிரி நிறைய ஒரு மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு நிறைய சாதகமான விஷயங்களும் இருக்குது. சோ அதனால சோசியல் மீடியாக்களை முடிஞ்ச அளவு பாதுகாப்பா பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் கூட வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஜிட்டல் பொறுப்பு மற்றும் டிஜிட்டல் இணைப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டிஜிட்டல் தான் இந்த காலத்துல எல்லா மக்களையும் இணைச்சு வச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா அதுல வந்து கொஞ்சம் பொறுப்பா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால சோசியல் மீடியாவை யூஸ் பண்றதுன்னா நமக்கு சாதகமான விஷயங்கள்ல கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததான் வந்து ராமநாதபுரத்துல இருந்து மகாஸ்ரீ அவங்க எல்லாருக்குமான ஒரு செவ்வாய்க்கிழமைக்கான காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு சோசியல் மீடியாக்கான ஒரு தினத்துக்கான வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு தாளாட்டு படத்துல இருந்து மெதுவா தந்தியடிச்சானே அப்படின்ற ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்ததான் வந்து தங்கச்சி மடத்துல இருந்து அனாஸ் அவங்க எல்லாருக்குமான ஒரு காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு காத்து வாக்குல ரெண்டு காதல் படத்துல இருந்து நான் பிழை அப்படின்ற ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. இதை வந்து அவங்களுடைய மனைவி அசானக்காக வந்து டெடிகேட் பண்றாங்களா, சோ கண்டிப்பா நாமளுமே கொடுத்துடலாம். இந்த மாதிரி உங்க விருப்பமானவர்களுக்கு விருப்ப பாடல்களை கேட்க கால் பண்ணுங்க 7094439999. அடுத்ததா இரண்டு பாடல்களுமே வருது, இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9752067773.
1: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
0: என்ன பயப்படணும்? அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்ன நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
2: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில்.
3: சம்பர்ணா ஹாட் கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனு ஸ்டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனு ஸ்டைல்ஸ் மால்.
4: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங்னு நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8 0127 99 000.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
5: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
6: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
7: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னம்மா சாப்பாடு?
1: ஆமக்கறி.
0: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசியில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
1: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
0: ஏம்மா, இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
1: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
2: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999 அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: உங்களுக்கு விருப்பமான நம்மளுடைய தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியுமே தொடங்கியாச்சு. உங்களுக்கு விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களோட விருப்ப பாடல்களை கேட்க கால் பண்ணுங்க, எஸ்எம்எஸ் பண்ணுங்க, அதே மாதிரி வாய்ஸ் நோட் கூட போடலாம். 709-443-9999. இந்த ஒரு சீசன்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பழம், மிகப்பெரிய பழம் அப்படின்லாம் கிடையாது, ரொம்பவே குட்டி பழம் தான். ஆனால் அது நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து ஏன் எனக்கு உங்களுக்குன்னு நிறைய பேருக்கு பிடிக்கலாம். அந்த ஒரு பழம் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரம்பூட்டான். இதை வந்து நம்ம ஊருக்குள்ள சும்மா அதை வந்து சொல்கிறதுக்காக முள்ளு பழம் அப்படின்னு கூட சொல்லுவோம் இல்லையா? அதாவது நல்லா வெளியே வந்து நல்லா முள்ளு முள்ளு அந்த முடி மாதிரி இருக்கும், உள்ளக்க வந்து நல்லா வெள்ளை கலரில் லிச்சி அந்த மாதிரியான ஒரு பழம் மாதிரி இருக்கும். இதை கூட அன்னைக்கு ஒரு அண்ணா வந்து சந்தையில் லிச்சி அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினாங்க. ஸோ இப்படி வந்து இதுக்கு பல பெயர்கள் இருந்தாலும் இதுக்கான ஒரிஜினல் பெயர் கண்டிப்பாக ரம்பூட்டான் அப்படின்னு சொன்னாதான் நிறைய பேருக்குமே தெரியும். இந்த ரம்பூட்டான் பழம் பார்த்தோம் அப்படின்னா இதில் விட்டமின் சி, நார்ச்சத்து, அதே மாதிரி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உருவாக்க ஹெல்ப் பண்ணுற ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். இது வந்து எந்தெந்த வகையில் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் அதிகரிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ரொம்பவே முக்கியமான அணு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இரத்த வெள்ளையனும் அதுக்கப்புறம் சிகப்பணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த இரத்த வெள்ளை அணுக்கள் தான் நமக்கான அந்த பவர்ஃபுல்லான எனர்ஜியை கொடுக்கறது. ஸோ அதோட உற்பத்தியை அதிகப்படுத்துது அப்படின்ற ஒரு பட்சத்தில் வைரஸ் இந்த மாதிரி கிருமி தொற்றுலாம் இருந்துச்சுன்னா அதை வந்து ஓட விட்டுரும். அடுத்ததான் வந்து செரிமானத்தை வந்து மேம்படுத்தக்கூடியது. இதில் அதிக அளவிலான நார்ச்சத்து இருக்கிறதுனால செரிமானம் வந்து கரெக்டாக நடந்துட்டுருக்கும். நிறைய பேருக்கு இந்த ஸ்கின் கேர் பண்ணுற ஒரு பழக்கம்லாம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையான நம்ம என்னென்னமோ க்ரீம்லாம் யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம இயற்கையாக வந்து நம்மளுடைய சருமத்தை நல்லா பளபளன்னு வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ரம்பூட்டான் பழத்தை கொஞ்சம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்குன்னு வந்து அதிகமாகவும் நம்ம சாப்பிடக்கூடாது. இதில் வந்து அதிக அளவில் நீர் சத்து இருக்கிறதுனால உடல் எடையை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த பழத்தை எடுத்துக்கலாம். இந்த பழம் வந்து அதிக அளவில் எந்த ஒரு பகுதியில் விளையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா வந்து கடலோர பகுதி, அதாவது ஈரப்பதம் பருவமழை இது கரெக்டாக இருக்கிற கடலோர பகுதிகளில் வந்து கண்டிப்பாக விளையும். இந்த கேரளா, அதுக்கப்புறம் கர்நாடகாவில் வந்து சில பகுதி, உடுப்பி, மேங்களூர் இந்த மாதிரியான இடங்களில் விளையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலோர பகுதி அப்போ நம்ம பகுதியில் காணமே அப்படின்னு கேட்குவேனா, கரெக்டாக பருவமழை வந்து எந்தெந்த இடங்களில் பொழியுதோ அந்த இடங்களில் வந்து ரம்பூட்டான் பழத்தோட அந்த உற்பத்தி அப்படின்றத அதிகரிக்குமா? இது உலகளவில் பார்த்தோம் அப்படின்னா மலேசியா, ஹவாய், தாய்லாந்து இந்த மாதிரியான இடங்களில் இதோட விளைச்சல் அதிக அளவில் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு, அடுத்ததாக வந்து ராமநாதபுரத்துலேருந்து சமீமா அவங்க எல்லாருக்குமான ஒரு காலை வணக்கத்தோட வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு, மீரா படத்துலேருந்து யேசுதாஸ் சித்ரா இவங்களுடைய குரலில் ஒரு சூப்பரான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்ததாக வந்து ஒரு வாய்ஸ் நோட் இருக்குது, யார் என்ன சொல்கிறா அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
6: எல்லோருக்கும் அன்பான காலை வணக்கத்துடன் சித்தாவோட தௌஃபிக் ரஹ்மான். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நண்பர்களுக்கும், அதுபோல் திருமண நிகழ்ச்சியை கொண்டாடும் அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கொள்ளும் சித்தாவோடையிலிருந்து. எனக்காக காதலன் படத்திலிருந்து ஊர்வசி ஊர்வசி கேக்கு வீசி பாலிசி அந்த பாட்டை போடவும். கேட்டுக்கொண்டிருக்கும் தங்கச்சி விபாசினி அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நேயர் அடையாளங்களுக்கு வாழ்த்துக்கள்.
5: கண்டிப்பா தௌஃபிக் ரஹ்மான் அண்ணாக்கு ஒரு காலை வணக்கத்தையும், அதே சமயத்துல அடுத்ததா பாடல்களுமே வருது. அடுத்த இன்னொரு ஒரு பாடல் திட்டக்குடி அந்த இடத்துல இருந்து சந்தோஷ் அவங்க எல்லாருக்குமான காலை வணக்கத்தோட வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு, தலைவன் தலைவி படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் ஒன்னு கேட்டிருக்காங்க. மூன்று பாடல்களுமே வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4 சரி, நம்ம ஊரான பாம்பன்ல என்ன ஃபேமஸ்னு கேட்டா மீன், கருவாடு, முக்கியமா பாம்பன் பாலம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த பாம்பனுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். 1480 காலகட்டத்துக்கு முன்னாடிலாம் மண்டபத்துக்கும் பாம்பனுக்கும் இடையில நீர் பரப்பு எல்லாம் கிடையாது, வெறும் நிலப்பரப்பு தான் இருந்திருக்குதான். மக்கள் நேரடியா அதுல போயிட்டு வந்துட்டும் இருந்திருக்காங்க. அப்புறம் வந்த பெரும் புயல் கடல் கொந்தளிப்பால அந்த நிலப்பரப்பு உடைஞ்சு பாம்பன் கால்வாயும் உருவாச்சான். அதனாலதான் பாம்பன், ராமேஸ்வரம் எல்லாமே ஒரு தனி தீவாவே மாறிடுச்சான். இப்ப உள்ள மாதிரி 2 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள கடல்லாம் அப்ப கிடையாது, ஒரு சின்ன கால்வாய் மாதிரி தான் இருந்திருக்கு. மண்டபம் டு பாம்பனுக்கு போக்குவரத்துக்காக படகுகளை தான் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வர்த்தக இணைப்பை விரிவுபடுத்த 1914 மண்டபத்துக்கும் பாம்பனுக்கும் இடையில ஒரு ரயில் பாலமும் கொண்டு வந்திருக்காங்க. சரி, பாம்பனுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாமா? இதுக்கு உறுதியான வார்த்தை எதுவும் சொல்லப்படல, ஆனா இது தமிழ் வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. உள்ளூர் மக்கள் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு இருந்ததுனால இதுக்கு 2 விதமான அர்த்தங்கள் சொல்லப்படுது. இந்த தீவுல அதிகமான பாம்பு நடமாட்டம் இருந்ததுனால இந்த பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து, இந்த தீவோட அமைப்பே பாம்பு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிறதுனால இந்த பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீரா, காதலன், அதுக்கப்புறம் தலைவன் தலைவிங்கிற மூன்று படங்கள்லேருந்து மூன்று சூப்பரான பாடல்களையுமே கேட்டுட்டு வந்தோம். அடுத்ததான் வந்து கடலாடி வட்டம் செவேரியார் பட்டணத்துலேருந்து நம்ம ராபர்ட் அண்ணா எல்லாருக்குமான ஒரு காலை வணக்கத்தோட வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு, மூன்றாம் பிறை படத்துலேருந்து இயேசுதாஸ் அவங்களுடைய குரலில் ஒரு சூப்பரான பாடல் கண்ணை கலைமானே அப்படின்ற ஒரு பாடலையுமே கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக கொடுத்துடலாம். அடுத்ததாக வந்து ஒரு வாய்ஸ் நோட், யார் என்ன வாழ்த்து சொல்கிறா அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
6: காலை வணக்கம் அக்கா, என் பேர் விமல், நான் தரவத்தோப்புலேருந்து பேசுகிறேன். எங்கள் அம்மாவுக்கு நீர்ப்பறவை சாங் பிடிக்கும், பரபரப்பு சாங் போடுங்க.
5: தரவத்தோப்புலேருந்து விமல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் வந்து பேசுகிறாங்க, கண்டிப்பாக சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நானுமே நினைக்கிறேன். ஒரு அழகான பாடல், நீர்ப்பறவை படத்துலேருந்து ஜிவி பிரகாஷ் அவங்களுடைய இசையில் ஒரு சூப்பரான பாடலுமே கொடுத்துடலாம். அதோட இன்னைக்கான தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்துட்டோம். அடுத்ததான் நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே தொடங்க இருக்குது, அதையும் தொகுத்து வழங்க போகிறது நான் தான். கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு பாடல்களை கேளுங்க அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம நேயர்கள் கிட்ட இரண்டு பாடல்களுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 10:01 தாங்க. நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நானுமே வந்துட்டேன். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிவாஷினி. கடந்த ஒரு 2 நாளாக நம்மளால் வந்து நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் வந்து லைவில் தொடர முடியல. பட் இன்றைக்கி வந்து நம்ம நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு தான் நானுமே நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியுமே சுவாரஸ்யமாக உங்களுடைய கருத்துக்களை நீங்களுமே பகிரலாம். கால் பண்ணுங்கள் 709-443-9999. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷனுக்கு அடிப்படையான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டா உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்ததை நாமளுமே சொல்லியிருப்போம். இப்போ ஒரு மனுஷனுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லிஸ்டோட சேர்ந்து கண்டிப்பா போனுங்கிற ஒரு பொருளையும், எவ்வளோ சின்னாலோ பெரியாலோ இதையுமே சேர்த்து சொல்லுவோம். கரெக்டா அந்த போன் இருக்குது அப்படின்னா அதுல யூஸ்ஃபுல்லான அதே சமயத்துல நிறைய பேருமே இப்ப அடிக்ட் ஆகுறது கண்டிப்பா இந்த சோசியல் மீடியாக்கள் தாங்க. இந்த ஒரு மாடர்ன் காலத்துல சோசியல் மீடியாக்கள் கொண்டு போய் ஒரு விஷயத்த மக்கள் கிட்ட சேர்றதுல மீடியாக்களை விட அதிக அளவு பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பப்ப அப்டேட் நம்ம கையில இருக்கிறதுனால அப்பப்ப நம்மளாலையுமே பார்க்க முடியுது. அது மட்டும் கிடையாது, நிறைய பேருடைய வாழ்க்கையில சோசியல் மீடியா அப்படின்றது ஒரு பகுதியாவே மாறிடுச்சு. ஏன் இப்ப நம்ம ஊர்ல ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல, இந்த கோவில் இங்க இருக்குது, இந்த இடத்துக்கு போகலாம், யார் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ நம்ம சோசியல் மீடியாக்களை பார்த்து அது மூலமா கேட்டு அப்புறம் நம்ம வந்து இந்த இடத்துக்கு வர்றோம். ஸோ அது மட்டும் கிடையாது, ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒரு மாத்திரை வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா நிறைய பேரும் அதை பத்தி நான் அதை சம்மந்தப்பட்ட நபர்கள்ட்ட கேட்கவே மாட்டோம். வீட்டுல வந்து இது எதுக்காக இல்ல எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணக்கூடிய ஒரு இடமாவுமே இந்த சோசியல் மீடியாக்கள் தான் இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஏதோ ஒரு படம் நல்லா இருக்கு அப்படின்னா முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து நிறைய பேரும் சோசியல் மீடியாக்கள் மூலமாக தான் இந்த ஒரு படம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். இப்படி மட்டும் கிடையாது, இப்படிலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சில நேரங்களில் தவறான கருத்துக்களாக இருக்கட்டும், தகவல்கள், ஏன் சைபர் கிரைம்னு தேவையில்லாத நிறைய விஷயங்களும் வந்து நம்ம வந்து அது மூலமாக தாக்கத்தை வந்து ஏற்படுத்திட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் இன்னைக்கான இந்த சமூக ஊடக தினத்தில் நம்ம சோசியல் மீடியாக்களில் என்ன மாதிரியான தாக்கங்கள்லாம் இந்த காலத்தில் ஏற்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது மட்டும் கிடையாது, சோசியல் மீடியாவில் பார்த்து நான் இந்த ஒரு விஷயத்தை கூட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கூட உங்களுடைய கருத்துக்களை நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் நீங்களுமே தாராளமாக பகிர்ந்துக்கலாம். கால் பண்ணுங்க 709-443-9999. அடுத்ததா 2 பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் கா காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
1: என்ன பயப்படணும், அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்ன நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
2: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில். இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேலுவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங்னு நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8027990000.
0: ஸ்கூல் எல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சமூக ஊடக தினத்தை முன்னிட்டு கடல் மற்றும் கடல் சார்ந்த பதிவுகள் மூலம் சமூக வலைதளத்தில் பிரபலமாக இருக்கும் தங்கச்சி மடத்தை சேர்ந்த கடல் ராசா எனும் அந்தோனி லிஸ்டன் அவர்களுடனான சிறப்பு நேர்காணல் இன்று மாலை 7 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 10:18. சோசியல் மீடியா அப்படின்றது முன்னாடி சொன்னது போலயே நிறைய பேருடைய லைஃப்ல ஒரு பார்ட்டாவே மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுல இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மாதிரியான நிறைய பிளாட்ஃபார்ம் தான் நம்மளை இந்த உலகத்தோட மற்ற விஷயங்களோட கனெக்ட் பண்ணுது அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்றதுக்கும் இது வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. ஆனா இப்படி இருந்தாலுமே நிறைய பேருடைய வாழ்க்கையில சில பாதிப்புகள் வந்து கொடுக்க தான் செய்யுது. எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய சாதக பாதகம் இருக்குமோ அதே மாதிரி தான் சோசியல் மீடியாக்கள்லையுமே நிறைய சாதகமான விஷயமும் இருக்குது, பாதகமான விஷயம் இருக்குது. சோ அத பத்தி நாமளுமே பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க அண்ணா, எப்படிண்ணா இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் அண்ணா. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில சோசியல் மீடியாக்கள் அப்படின்றத யூஸ் பண்றீங்களா அண்ணா?
4: சோசியல் மீடியா அதிகமா யூஸ் பண்றோம்.
3: ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் அதுக்காக செலவு பண்ணுவீங்க உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும்?
4: நாளைக்கு சோசியல் மீடியா பத்தி இப்படி வரதுல ஒரு 10 மணி நேரம் இருக்குமே.
3: 10 மணி நேரமானா?
4: ஆமா, வேலைக்கு அதாவது வேலை நடந்துக்கிட்டு உங்களுக்கு அது ஒரு 3 4 மணி நேரம் டைம் ஆயிடுதுல.
3: ஓகே.
4: அப்புறம் பிட்டு பிட்டா ஒரு 10 நிமிஷம் பாத்துக்கிட்டு இருக்கிறது இப்படி வந்தா ஒரு 1 மணி நேரம் ஓடிடும்.
3: சரி, ஓகே. நான் உங்களுக்கு வந்து அதுல வேலை இருக்கிறனால நீங்க வந்து இவ்வளவு நேரம் யூஸ் பண்றீங்க. ஆனா இன்னைக்கான இந்த காலத்துல சமூக ஊடகங்கள் அப்படின்றது ஏதோ ஒரு வகையில தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த ஒரு விஷயத்த பார்த்து இதை செய்யறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா?
4: அதான் சமூக வலைதளத்தை பொறுத்த வரைக்கும் நன்மைகளும் அதிகமா இருக்கு, அதுல தீமைகளும் அதிகமா இருக்கு.
3: கண்டிப்பா.
4: இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் வந்து ரொம்ப அதிகம். நான் இப்ப சாதாரணமா ஒரு சின்ன படிப்பு படிச்சிருக்கா.
3: ஓகே.
4: ஆனா நான் பிசினஸ் பண்றேன், இங்க வந்து பெரிய அளவுல வந்து இதுதான் எனக்கு உதவுது. ஆனா இத வந்து எல்லாரும் தப்பான வகையில நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. ஏன்னா இப்ப ஆன்லைன்ல பில் பண்றோம், எல்லாமே ஆன்லைன்லதான் பண்றோம்.
3: ஓகேண்ணா.
4: முன்னாடி எல்லாம் கை பில் போட்டுதான் எல்லாமே பட்ஜெட்ல இருந்து ஸ்டாக் மீனும் எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த குடோன்ல எவ்வளவு ஸ்டாக் இருக்கு, குடோன்ல எவ்வளவு சரக்கு வெளியே போகுது, அப்புறம் ஜிஎஸ்டி பில் பண்றதுல இருந்து எல்லாமே வந்து நடந்தாலும் இப்ப நம்மளுக்கு இங்க ஒரு நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி உடனே உடனே நம்ம கால் பண்ணி அவங்கள்ட்ட தகவல் சொல்லிடுறோம். என்ன முன்னாடி வந்து அப்படி கிடையாது. அதே மாதிரி லேண்ட்லைன் போன் வந்து தூரத்துல ஒரு வீட்டுல இருக்கும், ஒரு போய் பேசணும்னா அவங்க சுத்தி நிறைய சொந்தக்காரங்க நிப்பாங்க. ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒய்ஃப்டா வந்து ஒரு பர்சனலா எதுவும் பேச முடியாது அந்த டயத்துல எல்லாம். இப்ப எவ்வளவோ விஷயங்கள் இருந்துச்சு. இப்ப 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வெளிநாட்டுல வர முடியும். இப்ப அப்படி இல்ல, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துடலாம்.
3: கண்டிப்பா இந்த சோசியல் மீடியாக்கள் வந்து அதுக்குமே ஒரு சப்போர்ட் பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றீங்க.
4: இப்பெல்லாம் பார்க்க முடியாம ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு போட்டோ எடுத்து காமிக்கலாம், வீடியோ கால்ல காமிச்சுக்கலாம். அப்புறம் வந்து இப்ப கல்வி சார்ந்த விஷயம் சரி, பொது அறிவு சரி, எல்லாமே சோசியல் மீடியா பண்ணிடலாம்.
3: ஓகே. நான் சோசியல் மீடியாவை பார்த்து நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது என்ன விஷயத்த சொல்லுவீங்க?
4: அதான் சோசியல் மீடியா சொல்றல, நான் வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து சரக்கு கொடுப்பேன் முன்னாடி.
3: ஓகேண்ணா.
4: அவங்க என்ன சொன்னாங்க
3: வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு வகையில இந்த சோசியல் மீடியா அப்படின்றது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது.
4: ஆமா, சோசியல் மீடியா இல்லாம எதுவும் எதுவும் பண்ண முடியாதுக்கா. சின்ன வணிகம் பண்ணா தெரியும், பெரிய வணிகமா இருந்தா தெரியும், நம்ம விளம்பரப்படுத்துறோம், வாடிக்கையாளர் வந்து ஈஸியா ஈர்த்துடலாம். அப்புறம் பெண்கள் பாத்தீங்கன்னா சமைக்கிறாங்க, வீட்டுல சும்மா சமைச்சுக்கிறது இப்ப அது ஒரு யூடியூப் சேனல், அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் போட்டு அவங்களும் சம்பாதிக்கிறாங்க.
3: கண்டிப்பா
4: கெட்ட விஷயங்கள் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அதுல
3: ரீல்ஸ்
4: பாத்துக்கிட்டே இருக்கும், ரீல்ஸ் பார்த்து பார்த்து நைட் தூங்குறது இல்ல, அதனால டைம் வேஸ்ட் ஆகும். இப்ப சொல்ற கெட்ட விஷயங்களை சொல்றேன். அதே மாதிரி பொய்யான செய்தி நிறைய வருது மக்கள்கிட்ட, ரொம்ப குழப்பமா இருக்கு, எது உண்மை எது பொய்யும் தெரியல.
3: எனக்கா
4: இது வந்து ஒரு கட்டி மாதிரிக்கா,
3: கண்டிப்பா அதை பயன்படுத்துற ஒரு
4: வகையில இருக்கு.
3: ஓகே, நான் ரொம்ப நன்றி என கருத்துக்களுக்கு. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றிண்ணா. நம்ம பாம்பன்ல இருந்து ஒரு நேயர்மே அவங்களுடைய கருத்துக்களை சூப்பராகவே பகிர்ந்துக்கிட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 10 மணி நேரம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோமே எனக்குமே கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அண்ணா வந்து சொன்னாங்க இல்லையா, அவங்களுடைய தொழில் முறைகளுக்காக பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அதுவுமே ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா இன்னைக்கான ஒரு நிலைமையில் நிறைய பேருடைய அந்த தொழில் அப்படின்றது சோசியல் மீடியாக்களை சார்ந்து தான் இருக்குது. அதுலேயுமே நம்மளால் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததாக வந்து தொட்டால் பூ மலரும் அந்த படத்துலேருந்து பாடலுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணிய ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்ரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: ஜூன் 30 சமூக ஊடக தினம். இந்த ஒரு சமூக ஊடக தினத்தில் நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியிலையுமே நாம் அதை பற்றி தான் நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சிட்ருக்கோம். அதாவது இன்றைக்கான இந்த ஒரு காலத்தில் சமூக ஊடகங்கள்ங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களையும் அதே சமயத்தில் இதை யூஸ் பண்ணி நான் இந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்றத கூட நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் பகிரலாம். கால் பண்ணுங்கள், 709-4-4-3-9-9-9. இன்னைக்கான இந்த ஒரு காலத்தில் நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா எங்கெங்கேயோ அலைஞ்சு நம்ம தெரிஞ்சு கற்றுக்க வேண்டிய அவசியம்லாம் கண்டிப்பாக கிடையாது. நிறைய ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, அது வந்து நம்ம வந்து எது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சோசியல் மீடியாக்கள் மூலமாக தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தை கூட சோசியல் மீடியாக்கள் இன்றைக்கான ஒரு காலத்தில் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கான ஒரு இடமாக கூட இப்போ சோசியல் மீடியாக்கள் மாறிட்டு வருது அப்படின்றத சொல்லிட்டு இப்போ நம்ம கூட ஒரு நேயர்மை இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: மற்றபடி தேவைகள் அது இது போன் பேசுறது அது தனிக்கா, ரீல்ஸ் பாக்குறது நம்மளுடைய நம்மளுடைய சகிப்புத்தன்மையை போக்கணும் அப்படின்னு பயன்படுத்துறது ஒரு மணி நேரம் பயன்படுத்திடுவாங்க.
5: ஓகே, நான் கண்டிப்பா இந்த சோசியல் மீடியாக்கள் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுல நிறைய சாதகமான விஷயங்களும் இருக்கும், அதே சமயம் சின்ன சின்ன பாதகமான விஷயமும் இருக்கும்,
6: விஷயங்களும் இருக்கும்.
5: அப்படி வந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சாதகமான விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? சோசியல் மீடியா
6: சாதகமான விஷயம் அப்படின்னா இதுவரையுமே நம்மளுடைய இழப்பு, பேரிடர் இழப்பு நம்ம தனுஷ்கோடியினுடைய இழப்புங்கா, அது வந்து நம்ம தொழில்நுட்ப வசதியோட இருந்து அன்னைக்கு இந்த சோசியல் மீடியா எல்லாம் இருந்திருந்தால் அந்த ட்ரெயின் போகக்கூடிய உகந்த காலம் அது இல்லங்கறத முன்கூட்டியே தெரிஞ்சிருந்திருக்கலாம். அப்புறம் அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இல்ல இப்ப எல்லாம் ரொம்ப காற்று அதிகமா வீச போகுது, இதனால ரொம்ப பாதிக்க போகுதுங்கறத முன்கூட்டியே தெரிஞ்சு பாதுகாப்பான இடத்துக்கு போயிருந்தா இன்னைக்கும் நம்ம அதை நினைச்சு கண்ணீர் சிந்தக்கூடிய அவசியம் இருந்திருக்காது. அது அந்த சோசியல் மீடியா இல்ல அப்படிங்கிற ஒரு இழப்பு, அது பேரிழப்பா தான் இதுவரையுமே இருக்குது.
5: ஓகே, நான் உங்களுடைய வாழ்க்கையில எந்த வகையில அது சாதகமா இருக்குது சோசியல் மீடியாங்கிறது?
6: சாதகமா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நாங்க வந்து பவர்லூம் தறி போட்டிருக்கோம்க்கா. அதை வந்து நாம கடைக்கு அனுப்பும் போது அந்த கடை எப்படி அந்த நாம அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சோசியல் மீடியா இருக்கிறதுக்கு முன்னாடி எங்க அப்பா காலத்துல புரோக்கர் இருப்பாங்க, கான்ட்ராக்டர், அவங்க மூலியமா தான் நம்ம பீச கொடுக்கணும். இன்னைக்கு பார்த்தோம்னா நெட்ல போட்டோம்னா கேரளாவில எந்த கடை, சென்னையில எந்த கடை, அந்த கடை எத்தனை வருஷமா இருக்குது, அது வியூஸ் பாயிண்ட் இப்படி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நாம நேரடியா அதை தொழில் பண்ணக்கூடிய சூழ்நிலை இந்த சோசியல் மீடியாவில வந்துருச்சுக்கா. அது ரொம்பவே உபயோகமா இருக்குது எங்க தொழில.
5: கண்டிப்பா
6: அந்த இடைத்தரகர்கள் அதை பயன்படுத்தக்கூடிய இது தேவையில்லை, அவங்களுக்கு நம்ம பணம் கமிஷன் கொடுக்கக்கூடியது இல்லாம நேரடியா நம்ம தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலை இந்த சோசியல் மீடியாவால வந்திருக்குதுக்கா.
5: ஓகே, நான் கண்டிப்பா நம்மளுடைய இந்த ஒரு வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில சோசியல் மீடியா அப்படின்றது ஒரு தாக்கத்தை கொடுக்கும். அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில இந்த சோசியல் மீடியாக்கள் பார்த்து நான் இந்த ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? எதனாவது
6: சோசியல் மீடியாவை பார்த்து இந்த விஷயத்த கத்துக்கிட்டோம்னா யோகாங்கா மெயினா. அதுக்குன்னு யாருமே மேக்சிமம் கிளாஸ் போறதில்ல. அதனுடைய மூச்சு பயிற்சியில எத்தனை விதமா இருக்குது, இது எந்தெந்த வியாதியை கட்டுப்படுத்துறவங்களுடைய கூடிய அதையெல்லாம் தெரிஞ்சு இப்ப அது நம்பவே யூஸா இருக்குதுங்கா. அது அது வந்து அந்த சோசியல் மீடியா மூலியமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறத 100% சொல்லுவாங்க.
5: அப்ப கண்டிப்பா அதுவுமே நம்மளுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துது
6: ஏற்படுத்துதுனுக்கா.
5: ஓகேனா ரொம்ப நன்றி.
6: அதே மாதிரி பாதகமான விஷயம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாமே அப்பவே பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு நஞ்சு அப்படின்ட்டு. அந்த மாதிரி நாம பயன்படுத்தக்கூடிய விதத்துலதான் இருக்குதுங்கா. நம்ம தவறான ஒரு விஷயத்த அதை பயன்படுத்துறோம் அப்படின்னா நாமளே அதை பயன்படுத்தினாதான் அந்த தவறான விஷயம் நமக்கு வரும். அதை நாம யூஸ் பண்றதுலதான் இருக்குதுங்கறத நான் தெரியப்படுத்திக்கிறேன்.
5: ஓகே நான் ரொம்ப நன்றினா. என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
6: அக்கா ரெண்டு படத்துல இருந்து மொபைலா மொபைலா பத்தாங்க.
5: கண்டிப்பா கொடுத்துடலானா? நன்றி
6: நன்றி.
5: நாமக்கல் மாவட்டத்துல இருந்து லோகநாதன் அண்ணா தான் நம்மளுடைய இதுவரைக்கும் ரெண்டு நேயர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நிறைய பேரும் தொழில்களுக்காக இந்த சோசியல் மீடியாக்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கான ஒரு காலத்துல நம்ம ஏதோ ஒரு விஷயம் கல்வி சம்பந்தமான விஷயம் கத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்மா இந்த சோசியல் மீடியாக்கள் இருக்குது. அது நம்மளுடைய திறன்மையை வளர்த்துக்கிறதா இருக்கட்டும், இல்லை நார்மலா இந்த தொலைதூர படிப்பெல்லாம் படிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு சிலர்லாம் இந்த ஸ்வயம் போர்ட்டல் அப்படின்ற ஒரு போர்ட்டல் யூஸ் பண்ணி வெளிநாடுகளுக்கு போய் அது மூலமா படிக்கிற நிறைய பிள்ளைங்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தெரியாத மொழி தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், இல்லை டெக்னாலஜி, இப்போ வந்து லேப்டாப்லேயே ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம ஃபோனில் ஜஸ்ட் அது என்ன ப்ராப்ளம் கொடுத்துட்டு அதுக்கு வந்து எப்படி ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு கேட்டாலே பாதி விஷயம் சொல்லிடுது, சில நேரங்களில் வந்து அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு சோசியல் மீடியா அப்படின்றது ஹெல்ப் பண்ணுது. இருந்தாலுமே அதில் பாதகமான விஷயங்கள் அப்படின்றது இருக்குது, அதையுமே நாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து கோலிசோடா 2 படத்துலேருந்து ஒரு பாடல் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 10:46. சோசியல் மீடியா அப்படின்றது எந்த வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துதோ இல்லையோ நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கற்றுக்கணும், அதாவது டான்ஸாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், இல்லை வரைகிறது இப்படின்ற நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து பிடிக்கும். ஆனால் அதுக்கான ஒரு இடம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் நம்ம கொஞ்சம் தேடி அலைஞ்சு அதுக்கப்புறம் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் சோசியல் மீடியாக்கள் பொறுத்தவரை குறிப்பாக இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியை நம்மளால் ஆன்லைன் மூலமாகவே கற்றுக்க முடியும். சிலருக்கு இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி குறிப்பாக இந்த மேக்ஸ் வந்து சுட்டு போட்டாலும் கூட நிறைய பேருக்கு வராது. முன்னாடிலாம் டியூஷன் தேடி அப்படியே போயிட்டுருப்போம். ஸோ இப்போ வந்து அதுக்குன்னே தனியான நிறைய கிளாஸஸ்லாம் இருக்குது. அதில் வந்து நமக்கு விருப்பமானதை நாம் கண்டிப்பாக சேர்ந்து தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்துக்கலாம். இது மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கான இந்த காலத்தில் வேலை வாய்ப்புக்கான தகவலையே நம்மளால் சோசியல் மீடியாக்கள் மூலமாக தான் போக முடியுது. அதில் தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியுது, நம்ம யாருன்னு ரெசியூம் கொடுக்க முடியுது. இந்த மாதிரியான பல சாதகமான விஷயங்கள் அப்படின்றது சோசியல் மீடியாவில் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு களத்திலிருந்து நேயர் முருகன் அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
6: வணக்கம் அண்ணா, உங்க பேரு அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்கண்ணா.
7: என் பேரு முருகன், நான் வந்து ஆட்டோ ஓட்டுறேன், நீங்க ஒரு சேர்ந்து.
6: இன்னைக்கு சோசியல் மீடியா இந்த சமூக ஊடகங்கள்ங்கிறது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சிக்கு வந்து அடைஞ்சிருச்சு. எல்லார் கையிலயுமே போன் இருக்கு, அல்ல சோசியல் மீடியால ஏதோ ஒரு அக்கௌண்ட் வச்சு நம்ம பயன்படுத்துறாரு. சோசியல் மீடியால பல கெட்ட விஷயங்கள் இருக்குன்னு சொன்னாலும் நன்மைகள்னு இருக்குதான் செய்யுது. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன?
7: கண்டிப்பா இதுல எவ்வளவு கெட்ட இருக்கோ அதை விட அதே அளவுக்கு நன்மைகள் இருக்கு. இப்ப எப்படி சொல்றேன்னா, முக்கியமா சோசியல் மீடியா ஒரு பொழுதுபோக்கு ஈஸியா பயன்படுது. இப்ப நம்ம தூரத்துல இருக்கிற ஒரு உறவுகளோ ஒரு நண்பர்களோ அவங்களை எளிதில் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கொள்றதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. அதை விட்டுவிட்டு ஒரு எமர்ஜென்சி ஒரு உதவி நமக்கு தேவை அப்படிங்கும் போது இதை சடனாக போடலை. அது என்னன்னா எல்லாருக்கும் ரீச் ஆகி நமக்கு உதவி இது பண்ண இது ஒரு நல்ல வழியாக இருக்கு.
6: இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து பயன்பட்டுருக்கா? சோசியல் மீடியாவில் நீங்கள் கற்றுக்கிட்டதோ இல்லை பயன்படுத்தினதோ ஏதாச்சும் இருக்கா?
7: இதன் மூலியமாக என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு ஒரு நண்பர் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயருக்கு முன்னாடி அவரோட அக்கௌண்ட்லேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. நான் எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவேன், மெசேஜ் பண்ணல அந்த நேம் இருந்துச்சு, அவனா இருப்பானு ஒரு யோசனை மெசேஜ் ரிப்ளை பண்ணேன். அது என்னோட பழைய ஸ்கூல் நண்பன், அது எனக்கு ரொம்ப ஒரு உதவியா இருந்துச்சு.
6: இந்த மாதிரி நிறைய பேர் இணைக்கிறதுக்கு சோசியல் மீடியா உதவியா தான் இருக்கு. ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்களுக்கு என்ன பாடல் என்ன சொல்லுவாங்க?
7: எனக்கு இப்ப வந்து என்ன பாடல் வேணும்னா, முகத்தை இப்போது மூடி வைக்காத அந்த பாடல்.
6: நல்ல ஒரு பாடல், நன்றி.
7: நன்றி.
5: சோசியல் மீடியா அப்படின்றது அந்த சாதகமான விஷயங்களை உறவுகளை இணைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நேயர்மே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்மளுடைய சின்ன வயசில் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இப்போ நம்ம மிஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த வகையில் அவங்கள மறுபடியும் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இடமா வந்து நிறைய பேருக்கு இந்த சோசியல் மீடியாக்கள் வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னு நானுமே நினைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய நேயர் கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரியான பேரிடர் சமயங்களில் சோசியல் மீடியா அப்படின்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அப்படிதான், அந்த ஒரு விஷயத்தை தான் நானுமே சொல்றதுக்காக வந்தேன். புயலா இருக்கட்டும், இல்ல வெள்ளமா இருக்கட்டும், இல்ல ரத்த தானம், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை நம்மளால இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாக்கள் மூலமா தெரிஞ்சு அதுக்கப்புறம் நம்மளால முடிஞ்ச உதவிகளை பண்ண முடியுது. இந்த மாதிரியான பல விஷயங்கள், சாதகமான விஷயங்களா சோசியல் மீடியாக்கள் இருந்தாலும் குட்டி குட்டியான நிறைய பாதகமான விஷயங்களுமே இருக்குது. அதையுமே நாம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் நம்மளுடைய லோகநாதன் அண்ணா கேட்ட பாடலுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கடலோசை FM 90.4
1: நேரம் இப்பொழுது முற்பகல் 11 மணி.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:05 தாங்க. நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. இந்த சமூக ஊடக தினத்துல இன்னைக்கான காலத்துல சமூக ஊடகங்கள் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றதையும், அதே சமயம் இந்த சோசியல் மீடியாக்களை யூஸ் பண்ணி நீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கூட நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நீங்களுமே தெரிவிக்கலாம். கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த காலத்துல கண்டிப்பா சோசியல் மீடியா அப்படின்றது நிறைய வகையில தாக்கத்தை ஏற்படுத்துது இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு ஒரு உதாரணமா இப்ப நிறைய பேரும் டயட் ஃபாலோ பண்ணுவோம், இல்ல வெயிட் லாஸ் இல்ல கொஞ்சம் நம்ம உடம்ப கூட்டணும் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு நிறைய பேரும் சோசியல் மீடியாக்களை நம்பிதான் இருக்கோம். அதுல வந்து யாராவது ஒரு விஷயம் சொல்றாங்களா, அவங்களுடைய வாழ்க்கையில ஒர்க் அவுட் ஆயிருக்கே நாமளுமே செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையுமே தாக்கத்தை ஏற்படுத்திட்டே இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் கிடையாது, இப்ப ஏதோ ஒரு விஷயம் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா அதை நாமளுமே பண்றோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு தெரியாம அது தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததான் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் கூட்டப்புலியிலிருந்து கௌசானலானா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா இந்த காலத்துல கைபேசி அப்படின்னு ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு திருக்குறள் இருக்கு இல்லையா, உடுக்கை இழந்தவன் கை போலே அப்படிங்கிறத கொஞ்சம் மாத்தி அண்ணா வந்து கைபேசி இழந்தவன் கை போலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறளுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ணனுக்குமே கருத்துக்கள் தெரிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்றத சொல்லிட்டு, இந்த சோசியல் மீடியாக்கள் அப்படின்றது எந்த வகையில தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் இந்த வதந்தியா இருக்கட்டும் இல்லை தவறான தகவல்கள் வெறுப்பு பேச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ஈஸியா பரவுறதுக்கு ஒரு காரணமாகிறது. இது மக்களுக்கு எந்த நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்றத தெரியல அப்படிங்கறதான் நிறைய பேருமே சொல்றாங்க. கண்டிப்பா இது நல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூட குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. அதே சமயம் இந்த சோசியல் மீடியால போலியான செய்தியா இருக்கட்டும் இல்ல தப்பான தகவல்கள் பரவ காரணமாகிறது. இந்த ஒரு தகவல்லாம் ரொம்ப வைரல் ஆகுது அப்படின்னா அது நம்மளை கூட தவறாக வழி நடத்தி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. குறிப்பாக இந்த தீபாவளி நாட்கள் இல்லைனா ஐபிஎல் சமயம் நியூ இயர் இந்த மாதிரியான நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு ரீசார்ஜ் வந்து ஆஃபரை நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை இந்த கிஃப்டை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் அதை ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி நிறைய குற்றங்கள் நடக்கிறதுக்கான ஒரு இடமாகவுமே சோசியல் மீடியாக்கள் அப்படின்றது நடந்துட்டு வருது. கண்டிப்பாக அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் கிடையாது, சோசியல் மீடியாக்கள்ல உள்ள படம் வீடியோ பெரும்பாலும் இந்த யதார்த்த வாழ்க்கையை விட ரொம்பவே கிரியேட் பண்ணி தான் நிறைய பேரும் சொல்றாங்க. ஸோ அது உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளுடைய அந்த அவசியம் அப்படின்றதையும் சொல்லிட்டு, அதே மாதிரி ஃபோன் பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து ஒரு தனிமையை கிரியேட் பண்ணோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஃபோன் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாவே நம்ம தனியாக உட்காந்தா வீடியோ பார்க்க இந்த மாதிரிலாம் தோணும். ஸோ அந்த மாதிரி தனிமை கிரியேட் பண்ணுறதுக்குமான ஒரு விஷயமாகவும் இந்த காலத்தில் சோசியல் மீடியாக்கள் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு, சூசை கௌசானலா நான் வந்து ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் அப்படின்ற ஒரு படத்துலேருந்து ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க. அந்த ஒரு படத்துலேருந்தும் தெனாலி படத்துலேருந்தும் இரண்டு பாடல்கள் வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: Okay, teacher, okay, how do you do?

0: சம்மர்ல குளுகுளனே இருக்க அனுஜ் டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் டைல்ஸ் மால்.
1: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் கா காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
2: என்ன பயப்படணும், அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்ன நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
3: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில். இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலை டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேலுவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டாவை அணுகவும். ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8 0 1 2 7 99 000.
4: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
5: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
4: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
6: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
7: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சமூக ஊடக தினத்தை முன்னிட்டு கடல் மற்றும் கடல் சார்ந்த பதிவுகள் மூலம் சமூக வலைதளத்தில் பிரபலமாக இருக்கும் தங்கச்சி மடத்தை சேர்ந்த கடல் ராசா எனும் அந்தோனி லிஸ்டன் அவர்களுடனான சிறப்பு நேர்காணல் இன்று மாலை 7 மணிக்கு நம்ம கடல் ஓசைஎஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசைஎஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசைஎஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 11:21. இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில இந்த சமூக ஊடகம் பத்தின நிறைய தகவல்களை தான் பேசி தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த ஒரு வகையில இந்த சமூக ஊடகத்தை யூஸ் பண்ணி நீங்க ஒரு என்ன விஷயம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டோம்னா, நிறைய பேருடைய பதிலா வந்து நான் வந்து அதுல இருந்து சமையல் கத்துக்கிட்டேன், குட்டி குட்டியான டிப்ஸ் கத்துக்கிட்டேன், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில இந்த சோசியல் மீடியாக்கள்ல இருந்து நீங்க என்ன ஒரு விஷயத்த கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கூட நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நீங்களும் தாராளமா பகிர்ந்துக்கலாம். அதே சமயம் இவ்வளவு வகையான நம்மளுக்கு வந்து சாதகமான விஷயங்கள் இருந்தாலும் அதுலேயுமே பாதகமான விஷயம் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. குறிப்பாக சமூக ரீதியான தாக்கம் அப்படின்றது இந்த சோசியல் மீடியாக்கள் மூலமாக அதிகமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். யாராவது ஒரு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து வீடியோவோ இல்லை ஷார்ட்ஸோ இந்த மாதிரி எடுத்து போடுறாங்க அப்படின்னா கம்பேர் பண்ணி பார்க்கறது இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த மன அழுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாகும். ஸோ அவங்களுக்குமே நமக்குமே நம்ம மேலே வச்சிருக்க தன்னம்பிக்கை அப்படின்றது குறையிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. இது மட்டும் கிடையாது, மன ரீதியான தாக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப நிறைய பேர் தனியா வந்து போய் உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா கூட அதுக்கு ஒரு காரணமா இந்த சோசியல் மீடியாக்கள் இருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு கூட இருக்குது. அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்ப களத்துல இருந்து நேயர் காளீஸ்வரன் அவங்க இணைஞ்சிருக்காங்க, அண்ணனோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம் அண்ணா, உங்க பேரு அப்புறம் உங்களை பத்தி சொல்லலாம்.
5: என்னோட பேரு காளீஸ்வரன், நான் பாம்பன்ல ஒரு அரிசி கடை வச்சிருக்கேன்.
4: ஆனா சமூக வலைதளங்கள் சமூக ஊடகங்கள் அப்படிங்கிறது வந்து இப்ப நம்மளோட வாழ்க்கையில ஒரு இன்றைய ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. கொஞ்சம் இந்த தலைமுறைக்கு வந்து ரொம்ப முக்கியமா வந்திருக்கு. இந்த சமூக வலைதளங்கள் மூலமா நிறைய கெடுதல் இருந்தாலும் இது என்ன மாதிரியான விஷயங்களுக்கு தான் பயன்படுத்தலாம் நீங்க நினைக்கிறீங்க?
5: அதாவது சமூக வலைதளங்கள்ல எப்படின்னா, இப்ப முன்னாடி உள்ள நியூஸ் எல்லாம் நம்ம போய் வீட்டுல போய் நியூஸ்ல பாக்குறோம், அப்புறம் நியூஸ் தாள் இப்படி எல்லாம் பாத்துக்கிட்டோம். ஆனா இப்ப வர்ற இந்த நீங்க சொல்ற சமூக வலைதளங்கள் இப்ப என்ன நடக்குதோ அதை நம்ம லைவாவே செல்ல பாத்துக்கிறோம். என்னென்ன நடக்குதோ இப்ப அது மட்டும் இல்ல, மத்த அரசியல் சம்பந்தமாவோ இல்ல விளையாட்டு நியூஸோ எல்லாமே நம்ம இந்த சோசியல் மீடியால பாத்துக்கிறோம்.
4: இந்த சமூக ஊடகங்கள் மூலமா நீங்க கத்துக்கிட்ட இல்லைன்னா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்த ஏதாச்சும் பேசுவோம்?
5: அதாவது பயனுள்ளதுன்னு சொன்னா, இப்ப நம்ம ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு ஒரு ஆள் ஷேர் பண்ணும் போது, இப்ப கவர்மெண்ட் வேலையா இருக்கட்டும், இந்த மாதிரி இடத்துல போய் பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆள் ஷேர் பண்றாங்கன்னா இதை நான் 4 பேருக்கு ஷேர் பண்ணுவேன்.
4: சரி, இப்ப நமக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கு, என்ன பண்ணணும், எதுக்கு பயன்படுத்தணும், எவ்வளவு நேரம் பயன்படுத்தணும் தெரியும். ஆனா வளர குழந்தைகளுக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்காது, அவங்க கையிலே கொடுத்துறாங்க, ரொம்ப சின்ன வயசுல இருந்து ஒரு போன சோசியல் மீடியாக்குள்ள போயிடறாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? சிறு குழந்தையில இருந்தே இந்த சோசியல் மீடியாவில வளர்றது, பெரியவங்க பாக்குற எல்லா விஷயமும் உங்களுக்கு பார்க்க கிடைக்குது.
5: அதாவது தம்பி, நீங்க சொல்றது இப்பதான் எனக்கு தோணுது. என்னன்னா, சின்ன பிள்ளைகளுக்கு வந்து உடனே அழுத உடனே நம்ம கையில தூக்கி செல்ல கொடுத்துறோம், சாப்பிடும் போதும் செல்ல கொடுத்துறாங்க, தூங்கும் போதும் செல்ல கொடுத்துறாங்க. இது வந்து குழந்தைகளுக்கு ஐ ப்ராப்ளம். இப்பவே கண்ணாடி போடுறாங்க, சின்ன பிள்ளைங்களே கண்ணாடி போட்டுறாங்க. அதுக்கு பதிலா என்ன செய்யலாம்னா, உங்களுக்கு விளையாட்டு ரீதியாக, அதாவது எப்படி சொல்றது, சின்ன சின்ன ஏதாவது அந்த காலத்து பயன்பாட்டு முறை மாதிரி ஏதோ கையில கொடுத்தோம் இல்ல அவங்கள ஜாலி பண்ணியோ அப்படி சாப்பிட வைக்கலாமே தவிர, இந்த மாதிரி போனை கொடுத்துதான் சாப்பிட வைக்கணும்ன்றது அது சரியில்லை. அதுக்கு வேணா நம்ம இது பண்ணிக்கலாம்.
4: கருத்துக்கு ரொம்ப நன்றினா, ஒரு தெளிவான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்க?
5: நாட்டாமை படத்துல இருந்து ஒரு சாங் இருக்கு.
4: நன்றி.
5: நல்லது நல்லது.
3: இந்த 80-90களில் பிறந்தவங்க கண்டிப்பாக இந்த ஸ்கூல் டைமில் பார்த்தோம் அப்படின்னா, கிளாஸில் வந்து ஏதோ 2-3 பிள்ளைங்க வந்து கண்ணாடி போட்டிருப்பாங்க, அது உண்மைதான். ஆனால் இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிளாஸில் எப்படியும் ஒரு 6-7 பேர் கிட்ட வந்து கண்ணாடி போட்டிருக்கிறாங்க சின்ன வயசுலேயே. அதுக்கு ஒரு காரணமாக நம்மளுடைய அந்த மொபைல் அப்படின்றது கூட இருக்கலாம் அப்படின்றத காளீஸ்வரன் அண்ணா சொல்லியிருக்காங்க. அதே சமயம் நிறைய நாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன குழந்தைங்க வந்து சமூக வலைதளங்களை வந்து பயன்படுத்துறதுக்கு தடையுமே விதிச்சிருக்காங்க. அதில் வந்து அமெரிக்கா, அதே மாதிரி ஜெர்மனி, ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகளில் 16 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்க வந்து சோசியல் மீடியாக்களை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடைகளுமே இருக்குது. அந்த ஒரு விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு, அது மட்டும் கிடையாது மன ரீதியான தாக்கம் அப்படின்றது சோசியல் மீடியாக்கள்ல ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்ன மன ரீதியான தாக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இருக்கிறது வந்து அந்த சோசியல் மீடியாக்களுக்கு அடிமையாகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம சாப்பிடும் போதும் சரி, தூங்குறப்பவும் சரி, இந்த மாதிரியான நமக்குன்னு தனிப்பட்ட நேரங்களில் கூட நம்மளால அந்த ஒரு விஷயம் இல்லாமல் இருக்க முடியாது, மொபைல் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு இருந்தால் அது பேர் தான் நம்மளே அறியாமல் அதுக்கு நாம் வந்து அடிக்ட் ஆகிட்ருக்கோம் அப்படின்னு கூட காரணம். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேரும் கரெக்டாக அந்த 1.5 GB காலியானா மட்டும்தான் தூங்குவேன் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து காலியாகிற தட்டிக்கு அப்படியே யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். கிட்டத்தட்ட அது 12:30 இப்படின்னு தாண்டி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரிலாம் தூக்க நேரம் அப்படின்றது மாறுபடுதுன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் ஏற்கனவே நிறைய நிகழ்ச்சிகளாக வந்து பண்ணி அதில் வந்து பேசி தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து மன ரீதியான தாக்கத்துக்கும் சோசியல் மீடியா அப்படின்றது காரணமாகிறது. ஸோ அதை வந்து நம்ம சாதகமா பாதகமா அப்படின்றத தாண்டி, நம்ம பயன்படுத்துற நேரம், நம்ம பயன்படுத்துற விஷயங்களுக்கு கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே சிறப்பானது அப்படின்றத சொல்லிட்டு, அடுத்ததான் நம்ம நேயர் கேட்ட நாட்டாமை படத்துல இருந்தே ஒரு பாடலுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான், ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
5: நேரம் சரியாக 11:35. சோசியல் மீடியாவில் கண்டிப்பாக சாதகம் பாதகம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நாமளுமே பேசினோம். ஆனால் இதை வந்து சேஃப்டியாக யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். எல்லாமே நம்மளுடைய கையில் தான் இருக்குது. நேர கட்டுப்பாடு அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கூட ஒரு நேயர்மை இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம் வசனி. நலமா, நான் வசந்தி ரங்கநாதன் அருள்லேருந்து பேசுகிறேன்ப்பா.
5: சூப்பராக இருக்கேங்க்கா. எப்படிக்கா இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன்ப்பா.
5: சொல்லுங்கக்கா, இப்ப வந்து நீங்க சோசியல் மீடியாக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நபரா?
6: நிச்சயம், கண்டிப்பா யூஸ் பண்ணிட்டே இருக்கேன்.
5: ஓகேக்கா. ஒரு நாள்ல மொத்தமா கணக்கு போட்டோம் அப்படின்னா, ஒரு நாளையில இவ்வளவு மணி நேரம் அதுக்குன்னே செலவழிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய நேரம் வந்து எவ்வளவு?
6: நான் அதிகமா யூஸ் பண்றது இல்ல. முக்கியமா எனக்கு தேவைன்னாக்கா எடுத்து பாப்பேன். அப்புறம் நம்ம வேலை செஞ்சிட்டு இருக்கக்குள்ள கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படிங்க, உடம்பு வழியா இருக்கு, கைகால் வழியா இருக்குன்னு அந்த நேரம் ஒரு 10 நிமிஷம் உட்காருனாக்கா அந்த நேரம் மட்டும் பாத்துட்டு திரும்பி வேலையை பார்க்க போயிடுவேன். டோட்டல பார்த்தாக்க அதே 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ கணக்கு வச்சுக்கலாம். அந்த ஜிபி காலியாகிற வரைக்கும் நான் யூஸ் பண்ண மாட்டேன்ப்பா.
5: ஓகே அக்கா, ரொம்ப சூப்பரா சொல்லிருக்கீங்க. இப்ப உங்களுடைய தொழில் சார்ந்தோ இல்ல நீங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து இன்னுமே வந்து சோசியல் மீடியாக்கள்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது என்னவா இருக்கும்?
6: தொழில் சார்ந்து கடைக்கு தேவையான அத்தனை விஷயமும் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்புறம் பசங்க விஷயத்துல அவங்க இப்போ வெளிநாடு எல்லாம் போயிட்டு வந்தாங்க, அப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த ஃபிளைட் நம்பர் மட்டும் கொடுத்துருவாங்க, அப்புறம் ட்ராக்கிங் பண்ணி அவங்க எங்க போறாங்க, எவ்வளவு ஃபிளைட்ல ஃபிளைட் பறக்குது, அதுல லேண்ட் ஆச்சா என்ன,
5: என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு
6: நினைக்கிறீங்க? விஷயம் நம்ம பாத்துட்டு இருக்கோம்னா இடையில நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் வரும், அந்த இதை வந்து நம்ம பார்த்தோம்னாக்க அடுத்தடுத்து அதுக்கு நமக்கு தேவையானது அதுவே வந்துட்டு இருக்கு. அதனால நம்ம வந்து தேவையில்லையா நம்ம அதை அட்டன் பண்ணக்கூடாது. தவிர்த்துட்டு போயிட்டோம்னாக்க நம்ம அதில் அங்கே சிக்காம இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன்.
5: ஓகேக்கா, ஒரு விழிப்புணர்வு மாதிரி சின்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில சோசியல் மீடியாக்கள்ல இருந்து ஒரு விஷயம் கத்துக்கிட்டீங்களா இதுவரை?
6: கத்துக்கலாம்னாக்கா நிறைய விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு இருக்கு, ஆனா அதுக்கு டைம் இல்ல. என்னுடைய வேலைகள் சரியா இருக்கிறதுனால நான் அதை மட்டும் பாத்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். கத்துக்கலாம்னாக்கா இப்போ ஒரு மொழிய கூட இதுல புதுசா நம்ம கத்துக்கலாம். தமிழ் நமக்கு தெரியுது, தெரியாத மொழியை நம்ம கத்துக்கணும்னு ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்க, அந்த மொழிய கூட நம்ம இதுல இருந்து கத்துக்கலாம் இல்லையா?
5: ஓகேக்கா, நீங்க ஏதாவது கத்துட்டு இருக்கீங்களா இதுவரை?
6: இல்லப்பா, கத்துக்கல. நான் வந்து ஸ்கூல் படிச்சு முடிச்ச பின்னாடி அப்பெல்லாம் சோசியல் மீடியா கிடையாது, அதனால ஹிந்தி மட்டும் புக் வாங்கி படிச்சிருக்கேன் கொஞ்சம். அதை வச்சு இப்ப வந்து இதுல கண்டினியூ பண்ணலாம்னு ஆசைதான், ஆனா அதுக்கான நேரம் இல்லைன்றதுனால நான் அமைதியா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன்.
5: கண்டிப்பாக்கா, நேரம் இருக்குது அப்படின்னா நிறைய விஷயங்கள் கத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
6: அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இந்த சோசியல் மீடியால வந்து அதாவது ராங் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்துருது. ஒருத்தர் நல்லவே இருப்பாங்க, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்ச நபர் ஒருத்தர் வந்து பிஹெச் அப்துல் ஹமீத் இருக்காங்க இல்லையா?
5: ஆமாக்கா.
6: அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது தகவல் அனுப்பி இருந்தாங்க தெரிஞ்சவங்க. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அவர் அனுப்பின கொஞ்ச நேரத்துல நான் வந்து சோசியல் மீடியால நான் பாக்கக்குள்ள அந்த மாதிரி தகவல் பொய் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு பதிவு போட்டிருந்தாரு, இந்த மாதிரி தகவல் வந்திருக்கு ஆனா நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் இந்த மாதிரி நல்லாதான் இருக்காங்க, இந்த மாதிரி பதிவு போட்டிருக்காங்க அப்படின்னு நான் அவருக்கு எடுத்துருந்தேன். சோசியல் மீடியானாக்கா நம்ம எல்லாமே சரியா இருக்கணும்னு நம்ம ஷேர் பண்ணிடுறோம். அப்புறம் பார்த்தாக்க இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஃபீல் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க.
5: ஓகே கண்ணா,
6: சொல்லுங்க.
5: நாமளுமே இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும். அதாவது ஒண்ணுக்கு ரெண்டு தடவை அலசி பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம்.
6: அதாவது ஷேர் பண்றாங்கன்ற விஷயத்த வந்து நம்ம தவிர்த்துக்கணும். அது சரியா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் பண்ணணும் இல்லையா?
5: கண்டிப்பா.
6: அந்த ஷேரிங்களதான் நம்ம வந்து தவறான விஷயம் பண்ணிட்டு என்ன இவங்க இப்படி சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சல நம்ம தவறா பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம பழி வந்துடும் இல்லையா?
5: ரொம்ப சூப்பராவே சொல்லிருக்கீங்கக்கா, ரொம்ப நன்றி. என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
6: எனக்கு வந்து குழந்தையின் தெய்வம் படத்துல இருந்து அன்புள்ள மான்விலி அந்த பாட்டு வேணும்.
5: கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா. நன்றிக்கா.
6: நன்றிக்கா.
5: நம்ம வசந்தி ரங்கநாதன் அக்கா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பா ஷேர் பண்ற அந்த ஒரு தகவல் உண்மையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணணும். அதை பாக்குறவங்களுமே அது உண்மையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அந்த டபுள் செக்னு சொல்லுவாங்களே அந்த ஒரு விஷயத்த ரெண்டு சைட்லருந்து பண்ணிக்கணும். அதுதான் வந்து நம்மளுடைய அந்த சோசியல் மீடியாக்களை சேஃப்டியா யூஸ் பண்றதுக்கான ஒரு நல்ல வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானுமே அந்த ஒரு விஷயத்த தான் சொல்ல வந்தேன், சேஃப்டியா எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அக்காவே சொல்லிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, டிஜிட்டல் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஓய்வு நேரம் அப்படின்றது வேணும். ஸ்கிரீன் டைம் கட்டுப்பாடு, நம்மளுடைய குழந்தைங்கள்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன் டைம் இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நம்மளால செட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ நிறையா ஃபெசிலிட்டிலாம் நம்மளுடைய ஃபோனில் வந்துருச்சு இல்லையா? ஸோ இது மூலமாக நம்மளால் கண்டிப்பாக சோஷியல் மீடியாவை சேஃப்டியாக யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா சாய் அபியங்கர் அவங்களுடைய இசையில் ஒரு சூப்பரான பாடலுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 11:46. அடுத்துதான் வந்து சூசை கௌசானாலா. நான் வந்து இன்னொரு ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சோசியல் மீடியாவில் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. அதே மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கையிலையுமே ஒரு விஷயம் நடந்திருக்கு தான். என்ன அப்படின்னா, அவங்களுடைய சொந்தக்காரவங்க வந்து தங்கச்சி மடத்தில் வந்து யாரோ ஒருத்தவங்க தவறிட்டாங்க. இதை வந்து 5:30 அவங்களுடைய கோயிலில் அந்த திருப்பள்ளியில் வந்து சொல்லியிருக்காங்களாம். இருந்தாலுமே நம்பாமல் அவங்க வந்து செல்ஃபோனில் அவங்க தங்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஆமாம் அப்படின்ற ஒரு விஷயம் மூலமாக அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இங்கே வந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9 மணி நேர ட்ராவலை எனக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தை கேட்கறதுக்காக ரொம்பவே ஈஸி படுத்தினது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சோசியல் மீடியா தான் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கடல் ஓசையோட நிகழ்ச்சிகள் வந்து அவங்களுடைய காதுகளுக்கு வந்தது குறிப்பாக இந்த சோசியல் மீடியாக்கள்னால தான் அப்படின்ற ஒரு கருத்தையுமே பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய சாதகமான விஷயங்கள் இருந்தாலும் அது வந்து ஒரு கத்தி மாதிரி அப்படின்னு நம்ம நேயர் ஒருத்தவங்க யாரோ சொன்னாங்க. அவங்க அது உண்மைதான், கண்டிப்பாக அது ஒரு இருமுனை கத்தி மாதிரி அதை நம்ம பயன்படுத்துகிற ஒரு வகையில் தான் இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த சோசியல் மீடியாக்கள் வாயிலாக இன்றைக்கி நிறைய பேரும் நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கிறோம். நம்மளுடைய ஸ்கில்லை மேம்படுத்துறதுக்காக இருக்கட்டும், இல்லை வேலை சார்ந்த ஒரு விஷயங்கள் தெரியப்படுத்துகிற வர்றதே அந்த சோசியல் மீடியாக்கள்னால தான். உலக நடப்புகள் தெரிய வருது, உடனடியாக நடக்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது கேட்க முடியுது அப்படின்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது சோசியல் மீடியா தான். ஆனால் அதுக்கும் ஒரு நேர கட்டுப்பாடு, என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து பகிரணும், என்னென்ன விஷயங்களை நம்பணும், வதந்திகள் வந்து பரப்பக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நல்ல நல்ல விஷயங்களை நாமளும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கான நிகழ்ச்சியில் நிறைய நேயர்களும் கலந்துக்கிட்டு கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களாக இருக்கட்டும், இல்லை அவங்க கற்றுக்கிட்ட அந்த சோசியல் மீடியாக்கள்லேருந்து எடுத்துக்கிட்ட விஷயங்கள் பலவற்றையும் நம்ம கூட சூப்பராகவே பகிர்ந்துக்கிட்டாங்க. நாளைக்கு இது மாதிரியான ஒரு பயனுள்ள நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததாக வந்து நம்ம நேயர்கள் கேட்ட பாடலுமே தொடர்ந்து வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா, திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டளை போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலான்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்கு தான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
2: பெண்ணி நிகழ்ச்சியை கேட்க காத்திருக்கிற உங்க எல்லாருக்கும் என்னுடைய நண்பகல் வணக்கம். நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க கடலோசை FM 90.4. உங்க கூட பேச போறது நான் மதி. எப்பவுமே நம்ம சொல்ற ஒரே விஷயம், நம்ம ஒரு செயலை செய்யணும்னு ஆசைப்பட்டோம்னா அதை செய்யறதுக்கு வயசு ஒரு தடை கிடையாது. அந்த வேலையை செய்யறதுக்கான ஆசையும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளால வெற்றியடைய முடியும் தான். அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா நான் சொல்ல போறவங்க தான் கேரளாவை சேர்ந்த 73 வயசான ராதாமணி அம்மா. நம்மள எத்தனை பேருக்கு நல்ல கார் ஓட்ட தெரியும்? கார் வேண்டாங்க, ஒரு பைக்கு, ஒரு சைக்கிள், எல்லாருமே குழந்தையா இருக்கும் போது ஓட்டிருப்போம். ஆனா அதுக்கப்புறம் பெரிய பொண்ணு ஆகிட்டதுனால இது எல்லாமே

தேவையில்லைன்னு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே பெண்களுக்கு தடை போட்டுட்டாங்க. ஆனா இப்போ அந்த சூழ்நிலையும் மாறி வீட்டுல இருக்கிறவங்க கத்துக்க சொன்னாலுமே நிறைய காரணங்களை சொல்லி நம்மளே தட்டி கழிச்சிடறோம். ஆனா பஸ் லாரி ஓட்டுறதுக்கு பெண்கள் முன்வராத அந்த காலத்திலயும் பஸ் லாரின்னு ஓட்ட இவங்க கத்துக்கிட்டு மத்த பெண்களுக்கும் சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சு இப்போ அதுல வெற்றி அடைஞ்சிருக்காங்க ராதாமணி அம்மா. பொதுவாவே வண்டி ஓட்டுறது ஆண்கள் தான் ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் பெண்களோட மனசுல இருக்கு. ஆனா அப்படி கிடையாதுங்க, வாகனம் ஓட்டுறது வந்து ஆண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்களும் நினைச்சா ஓட்டலான்னு 1981லயே 4 சக்கர வாகனம் ஓட்டுறதுக்கான லைசன்ஸையும் 1983ல் கனரக வாகனம், அதாவது இந்த நம்ம லாரி ஜேசிபி ரோட் ரோலர் அந்த மாதிரியான வாகனங்களை ஓட்டுறதுக்கான லைசன்ஸையும் வாங்கி இருக்காங்க. முன்னாடி எல்லாம் லாரி ஜேசிபி ரோட் ரோலர் இந்த மாதிரி வாகனங்களை ஓட்டுறதுக்கான லைசன்ஸ் வாங்குறதும் இல்ல அதை கத்துக் கொடுக்கறதுக்கான பயிற்சி பள்ளிகள் தொடங்குறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். யாராலுமே அவ்வளவு ஈஸியாலாம் தொடங்கிட முடியாது. ஆனா அந்த நேரத்திலயுமே இவங்களோட கணவரோட பல முயற்சிகளுக்கு அப்புறம் டிரைவிங் ஸ்கூல் தொடங்குறதுக்கான லைசன்ஸையும் வாங்கி ஸ்கூலையும் ஆரம்பிச்சிருக்காங்க. 2004ல் இவங்களோட கணவர் எதிர்பாராத விதமா இறந்து போகவே நிறைய கஷ்டங்களையும் அனுபவிச்சிருக்காங்க. நம்மளுக்கே நம்ம கூட ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிற ஒருத்தங்க திடீர்னு இல்லாம போனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்படித்தான் ராதாமணி அம்மாவுக்கும் அந்த நேரத்திலையும் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி 2022ல் ஹசார்டஸ் லைசன்ஸ்ங்கிற டிரைவிங் லைசன்ஸ்ல பெரிய அளவுல சொல்லக்கூடிய இந்த லைசன்ஸ வாங்கியிருக்காங்க. வாகனம் ஓட்டணுங்கிறது நம்மளோட தொழில், அதுக்காக மட்டும்தான் நம்ம ஓட்டுறோம்னு நினைக்காம அதை ஓட்டும் போதே நம்மளோட வாழ்க்கையிலையும் ஒரு சந்தோஷம் வரும்னு நினைச்சு ஓட்டணும். இப்போ நிறைய பெண்களுக்கு வாகனம் ஓட்டுறதுக்கு ஆசை இருக்கும். ஏன்னா நம்ம பகுதிகளில் பார்த்தோம்னா ஒரு சில பெண்கள் மட்டும்தான் அந்த இருசக்கர வாகனங்களை ஓட்டுறாங்க. அப்பெல்லாம் அவங்களோட முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும். இதே மாதிரி நம்ம சென்னை பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் அசால்ட்டா இருசக்கர வாகனங்கள் 3 சக்கர வாகனங்கள்லாம் ஓட்டுவாங்க. அவங்கள மாதிரி இன்னும் நிறைய பெண்கள் வாகனம் ஓட்ட கத்துக்கணும். ஏன்னா எங்கேயாச்சும் நம்ம ஒரு இடத்துல நமக்கு இந்த வாகனம் ஓட்டுறது வந்து தேவைப்படக்கூடியதா இருக்கும். ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு அந்த இடத்துல வாகனம் ஓட்ட தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த இடத்துல அசம்பாவிதம் எதுவும் ஏற்படாம நம்ம தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி வயசை ஒரு பொருட்டா நினைக்காம தன்னோட விடாமுயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் பல தலைமுறைகளுக்கு ஊக்கம் கொடுத்துட்டு வர்ற ராதாமணி அம்மாவுக்கு கடல் ஓசை FM 90.4 சார்பா நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாமே. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை FM 90.4.
2: நேர்கள் இணைந்திருப்பது கடலோசை FM 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நான் மதி. நம்மளோட பாரம்பரிய உணவுகள்லாம் நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட உணவுகள்ல இனிப்பான உணவுகளுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். பொதுவா இந்த திருமண நிகழ்ச்சியா இருக்கட்டும், இல்லனா தாய் மாமா சீர் கொண்டு வர சடங்கா இருக்கட்டும், இல்லனா பண்டிகை நாட்கள் அதாவது தீபாவளி கிருஷ்ண ஜெயந்தி மாதிரியான நாட்கள்லயும் இந்த இனிப்பு உணவுகளை நம்ம அதிகமா வீடுகள்ல செய்வோம். அப்படிப்பட்ட இனிப்புகள்ல ஒண்ணுதான் இந்த அதிரசம். இந்த அதிரசம் திருமண நிகழ்ச்சி அப்போ பொண்ணோட வீட்டுல இருந்து மாப்பிள்ளையோட வீட்டுக்கு கொடுக்கற ஒரு சீருன்னு கூட சொல்லலாம். இது எதுக்காக இந்த அதிரசம் கொடுக்கறாங்கன்னா, மணமக்களோட வாழ்க்கை வந்து இனிமையாவும் நல்ல வளத்தோடும் நிறைவான வாழ்க்கையும் அவங்க வாழணுங்கிறது அடையாளமா தான் இந்த அதிரசத்தை கொடுக்கறாங்க. அதாவது இனிமையோட சின்னம்தான் இந்த அதிரசம். இந்த அதிரசம் இருக்குது இல்ல, இதுல பச்சரிசி நெய் வெல்லம் இல்ல கருப்பட்டி போட்டு செய்யற இந்த இனிப்போட பேரு அதிரசம் இல்லங்க, அதிக ரசம். அதாவது அதிகமான இனிப்பு இருக்கிறதால அதிக ரசம்னு தான் இதோட பேரு ஆரம்பத்துல இருந்திருக்கு. நாளடைவுல அது சுருங்கி அதிரசம்னு ஆகியிருக்கு. தமிழ்நாட்டுல நிறைய ஊர்கள்லாம் இந்த அதிரசம் செய்வாங்க. இந்தியாவில பல மாநிலங்கள்ல இதை பண்றாங்க. குறிப்பா நம்ம சொல்லணும்னா கர்நாடகாவில அதிரசத்தை கஜாயான்னு சொல்லுவாங்க, மராத்தியில அன்னரசா, ஒடியாவில அரிசா பித்தா, அப்புறம் சத்தீஸ்கர்ல ஏர்சா, இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு பேர் வச்சு சொல்றாங்க. நம்ம கூட வெளி மாநிலங்களுக்கு டூர் எல்லாம் போகும்போது சில நேரங்கள்ல அந்த கடைகள்ல சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஆர்டர் கொடுத்துருவோம். பேர் புதுசா இருக்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருவோம். கடைசியில பார்த்தா நம்ம ஊர்ல கிடைக்கிற அதே சாப்பாடு அதே மாதிரி தான் இருக்கும். இப்படி இவ்வளவு ஃபேமஸ் ஆன அதிரசத்தை நம்ம ஏன் செய்யக்கூடாது? நம்ம பகுதிகளில் அதிகமா கருப்பட்டி கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளும் இதை செஞ்சு விற்பனை பண்ணலாம்ல அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கான நெய்தல் பண்ணி நிகழ்ச்சியில நம்ம அதிரசம் செஞ்சு அதை எப்படி விற்பனை பண்ணலாம்னு தெரிஞ்சுக்க போறோம். சரி, அதிரசம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னா, முதல்ல பச்சரிசி. பச்சரிசி வந்து ஒரு அரை கிலோ எடுத்துக்கலாம். பச்சரிசில ரெண்டு வகை இருக்கு, ஒன்னு மாவு பச்சரிசி, இன்னொன்னு சோறு சமைக்கிற பச்சரிசி. ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. நம்ம கடையில கேட்கும் போது மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கணும். ரெண்டாவதா வெள்ளம். வெள்ளத்திலேயே மண்ட வெள்ளம் அச்சு வெள்ளம் இருக்கு. சோ இதுலயும் நம்ம மண்ட வெள்ளம் கேட்டு வாங்கிக்கணும். இப்போ அரை கிலோ அரிசிக்கு நமக்கு ஒரு 350 கிராம் வெள்ளம் போதும். அரை டீஸ்பூன் சுக்கு பொடி, அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, அப்புறம் உப்பு. முதல்ல பச்சரிசிய ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு ஊர்னதுக்கு அப்புறம் நல்லா வடிச்சு எடுத்துக்கணும். ஒரு காட்டன் துணியை விரிச்சு அதுல அரிசிய பரப்பிட்டு ஃபேன் காத்துல ஒரு 1.5 மணி நேரம் காய வச்சு எடுத்துக்கணும். அரிசியில முக்கியமானது என்னன்னா, அந்த தண்ணி இருக்க கூடாது, ஆனா அரிசி ஈரப்பதமா இருக்கணும். இந்த பதத்துல நம்ம இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். இந்த அரிசிய நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சு எடுக்காம, நம்ம ரவையெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம மாவு அரைக்கிற ஜல்லடை வச்சு இதையும் அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம கடாயில நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற 350 கிராம் வெள்ளத்தை போட்டு அது கூட 1.5 கப் தண்ணி ஊத்தி மிதமான சூட்ல வச்சு கொதிக்க வச்சு பாகு பதத்துக்கு எடுத்து வச்சுக்கணும். இந்த பாகு எப்படி இருக்கணும்னா, நம்ம ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி விட்டு அதுல கொஞ்சம் பாகை ஊத்தும் போது அது அங்கே ஓடாம நம்ம கையால எடுத்து உருட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது இப்ப தக்காளி அமைக்கி பார்த்தா எப்படி இருக்கும், குழுகுலன் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். பதம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இது கூட ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி, உப்பு போட்டு நல்லா கிளறி இறக்கிடணும். ஒரு பாத்திரத்துல நம்ம மாவை எடுத்துட்டு அதுல நம்ம இப்ப ரெடி பண்ணி வச்ச பாகையும் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நாள் அப்படியே வச்சிடணும். முன்னாடி எல்லாம் அதிரச மாவை ரெடி பண்ணிட்டு ஒரு வெள்ளை துணி வச்சு டைட்டா கட்டி வச்சிருவாங்க. இப்பவும் ஒரு சில பேர் அதை பண்றாங்க, சில பேர் ஓபன்லயும் விட்டுருவாங்க. 2 நாளுக்கு அப்புறம் நம்ம மாவை எடுத்து பார்த்தோம்னா அது கொஞ்சம் கெட்டியா இருக்கும். இப்போ கடை கடாயில நம்ம எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் மிதமான சூட்லயே வச்சுட்டு நம்ம ஒரு வாழை இலையில கொஞ்சம் நெய் தடவி அதுல நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச அதிரசம் மாவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சின்ன உருண்டைய எடுத்து நல்லா வட்ட ஷேப்ல வடையெல்லாம் போடுவோம்ல உளுந்த வடை அந்த மாதிரி ஷேப்ல தட்டிட்டு நடுஸ்ல ஒரு ஓட்டை போட்டு எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான். இப்போ நமக்கு தேவையான அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த அதிரசம் ரெடி பண்ணும் போது தீய அதிகமா வச்சோம்னா வெளியே டக்குன்னு வெந்து கரைஞ்சிரும், ஆனா உள்ள உள்ள மாவு வேகாது. அதனால நம்ம அதிரசம் பொறிச்சு எடுக்கும் போது மிதமான தீயில வச்சுதான் பொறிச்சு எடுக்கணும். இப்படி நம்ம பொறிச்சு எடுத்த அதிரசத்தை நம்ம கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஆறுனதுக்கு அப்புறம், அதாவது எடுத்த உடனே அதே சூட்ல நம்ம பேக் பண்ணக்கூடாது, எடுத்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இதை வந்து பேக் பண்ணி நம்ம பக்கத்தில் இருக்க கடைகளுக்கோ இல்ல ப்ராப்பரான லேபிள் ஒட்டி அதை வந்து நம்ம பேக்கர்களை கொடுத்து கூட விற்பனை பண்ணிக்கலாம். அதிரசம் செய்யறது வந்து ரொம்ப ஈஸியான வேலை மாதிரி தான் தெரியும், ஆனா அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 நாள் ஆகும். அப்புறம் நம்ம பொறிச்செடுக்க ஒன்னு ஒன்னா பொறிச்செடுக்கணும். ஒரு சில பேர் தொடர்ந்து இதை பண்ணிட்டே இருப்பாங்க, தொடர்ந்து பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த டைம்ல அவங்க வந்து ஒரே நேரத்துல 3, 4, 5 போட்டு பொறிச்செடுப்பாங்க. முதல்ல ஸ்டார்டிங்ல பண்ணும் போது நம்ம ஒன்னு ஒன்னா போட்டு கூட பொறிச்செடுத்துக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் வீட்டு பக்கத்தில் கூட ஒரு அக்கா இதை பண்ணிட்டு இருக்காங்க. திருவிழா நேரங்களில் திருவிழாவில் போட்டு விற்பனை பண்ணுறது, அப்புறம் திருமண நிகழ்வுகளுக்கெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க ஆர்டர் எடுத்து அப்படி செஞ்சு கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இனிப்பு பிடிக்கும், நம்மளும் நல்லா அதிகமாக சாப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் தாராளமாக இதை நம்ம வீட்டில் கூட பண்ணி விற்பனை பண்ணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்றோம். கம்ப்யூட்டருக்கும் சாம்பிராணிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த சாம்பிராணி போடுறதுனால என்ன பயன்லாம் இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? பொதுவாவே சாம்பிராணிய கோவில்கள்ல வீடுகள்ல பெண்கள் தலைமுடிய காய வைக்க, இன்னும் சில நாடுகள்ல மருத்துவ குணங்களுக்காக கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆனா சாதாரணமா நினைக்க கூடிய சாம்பிராணி போடுறதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் கூட இருக்குதாம். சாம்பிராணியோட மூலப்பொருள் தான் பென்சாயி ரெசின். இந்த வகை பொருளுக்கு காத்துல உள்ள பூஞ்சை நுண்ணுயிரிகளை கட்டுப்படுத்துற திறன் இருக்குதான். இதனாலதான் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்துக்கிற இடங்கள்ல காத்துல பூஞ்சை பரவுறத கட்டுப்படுத்த இயற்கை ஒரு ஏர் பியூரிஃபயரா இன்னும் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம கொசு பூச்சி வர்றத கூட இந்த சாம்பிராணிகள் தவிர்க்குமா? சரி, ஏன் இந்த சாம்பிராணிகள் பெரும்பாலும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்படின்னு சொல்லப்படுதுன்னு தெரியுமா? இந்த சாம்பிராணிகளோட பேரே முதல்ல கம்ப்ரஸ்டு சாம்பிராணி தான். இந்த சாம்பிராணி இருந்த காலகட்டத்துல அப்போதான் கம்ப்யூட்டர் அறிமுகமாயி ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிட்டு இருந்திருக்கு. கடைசியில கம்ப்ரஸ்டு சாம்பிராணி தான் கம்ப்யூட்டர் சாம்பிராணியாவே மாறி இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணின் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நாம் மதி. நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களோட ஒவ்வொரு செயல்கள்லையும் இருந்து அம்மாக்கள் பார்த்து ரசிக்கன்னு நினைக்கிற விஷயங்கள் என்னவா இருக்கும்னா, நம்ம குழந்தை சரியான நேரத்துல எல்லாம் பண்றாங்களா, யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறாங்களா, பெரியவங்களை மதிக்கிறாங்களா, எப்பவுமே சுத்தமா இருக்காங்களா, நல்லா புத்தகம் வாசிக்கிறாங்களா, யாராவது உதவின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தைரியமா போய் உதவி பண்றாங்களா, இல்ல அடிப்படையான மரியாதைகள் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலுமே குழந்தைங்க சரியா இருந்தாங்கன்னா அதை விட ஒரு அம்மாவுக்கு பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இருக்க முடியாதுங்க. இப்படி சின்ன குழந்தைங்க கிட்ட நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்க கூடாதுதான். ஆனாலும் சின்ன வயசுல இருந்தே நம்ம ஒண்ணு ஒன்னா சொல்லி கொடுத்து அதை அவங்க கத்துக்கிட்டு அதே மாதிரி நடந்துகிட்டாங்கன்னா அது பெரிய விஷயம் தானே. அப்படி நம்ம குழந்தைங்களும் இதே மாதிரி இருக்க நம்ம என்ன செய்யலான் தான் இன்னைக்கான நேதல் பெண்ணை நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். எல்லா பெற்றோருமே முதல்ல ஆசைப்படுறது நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும், படிப்புல முதல் ஆளா வரணும்னு தான். இதுல பாதிக்கு மேல பேரண்ட்ஸ் மட்டும்தான் படிப்பு மட்டும் போதாது, குழந்தைங்களுக்கு நல்ல ஒழுக்கமும் வேணும்னு ஸ்கூல்லயே டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி நம்மளோட குழந்தைங்களும் இருக்கிறதுக்கு முதல்ல நம்ம குழந்தைங்களுக்கு நேரத்தோட முக்கியத்துவத்தை பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே காலத்தோட மதிப்பு பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். அதாவது காலையில குறிப்பிட்ட நேரத்திலேயே எழுந்திருச்சு அவங்களோட வேலைகளை அவங்களே செய்ய சொல்லி, ஸ்கூலுக்கோ இல்ல வேற ஏதாவது நிகழ்ச்சிகளுக்கோ நம்ம போறோம்னா கரெக்டான நேரத்துல போகணும்னு அவங்களோட மனசுல நம்ம பதிய வைக்கணும். அது மாதிரி நேரத்தை வீணாக்காம அந்த நேரங்கள்ல புது புது விஷயங்களை எப்படி கத்துக்கணுங்கிறதையும் நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். முன்னாடி எல்லாம் நம்ம வீட்டுக்கு நம்மளோட சொந்தக்காரங்களோ இல்ல தெரிஞ்சவங்க யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா குழந்தைங்க எல்லாம் ஓடி போய் வாங்க வாங்க வாங்க பெரியப்பா, வாங்க தாத்தா, வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லி வரவேற்பாங்க. அவங்க வாங்கிட்டு வந்த உணவுப் பொருட்களையும் சந்தோஷமா வாங்கிட்டு துள்ளி குதிச்சு ஓடுவாங்க. ஆனா இப்போ எல்லாமே மாறிடுச்சு. வீட்டுக்கு யார் வந்தா என்ன போனா என்ன, தான் உண்டு, தான் கையில ஒரு மொபைல் இருக்கா இல்ல கம்ப்யூட்டர் இருக்கா, அதோட குழந்தைங்க நிறைய இருந்துறாங்க. நிறைய குழந்தைங்கள கூட இப்ப வீடுகள்ல நிறைய விரிசல்கள்லாம் வருது. என்ன வேலை இருந்தாலுமே, எவ்வளவுதான் விளையாட்டோட உச்சத்துல இருந்தாலுமே வீட்டுக்கு வந்தவங்களை சிரிச்ச முகத்தோட எப்படி உபசரிக்கணும்னு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லணும். குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கும் போது பெரியவங்களை எப்படி மதிக்கணும், எதுக்காக மதிக்கணும், பெரியவங்க வரும்போது ஏன் எழுந்து நிக்கணும்னு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். உதாரணத்துக்கு இப்ப நம்ம பஸ்ல போயிட்டு இருக்கும் போது பெரியவங்க யாராவது நின்றுட்டு வந்தாங்கன்னா நம்ம எந்திரிச்சு நின்றுட்டு அவங்களுக்கு உட்கார்றதுக்கு இடம் கொடுக்கணும். பெரியவங்க பேசும்போது குறுக்க குறுக்க பேசக்கூடாது. அவங்க ஏதாச்சும் சொன்னாங்கன்னா கூட அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அதுக்கு பதில் சொல்லி பழகணும்னு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சுத்தம் சோறு போடுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி குழந்தைங்க காலையில எந்திரிச்சதுமே பல் தேய்க்கிறது, குளிக்கிறது, தலையில எண்ணெய் வச்சு தலையை நல்லா சீவுறது, நகங்களை அடிக்கடி வெட்டுறது, பொது இடங்கள்ல மூக்க நோண்டாம இருக்கிறது, அழுக்கான இடங்கள்ல கைய வைக்காம இருக்கிறது மாதிரியான விஷயங்களையும், நம்மள நம்ம சுத்தமா வச்சுக்கிறது போல நம்மளோட வீட்டையும் நம்மள சுத்தி உள்ள இடத்தையும் எப்படி சுத்தமா வச்சிருக்கணும் நம்ம சொல்லி கொடுக்கணும். முக்கியமா நம்ம யூஸ் பண்ண குப்பைகளை குப்பை தொட்டியில போடணும்னு சொல்லி கொடுக்கணும். இப்பெல்லாம் நிறைய பேர்கிட்ட அந்த மனிதாபிமானம் சொல்லுவாங்கல்ல அது குறைஞ்சுகிட்டே இருக்கு. அதனால நம்ம குழந்தைங்கள்ட்ட அடுத்தவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு எப்படி உதவி செய்யணுங்கிற பழக்கத்தையும் நம்ம சின்ன பிள்ளையில இருந்தே அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்ப நிறைய குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஒரு பொருள் ஏதாவது வேணும்னா அடம் பிடிச்சு அழுவாங்க, இல்லைன்னா ரோட்ல உருண்டு கூட கொடுப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் வரக்கூடாது, அப்படிப்பட்ட நிலைமை வரக்கூடாதுங்கிறதுக்காக குழந்தைங்களுக்கு இப்பவே ஒரு பொருள் தேவைன்னா அதை எப்படி பணிவா கேட்கணும், தனக்கு தேவைப்படுற பொருளை கொடுத்தாங்கன்னா அந்த பொருளை வாங்கிட்டு எப்படி அவங்களுக்கு நன்றி சொல்லணுங்கிறதையும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்படி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது குழந்தைங்களுக்கும் நல்ல பெயர் கிடைக்கும், சமுதாயத்துல நல்ல குணம் இருக்கிற குழந்தைங்களா அவங்கள நம்ம உருவாக்க முடியும். இப்படி எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு குழந்தைய நம்ம உருவாக்கிட்டோங்கிற ஒரு மனநிறைவும் நமக்கு இருக்கும். இதை விட குழந்தைங்களால அம்மாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா? மொபைலா. இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை FM 90.4.
5: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சியில. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசுறது நாம் மதி. வீடுன்னு ஒண்ணு இருந்தா வாசல் படி ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க, அது அந்த காலம். வீடுன்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா அந்த வீட்டுக்கு பட்டான்னு ஒண்ணு இருக்கணும், அது இந்த காலம். அப்படி இருந்தாதான் என்னைக்குமே அது நமக்கான சொத்தா இருக்கும். ஒருவேளை பட்டா இல்லைன்னா இது நம்மளோட இடம்னு நம்ம நிரூபிக்கிறதுக்கு சட்டபூர்வமான எந்த ஒரு ஆதாரமே இல்லாம போயிரும். அதனால நிறைய சிக்கல் வரும். அப்படி சிக்கல்கள்லாம் வராம இருக்கணுங்கிறதுக்காக தான் கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு முன்னாடியே கிராமப்புறத்துல இருக்கிற நிலங்களுக்கெல்லாம் கணினி மயமாக்கப்பட்ட பட்டாக்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுல நிலத்தோட உரிமையை உறுதிப்படுத்துறதுக்காக ஒரு அதிகாரப்பூர்வமான மாநில வருவாய்த்துறை அதிகாரியால கொடுக்கக்கூடிய ஒரு ஆவணம் தான் இந்த பட்டா. இந்த பட்டா எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னா, இப்போ நம்ம ஒரு நிலத்தை வாங்குறதா இருக்கட்டும் இல்ல விக்கிறதா இருக்கட்டும், அந்த நிலத்தோட உரிமையாளர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பட்டா ரொம்பவே முக்கியம். அதை பார்த்து கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம கரெக்டான ஆள் கிட்ட இருந்தா வாங்குறோமான்னு. இல்ல நம்மளோட தேவைக்காக வங்கியில கடன் வாங்குறதுக்கோ இல்ல வங்கிகள்ல நிலத்தை அடமானம் வைக்கிறதுக்கோ பட்டா ரொம்பவே அவசியம். சரியான பட்டா இல்லைன்னா இது என்னோட நலன்னு சொல்லி நிறைய பேர் சொந்தம் கொண்டாட வாய்ப்பு இருக்கு. அதனால பட்டாங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்னா இருக்கு. சரி, பட்டான்னு சொல்றோம்ல, இந்த பட்டால என்னென்ன விவரம் எல்லாம் இருக்கும்னா, நம்ம நிலத்தோட சர்வே எண், அப்புறம் நிலத்தோட உரிமையாளரோட பேரு, அப்புறம் அவரோட தந்தை இல்லைன்னா கணவர் பேரு, நிலம் எவ்வளவு இருக்கு அதாவது அந்த நிலத்தோட பரப்பளவு எவ்வளவு இருக்கும், நிலத்தோட வகை இது வீட்டு நிலமா இருக்கா இல்ல வீட்டு மனையா இருக்கா இல்ல தரிசு நிலமா இருக்காங்கிறது இருக்கும், அந்த நிலத்துக்கு எவ்வளவு வரி தொகை வரும் அது சம்பந்தமான விஷயங்களும், நிலம் எந்த பகுதியில அபஞ்சிருக்கு அப்படிங்கிற எல்லா தகவல்களுமே இதுல இருக்கும். சரி, இப்ப என்கிட்ட பட்டா இல்ல, இந்த பட்டா விண்ணப்பிக்கிறதுக்கு எனக்கு தேவையான ஆவணங்கள் என்ன, இல்ல நான் இது எப்படி விண்ணப்பிக்கணும் கேட்டீங்கன்னா, இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, விற்பனை பத்திரம், வாரிசு சான்றிதழ், உயில் சான்றிதழ், பாக பிரிவினை பத்திரம், அப்புறம் ஆதார் அட்டை, அப்புறம் ஸ்மார்ட் கார்டு, இது எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதா இருந்துச்சுன்னா, நம்ம பக்கத்துல இருக்கிற இசை மையத்துக்கு போய் தமிழக அரசோட அதிகாரப்பூர்வ இணையதளத்துல பட்டா மாத்தணும்னு விண்ணப்பிச்சோம்னா அங்க ஒரு விண்ணப்ப படிவம் வரும். அந்த விண்ணப்ப படிவத்துல தேவையான விவரங்களை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு நம்ம தேவையான ஆவணங்களையும் ஸ்கேன் பண்ணி எல்லா விவரங்களும் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு விண்ணப்பிக்கலாம். இல்ல நான் நேரடியாவே போய் இதுக்கான விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மளோட மாவட்டத்துல இருக்கிற, அதாவது நீங்க எந்தெந்த மாவட்டங்கள்ல இருக்கிறீங்களோ அந்தந்த மாவட்டங்கள்ல இருக்கிற வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போய் அங்க இருக்கிற வருவாய்த்துறை அதிகாரியை பார்த்து அவங்க கிட்ட தேவையான ஆவணங்களையும் பூர்த்தி செஞ்ச விண்ணப்ப படிவத்தையும் கொடுத்து நம்ம விண்ணப்பிக்கலாம். நம்ம ஒருத்தர்கிட்ட இடம் வாங்குறோம்னா கண்டிப்பா அந்த இடம் வாங்கும் போதே அதுக்கான பட்டாவையும் நம்ம பேருக்கு மாத்தி எழுதி வாங்கணும். அப்பதான் அது நமக்கான தான் இருக்கும். ஒருவேளை நம்ம இடத்த வாங்கிட்டு பட்டா போடாம இருந்தாலோ இல்ல கொஞ்சம் லேட் ஆகட்டும் அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னா, நம்மளுக்கு இடம் கொடுத்தவங்க பட்டா கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒருவேளை அவங்க தவறிட்டாங்கன்னா தேவையில்லாத அலைச்சல் நமக்கு தான். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களோட டெத் சர்டிபிகேட் வாங்கணும், அப்புறம் வாரிசு சான்றிதழ் தேவைப்படும், இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால நம்ம இடம் வாங்கும் போதே பத்திரப்பதிவு செய்யறதோட பட்டாவுக்கும் அப்ளை பண்ணி வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று புன்னகை மன்னன் மற்றும் முரட்டுக்காளை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: இன்று புன்னகை மன்னன் மற்றும் முரட்டுக்காளை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வேலா வேலா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்ற கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே என்னமோ நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம்ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்று புன்னகை மன்னன் மற்றும் முரட்டுக்காளை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின்

0: ஜகம் நடுங்க என் பதங்களோட.
1: ஆயிரம் கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை. கடலாய் பரவி இருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: இன்று புன்னகை மன்னன் மற்றும் முரட்டுக்காளை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி. சமூக ஊடக தினத்தை முன்னிட்டு கடல் மற்றும் கடல் சார்ந்த பதிவுகள் மூலம் சமூக வலைதளத்தில் பிரபலமாக இருக்கும் தங்கச்சி மடத்தை சேர்ந்த கடல் ராசா எனும் அந்தோனி லிஸ்டன் அவர்களுடனான சிறப்பு நேர்காணல் இன்று மாலை 7 மணிக்கு நம்ம கடல் ஹவுஸ் எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது கதை சொல்லிகள் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஒரு தீக்குச்சி தீப்பெட்டிய பார்த்து கேட்டுதான், நாம ரெண்டு பேரும் தானே உரசிக்கிறோம், ஆனா நான் மட்டும் தீ பிடிச்சி எரிஞ்சு போறேன், நீ அப்படியே இருக்கிறியே அப்படின்னு தான். அதுக்கு தீப்பெட்டி சொல்லியிருக்குது, உனக்கு தலையில கணம் இருக்கு அதனால அழிஞ்சு போற அப்படின்னு தான். எப்படி இருக்கு பாருங்க இந்த பதில். தலையில் கணம் உள்ளவங்க யாருமே சரியாக இருக்க முடியாது, எவ்வளவு பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டம்தான் அது. கர்வம்ங்கிறது கூடவே கூடாது. இதை விளக்கிறதுக்கு மகான் ஒருத்தர் ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அர்ஜுனன் வந்து தீர்த்த யாத்திரை பண்ணானா, அப்போ தென்னிந்தியாவுக்கு வந்திருக்கிறான். ராமேஸ்வரத்துக்கு போனப்போ அங்கே இலங்கைக்கு கல்லுலாம் அடுக்கி போடப்பட்டிருந்த பாலத்தை பார்த்தானா, ஒரு சின்ன குரங்கு அதுக்கு பக்கத்தில் விளையாடிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு அர்ஜுனன் சிரிச்சிருக்கான். ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டிருக்கு அந்த குரங்கு. ராமன் மிகச்சிறந்த வில் வீரன், அப்படி இருக்கிறப்போ அவன் வந்து இலங்கைக்கு அம்புகளாலேயே ஒரு பாலம் கட்டியிருக்கலாம், அதை விட்டுட்டு போயும் போயும் உன்ன மாதிரி குரங்குகளை துணையாக வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கருங்கல் பாலத்தை கட்டியிருக்கிறானே அப்படின்னானா. அம்புகளால் பாலம் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டுதான் குரங்கு. ஏன் முடியாது, என்னால் முடியுமேன்ட்டுருக்கான் அர்ஜுனன். அம்பால் பாலம் கட்டலாம், இருந்தாலும் என்ன மாதிரி குரங்குகள் ஏறி நடந்தால் அது தாங்குமா, அதனால தான் ராமர் வந்து கருங்கல் பாலமே கட்டினார் அப்படின்றது குரங்கு சொல்லித்தான். அப்படியே சொல்கிற, நான் வேணும்னா இப்போ அம்புகளாலேயே ஒரு பாலத்தை கட்டுறேன், நீ அது மேலே ஏறி நடந்து பார், பாலம் விழுந்துட்டதுன்னா நான் தீ மூட்டி அதில் குதித்து உயிர் தியாகம் பண்ணிவிடுறேன் அப்படின்னு நானா ரொம்ப கோபமாக. உடனே அந்த சின்ன குரங்கு பெரிய உருவம் எடுத்துகிட்டு தான், கையில் கதையோடு அர்ஜுனன் முன்னாடி நிற்கிறான் அனுமன். பார்த்தா, நீ இப்போ பாலம் கட்டு, நான் என்னுடைய பலத்தை காட்டுறேன் அப்படின்னு அனுமன். அர்ஜுனன் வந்து தன்னுடைய காண்டிபத்தை எடுக்கிறான், சரமாரியாக அம்புகளை விடுறான், அதெல்லாம் உன்னோட ஒன்று கோத்துக்கிட்டு அப்படியே பாலம் மாதிரி நிற்கிது. அர்ஜுனன் தலை நிமிர்ந்து நின்னான். அனுமன் வந்து உயர கிளம்பி அங்கேருந்து பாலத்தில் வந்து பொத்துன்னு இறங்கினான். பாலம் அப்படியே நொறுங்கி போச்சு தூள் தூளாக. என்ன அர்ஜுனா இப்போ என்ன செய்ய போகிற அப்படின்னு நான் ஏளனமா. அர்ஜுனன் தலையை தொங்க போட்டுக்கிட்டான், சொன்னபடி தீ மூட்டி அதில் குதிக்கிறதுக்காக மூணு தடவை சுற்றி வந்தான். அப்போது கிருஷ்ணர் அங்கே வந்தார். என்ன அர்ஜுனா என்ன நடக்குது என்ன இது அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டார். அர்ஜுனன் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அனுமன் வாயை திறந்தான், நடந்ததை சொன்னான். அர்ஜுனன் சவால் விட்டபடி உயிர் திறந்தே ஆகணும்னு அனுமன். கிருஷ்ணர் யோசனை பண்ணார், நல்லது, இந்த சவால் விட்டதுக்கும் நடந்ததுக்கும் யார் சாட்சி, பெரிய ஒரு ஒருத்தரை சாட்சியாக வச்சுக்கிட்டு அல்லவா நீங்கள் இந்த போட்டியை நடத்தியிருக்கணும் அப்படின்னார். அதனால் என்ன, இப்போ மறுபடியும் அந்த போட்டியை நடத்திவிட்டா போச்சு, என்னால் அந்த அம்பு பாலத்தை நொறுக்க முடியாதா அப்படின்னு அனுமன். சரி இப்போ மறுபடியும் அது நடக்கட்டும்னார் கிருஷ்ணர். அர்ஜுனன் அம்பு பாலம் அமைச்சான், அனுமன் ஏறி குதித்தான், பாலம் அசைஞ்சு கொடுக்கவே இல்லை, அவ்வளோ உறுதியாக இருக்குது. இப்போ அனுமன் தலையை குனிஞ்சிக்கிட்டான். அர்ஜுனன் நன்றியோடு நிமிர்ந்து பார்த்தான். கிருஷ்ணருடைய தோள்கள்லேயும் முதுகுலேயும் ரத்தம். என்ன சுவாமி என்ன நடந்ததுன்னு நான் பதறி போய், உன் அம்பு பாலத்தை நான் தான் முட்டு கொடுத்து தாங்கிக்கிட்டு இருந்தேன், அனுமன் குதித்தப்போ என் மேலே ஏற்பட்ட காயங்கள் இவை, பின்ன உன்னுடைய அம்பு பலத்தினாலேயா பாலம் நின்னதுன்னு நினைக்கிற அப்படின்னாராம். முதல்ல வந்து அர்ஜுனன், அப்புறம் அனுமன், ரெண்டு பேருக்குமே கர்வ பங்கம் ஆகிட்டு தான், அதாவது அவங்கக்கிட்ட இருந்த கர்வம் போயிட்டுது. யாராக இருந்தாலும் கர்வம் கூடாதுங்கிறத இதிலிருந்து நாம் புரிஞ்சுக்கணும்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: என்ன ராணி, உங்க வீட்டுல எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு சுத்துறீங்க?
1: அனுஷ் டைல்ஸோட கூல் ரூஃப் டைல் தான் காரணம். இது 85% சன்லைட் ரெஃப்ளெக்ட் பண்றதுனால வீட கூலா வச்சுக்குது. ஜீரோ வாட்டர் லீக்கேஜ், ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ் னு ஆட் ஆன் அட்வான்டேஜ் கூடவே 1:1 ரெண்டுக்கு ரெண்டு சைஸ்லயும் கிடைக்குது.
2: அனுஷ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாடு மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, வீட்டில் பெற்றோர்களும் சரி, ஒரு சில நேரங்களில் சொல்றது என்னன்னா, யாரு தான் இந்த ஹோம்ஒர்க்லாம் கண்டுபிடிச்சாங்களோ அப்படின்ற ஒரு கருத்து தான். அவர் யாரு, எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹோம்ஒர்க்ன்றது வீட்டில் போய் செய்யறதுக்காக மட்டும் இல்லாம, படிக்கிற குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலயே நேர மேலாண்மை வரணும், கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கணும், பொறுப்பு வரணும், பெற்றோர்களுமே குழந்தையோட கல்வியில பங்கு பெறணும்ன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். பண்டைய காலத்திலேயே வீட்டு பாடம் இருந்தது ஆதாரங்கள் கூட இருக்கிறதா ஆய்வாளர்களுமே சொல்றாங்க. உறுதியா இவர் தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்றது கஷ்டமான விஷயமா இருந்தாலும், 19 நூற்றாண்டோட தொடக்கத்துல கல்வி கூடங்கள் உலகம் ஃபுல்லா பரவிட்டு இருந்த காலத்துல ஹோம்ஒர்க் அதுல ஒரு அங்கமா இருந்ததுக்கான காரணம் இத்தாலிய ஆசிரியர் ராபர்ட்டோ நோவல்ஸா இருக்கலாம், இல்ல அமெரிக்க கல்வியலாளரான ஹொரேஸ் மானா இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது கதை சொல்லிகள் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: ஒரு குரு இளம் சீடர்கள் எதிரில் உட்கார்ந்துருக்கிறாங்க. குரு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். சீடர்களுக்கு ஒரு ஆசை, அதாவது ஒரு முக்கியமான மந்திரத்தை நம்ம குருநாதர்கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படிங்கிறது அவங்க ஆசை. அது என்ன மந்திரம்னா, இறந்தவரை உயிர்ப்பிக்கக்கூடிய புனித மந்திரம், அதாவது செத்தவங்களுக்கு மீண்டும் உயிர் உண்டாக்குகிற மந்திரம். குருவே, தயவு பண்ணி அந்த மந்திரத்தை எங்களுக்கு உபதேசிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அது ரொம்ப ஆபத்தானது, அது என்னத்துக்கு உங்களுக்கு வேண்டாமேன்னாராம் குரு. எங்களுடைய நம்பிக்கை வந்து உறுதிப்படுறதுக்காக தான் கேட்குறோம், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு நாங்களாம் சீடர்கள். பக்குவப்படாத அறிவுங்கிறது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னாராம் குரு. இது சீடர்களுக்கு புரியல. அது எப்படிங்க பக்குவப்படாத அறிவு ஆபத்தானதுன்னு சொல்றீங்க, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சீடர்கள். குரு அதுக்கு விளக்கம் கொடுத்தாராம். அந்த மந்திரத்தை எப்போ பயன்படுத்தணுங்கிறது முக்கியம். அதை அறியக்கூடிய ஞானம் ஏற்படுகிற வரைக்கும் அதை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் நல்லது, இல்லைன்னா ஆபத்துன்னாராம். ஆனால் அந்த சீடர்கள் அதை கேட்குற மாதிரி இல்லை, ரொம்ப பிடிவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்க சொல்கிறேன்னார் குரு. எல்லாரும் வந்தாங்க. அந்த புனித மந்திரத்தை அவங்களுக்கு ரகசியமாக உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்தார். இந்த மந்திரத்தை நல்லா ஆராய்ஞ்சி பார்த்ததுக்கு அப்புறம்தான் உச்சரிக்கணும், அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு தடவைக்கு பல தடவை எச்சரிக்கை கொடுத்தார். சரின்னு சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் மந்திரத்தை கற்றுக்கிட்டு எழுந்திரிச்சு போயிட்டாங்க. ஒரு நாள் அந்த சீடர்கள் எல்லாம் மணற்பாங்கான இடத்துல அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு பாலைவன பகுதி மாதிரி ஒரு இடம், அங்கே ஒரு இடத்துல எலும்புகள் குவியலாக கடந்தது. உடனே இந்த சீடர்கள் முன்ன பின்ன யோசிக்காமல் தியானமும் பண்ணாமல் அந்த மந்திரத்தோட பயனை வந்து சோதித்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், உடனே என்னாச்சு தெரியுமா, அந்த எலும்புகள் எல்லாம் ஓநாய்களாக மாறி அவங்கள துரத்த ஆரம்பிச்சிட்டுது. சீடர்கள் எல்லாம் தலைதெறிக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓநாய்களும் விடலை, அவங்கள துரத்தி பிடிச்சி கடித்து குதற ஆரம்பிச்சிட்டுது. அப்போதான் அந்த சீடர்களுக்கு குரு சொன்ன அறிவுரையோட அர்த்தம் புரிஞ்சுது, பக்குவப்படாத அறிவு ஆபத்தானது அப்படிங்கிறது. அதனால் இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நாம் நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டால் மட்டும் போதாது, அந்த அறிவை எப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பக்குவமும் நமக்கு வரணும். அப்போ தான் வாழ்க்கை நல்லபடியாக அமையும், இல்லைன்னா இடைஞ்சல் தான். இந்த காலத்தில் சில சின்ன பிள்ளைங்களுக்கே அறிவு ரொம்ப பக்குவப்பட்டிருக்குங்கிறத உணர முடியுது. ஒரு சின்ன பையன் பள்ளிக்கூடத்தில் மார்க் லிஸ்ட்டு கொடுத்தாங்க, வாங்கிட்டு அவசரமாக வீட்டுக்கு ஓடினான். எதிரில் வந்த ஒருத்தர் கேட்டார், என்ன அவசரம், ஏன் இப்படி வேகமாக ஓடுறேன்னார். எங்கள் அம்மாக்கிட்ட அடி வாங்கணும், அதுக்காக தான் ஓடுறேன்னா. அடி வாங்கிறதுக்காக இவ்வளோ அவசரம்னார் அவர். அப்படி இல்லைங்க, நான் போகிறதுக்குள்ளே எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அவர்கிட்ட அடி வாங்க வேண்டியிருக்கும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்படி ஓடுறேன் அப்படின்னு அந்த பையன்.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழுத்து நாட்டை காட்டினான்,
1: மற்றும் ஒருவன் மண்ணை இறங்கி பொன்னை தேடினான்.
0: ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழுத்து நாட்டை காட்டினான்.

கொடும் சட்டங்கள் தர்மங்கள் ஏதும் இல்லை இந்த சக்கரம் சுற்றுகிறா, அதில் நான் சக்கரவர்த்தியடா. ஒரு கிண்ணத்தை ஏந்து

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போடவேணா, இங்க வா.
0: ஏய் சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோனே வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதை யூஸ் பண்ணு. இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய் இதுல என்ன இருக்கு?
2: பிரியா, இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
7: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது கதை சொல்லிகள் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
8: ஒரு தடவை ரொம்ப அவசரமா போயிட்டு இருந்தேன். எங்க சார் போறீங்கன்னு கேட்டோம். எனக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தருக்கு குழந்தை பிறந்திருக்கிறதாக செய்தி வந்திருக்கு, அதுதான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கேன், பாத்துட்டு வரலாம்னு அப்படின்னாரு. அப்படின்னா கொஞ்சம் இப்படி உட்காருங்க அப்படின்னும், சில விவரம்லாம் சொல்றேன் கேட்டுட்டு போங்க அப்படின்னும் உட்காந்தார். அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சோம், புதுசா பிறந்திருக்கிற ஒரு குழந்தைய பார்க்க போறதுன்னா அது சாதாரண விஷயம் இல்ல, அதுல ரொம்பவும் கவனமா நடந்துக்கணும். புது குழந்தைக்கு நோய் சுலபமா தொற்றும், முக்கியமா காற்று மூலமா பரவுற நோய்கள் சுலபமா வந்துடும். ஆனால் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா குழந்தைய விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது தான் நல்லது. பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமா உள்ள ஒரு கிருமி கூட குழந்தைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான ஒரு கிருமியா இருக்கும். சில வெளிநாடுகள்ல எப்படி தெரியுமா, பிறந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கிற ஒரு ரூமுக்கு போகணும்னா போறவங்க வந்து முகமூடி போட்டுக்கணும், காலணிகளை மாத்திக்கணும், அவ்வளவு சுத்தமா உள்ள போய் பார்த்துட்டு வரணும். பொதுவா சில ஆஸ்பத்திரிகள்ல பாத்தீங்கன்னா பார்வையாளர்கள் நேரத்துல விசிட்டிங் அவர்ஸ் தாயை விட்டு குழந்தைய தனியா பிரிச்சு வச்சிருவாங்க. எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த நேரம் பல பேர் வருவாங்க போவாங்க, அவங்க கைகால் சுத்தமா இருக்காது, சுத்தம் இல்லாத கைகள் மூலமா கிருமிகள்

0: பரவும். சுத்தம் இல்லாத கைன்னா மண்ணு தூசி படிஞ்சிருக்கிற கை மட்டும் தான் அர்த்தம் இல்லை. சாலையில கையை வீசிக்கிட்டு நடந்து வர்றீங்க, குழந்தைய பொறுத்த வரைக்கும் அது கூட சுத்தம் இல்லாத கை தான். தாயை தவிர மற்றவங்க குழந்தைய தூக்காம பாத்துக்கிறது நல்லது. தாய் கூட அளவோட கொஞ்சத்தோட நிறுத்திக்கணும். புதுசா ஒரு குழந்தைய பெற்றிருக்கிற பொண்ணுகிட்ட மற்ற தாய்மார்கள் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, குழந்தைய அப்படி வளர்க்கணும் இப்படி வளர்க்கணும் அப்படின்னு ஏதாவது அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஓவரா அறிவுரை பண்றது அந்த பொண்ணை வந்து குழப்பி விட்டுரும். அதனால அப்படிலாம் பண்ணக்கூடாது. அந்த பெண்ணே ஏதாவது கேட்டா கூட டாக்டர் சொல்ல வேண்டிய விவரங்களை எல்லாம் நாமே சொல்லிட்டு இருக்க கூடாது. புதுசா பிறந்திருக்கிற குழந்தைய மட்டும்தான் இப்படி பார்க்கணும்னு இல்லை, ஒரு ஒரு நோயாளி குழந்தைய பார்க்க போறதுன்னா கூட ரொம்ப எச்சரிக்கையா தான் நடந்துக்கணும். ஒரு தின்பண்டமோ விளையாட்டு சாமானோ அந்த குழந்தைக்கு நாம் வாங்கிட்டு போறதா வச்சுக்குவோம், அதை நேராக கொண்டுகிட்டு போய் அந்த குழந்தைகிட்டே கொடுக்க கூடாது. அதோட அப்பா அம்மா கிட்ட ரகசியமா கொடுக்கலாம், அவங்க முடிவு பண்ணட்டும் குழந்தைகிட்ட அதை கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறத. அவங்களுக்கு தான் தெரியும் அதோட மனசும் உடம்பும். உங்க அக்கறையை காட்டுறதா நினைச்சுக்கிட்டு குழந்தை வாயில எதையும் கொண்டுட்டு போய் போடாதீங்க. போறப்போ உங்க வீட்டு குழந்தையும் அழைச்சிட்டு போகாதீங்க. இது நோயை வாங்கிட்டு வந்துடும், அல்லது புதுசா ஒரு நோயை அதுகிட்ட கொடுத்துட்டு வந்துடும். என்னதான் உங்களுக்கு பழக்கமான குழந்தையா இருந்தா கூட அதுக்கு விருப்பம் இல்லைன்னா பேசக்கூடாது. அங்க போய் அவங்க பள்ளிக்கூடத்த ஞாபகப்படுத்திட்டு இருக்க கூடாது. நோயில இருக்கிறப்ப ஸ்கூலை பத்தி பேச அது விரும்பாது. ஆஸ்பத்திரியை விட்டு வெளியில புறப்படுறப்போ குழந்தைகிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதோட அப்பா அம்மா கிட்ட சொல்லிவிட்டு புறப்பட்டா போதும், குழந்தை கோபிச்சுக்காது. சமூக சம்பிரதாயத்தை பத்தி அது கவலைப்படுறதில்லை. இப்படி எல்லா விவரமும் நம்ம எதிரில் உட்காந்துருந்தவங்க கிட்ட சொல்லி முடிச்சோம். ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டார். குழந்தைங்க கொஞ்சம் வளர்ற வரைக்கும் தான் நாம எச்சரிக்கையா இருக்கணும்னு இல்லை, வளர்ந்த பிறகு இன்னும் எச்சரிக்கையா இருக்கணும்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும், நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். செய்த தர்மம் தலை காக்கும் சக்க சமயத்தில்.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி. சமூக ஊடக தினத்தை முன்னிட்டு கடல் மற்றும் கடல் சார்ந்த பதிவுகள் மூலம் சமூக வலைதளத்தில் பிரபலமாக இருக்கும் தங்கச்சி மடத்தை சேர்ந்த கடல் ராசா எனும் அந்தோனி லிஸ்டன் அவர்களுடனான சிறப்பு நேர்காணல் இன்று மாலை 7 மணிக்கு நம்ம கடல் ஹவுஸ் எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது கதை சொல்லிகள் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஒருத்தர் ரொம்ப கவலையோட உட்கார்ந்திருந்தார். எதை பத்தி சார் கவலைப்படுறீங்கன்னு கேட்டோம். எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுறேன்னார். ஏன்னு கேட்டோம். என்ன பண்றதுன்னே தெரியல சார், எதிர்காலம் ஒரே இருட்டா இருக்கு, பாதையே புரியலன்னார். இன்றைக்கி நம்ம இளைஞர்கள் பல பேருக்கு எதிர்காலம் இருட்டாக தான் தெரியுது. அவங்களெலாம் இந்த கதையை கொஞ்சம் கேட்கணும். ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு சின்ன கிராமம். அந்த மலை ரொம்ப உயரமானது. அடர்த்தியாக செடி கொடிகள் மரங்கள் அதில் மண்டி கிடக்குது. பகல் வேளையில் இருட்டாக தான் இருக்கும், அவ்வளோ அடர்த்தி. அந்த மலை உச்சியில் ஒரு கோவில். முத நாள் ராத்திரியே புறப்பட்டால் தான் காலையில் அந்த கோவிலுக்கு போய் சேர முடியும். கிராமத்து இளைஞன் ஒருத்தன் அந்த மலை உச்சிக்கு போக வேண்டியிருந்தது. கையில் ஒரு விளக்கை எடுத்துக்கிட்டு முத நாள் ராத்திரியே புறப்பட்டான். புறப்பட்டு போனவன் கிராமத்து எல்லையிலே நின்றுட்டான். ஏன் தெரியுமா? அவன் கையில் இருந்த விளக்கோட வெளிச்சம் 10 அடி தூரத்துக்கு தான் தெரியுது. அது வரைக்கும் தான் பாதை தெளிவாக இருக்குது. அதுக்கு அப்பாலையெல்லாம் ஒரே இருட்டாக இருக்குது, பாதை புரியல. இவன் யோசனை பண்ணி பார்த்தான். மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம். 10 அடி தூரம் தானே வெளிச்சம் தெரியுது, அப்படின்னா நாம் 10 அடி தூரம் தானே போக முடியும். அதுக்கு அந்தாண்ட ஒரே இருட்டாக இருக்குதே, அதில் எப்படி நாம் நடந்து போகிறது? நாம் ரொம்ப தூரம் நடந்து போய் ஆகணுமே. அப்படிப்பட்ட நினப்பெல்லாம் அவனுக்கு வந்துட்டுது. இதுதான் அவன் மனசில் ஏற்பட்ட தயக்கம். இப்படி யோசிச்சுக்கிட்டே அந்த இளம் ஆசாமி புறப்பட்ட இடத்துலேயே நின்றுக்கிட்டு இருக்கிறான். அந்த சமயத்தில் ஒரு வயசான பெரியவர் அந்த பக்கமாக வந்தார். அவர் கையில் இதை விட சின்னதாக ஒரு விளக்கு வச்சுருந்தார். அது எப்படின்னா அது ஒரு 5 அடி தூரத்துக்கு தான் வெளிச்சம் காட்டுது, அவ்வளவு சின்ன விளக்கு. அவரும் மலை உச்சிக்கு போகிறதுக்காக தான் வந்துக்கிட்டு இருக்கிறார். அவரை பார்த்து இவன் கேட்டான், என்ன பெரியவரே, இவ்வளவு சின்ன விளக்கை வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரத்துக்கு எப்படி மலையேற போகிறீங்க அப்படின்னு கேட்டான். நீ ஏன் இப்படி தயங்கிக்கிட்டே நிற்கிறேன்னு கேட்டார் பெரியவர். என்கிட்ட இருக்கிற விளக்கு 10 அடி தூரத்துக்கு தான் பாதையை காட்டுதுன்னா. இப்போ பெரியவர் சொன்னார், தம்பி, உன் கையில் இருக்கிற விளக்கு கொடுக்குற வெளிச்சத்தை வச்சு நீ முதல்ல 10 அடி தூரம் முன்னாடி போ. 10வது அடியில் போய் நின்றுக்கிட்டு பாரு, மறுபடியும் ஒரு 10 அடி தூரத்துக்கு பாதை தெரியும். இப்படி உன் கையில் இருக்கிற விளக்கு தொடர்ந்து வெளிச்சம் காட்டிக்கிட்டே இருக்கும். நீ முன்னேற முன்னேற அந்த வெளிச்சமும் முன்னேறும். அதனால் எத்தனை கிலோமீட்டர் தூரம் வேணும்னாலும் நீ இந்த 10 அடி தூர வெளிச்சத்தை வச்சுக்கிட்டே நீ போயிடலாம், புறப்படு அப்படின்னார். இப்போ தான் அந்த பெரியவர் சொன்னது இளைஞனுக்கு பளிச்சுன்னு புரிஞ்சுதான். உடனே உற்சாகமாக புறப்பட்டான், உச்சிக்கு போய் சேர்ந்தான். இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா? நீண்ட கால திட்டம் ஒன்று போடும்பொழுது நமக்கு முன்னாடி இருக்கிறத மறந்துட்டு மனசை போட்டு குழப்பிக்க கூடாது. உங்கள் கையில் என்ன இருக்கோ அதுலேயே உங்கள் எதிர்காலம் மறைஞ்சிருக்குது. கண் முன்னாடி தெரியறத வச்சு ஆரம்பிங்க, போக போக வழி தானாக புலப்படும் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர். பெரிய பயணங்களையெல்லாம் இப்படி தான் நடத்த வேண்டியிருக்கும். ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சா ஓடி போய் சேர்ந்து விடலாம். மலைச்சி போய் நின்றுட்டா நின்றுகிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம ஆள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க. ஒருத்தன் அப்படி தான் நீண்ட தூர பிரயாணம் ஒன்று புறப்பட்டான். ரயில் போய்கிட்டே இருந்தது. கொஞ்சம் தூரம் போச்சு, பாதி வழியில் கையில் வச்சுருந்த டிக்கெட்டை காற்றுல விட்டுட்டான். ஐயோ, என் டிக்கெட்டு போயிட்டுதே, டிக்கெட்டு போயிட்டுதே அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். பக்கத்தில் இருந்த பெரியவர் அவனை பார்த்து பரிதாபப்பட்டு, கவலைப்படாத தம்பி, போனால் போகுது, வேறு டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆறுதல் சொன்னார். அதுக்கு அவன் சொல்கிறான், சார், நான் அதுக்காக அழலை, அந்த டிக்கெட்டு கிடைச்சாதானே நான் எந்த ஊருக்கு போகணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறான்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மற்றும் தெங்காசி
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4 இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது கதை சொல்லிகள் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஒரு ஊர்ல ஒரு ஞானி இருக்கிறார், ரொம்ப பெரிய ஞானி, ரொம்ப வயசாயிட்டது. கடைசி காலத்துல அவர்கிட்ட சில பேர் வந்தாங்க, உங்க குரு யார் அப்படின்னு கேட்டாங்க. அவர் நிமிர்ந்து பார்த்தார், எனக்கு ஆயிரக்கணக்கான குருமார்கள் உண்டு, அவங்க பேரெல்லாம் சொல்லணும்னா இந்த காலம் பத்தாது, ஆனால் முக்கியமான ஒரு மூணு பேரை பற்றி மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாராம். அப்புறம் சொன்னார், அந்த மூணு பேரில் ஒருத்தன் ஒரு திருடன். ஒரு சமயம் ஒரு பாலைவனம் வழியாக நான் போய்கிட்டு இருந்தேன். அப்போது வழி தவறி போய் ஒரு கிராமத்துக்கு போயிட்டேன். அது இருட்டு நேரம், நடு ராத்திரி, ஊரே உறங்கி போச்சு. அந்த நேரத்தில் ஒரு ஆள் மட்டும் ஒரு வீட்டு சுவத்தில் ஏதோ பண்ணி உள்ளே நுழையிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறான். அவங்கிட்ட போய் நான் இன்னைக்கு இங்கே எங்கே தங்க முடியும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன், இந்த ராத்திரி வேளையில் அது ரொம்ப சிரமம், ஒரு திருடனோட உங்களால் தங்க முடியும்னா நீங்கள் என்னோட தங்கலாம் அப்படின்னா. நான் அவங்க கூட ஒரு மாதம் தங்கியிருந்தேன். ஒவ்வொரு நாள் ராத்திரியும் இப்போ நான் என்னுடைய வேலைக்கு போகிறேன், நீங்கள் ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போவான். அவன் திரும்பி வந்த உடனே உனக்கு ஏதாவது கிடைச்சிதான்னு நான் கேட்பேன். அதுக்கு அவன், இன்னைக்கு ராத்திரி ஒன்றும் இல்லை, நாளைக்கு மறுபடியும் முயற்சி பண்ணுவேன் அப்படின்பா. எப்பவும் அவன் நம்பிக்கை இழந்ததே கிடையாது, எப்பவும் சந்தோஷமாகவே இருப்பான். நானும் ரொம்ப காலமாக தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஒன்றுமே நடக்கலை. ஆனால் நான் என்ன பண்ணேன் தெரியுமா, மனசு வருத்தப்படும், நம்பிக்கை இழந்துருவேன். அப்போல்லாம் அந்த திருடனுடைய விடாமுயற்சி தான் ஞாபகத்துக்கு வரும். அதனால் அந்த திருடன் எனக்கு ஒரு குரு. என்னுடைய ரெண்டாவது குரு யாருன்னா அது ஒரு நாய். இது எப்படின்னா, ஒரு சமயம் எனக்கு ரொம்ப தாகமாக இருந்தது, ஒரு நதியை நோக்கி போய்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாயும் வந்தது, அதுக்கும் தாகம், ஓடி வந்து ஆற்ற பார்த்துது. அதோட நிழல் வந்து ஆற்றுல தெரிஞ்சது, அதை பார்த்ததும் பயந்துட்டுது. அதாவது அது தன்னுடைய சொந்த உருவத்தையே கண்டு பயந்தது. அதை பார்த்து குறைக்குது, திரும்பி ஓடிச்சு. ஆனால் அதுக்கு தாகம் அதிகமாக இருந்ததுனால அது மறுபடியும் திரும்பி வந்தது. பார்த்தா மறுபடியும் தண்ணியில் நாயோட உருவம் தெரியுது. இப்படி சில தடவை பண்ணிச்சு, இருந்தாலும் கடைசியில் தண்ணியில் குதிச்சுட்டுது துணிஞ்சு. இப்படி குதித்த உடனே அதோட உருவமும் மறைஞ்சிட்டுது. இதை பார்த்தேன், நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, எவ்வளவு தான் பயம் இருந்தால் கூட ஒருத்தன் தைரியமாக காரியத்தில் இறங்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். இந்த போதனை அந்த நாய்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சிது. இது ஒன்று. அடுத்தது என்னுடைய மூன்றாவது குரு யாருன்னா, அது ஒரு சின்ன குழந்தை. நான் ஒரு சமயம் ஒரு நகரத்துக்கு போனேன், அங்கே ஒரு குழந்தை எரிகிற மெழுகுவத்தி ஒன்று எடுத்துக்கிட்டு வந்தது. நான் அந்த குழந்தைய பார்த்து வேடிக்கையாக கேட்டேன், ஏன் பாப்பா இந்த மெழுகுவத்தியை நீயாவே கொளுத்துனியா அப்படின்னு கேட்டேன். ஆமான்னுது அந்த குழந்தை. சரி, இந்த மெழுகுவத்தி முன்னாடி எரியாமல் இருந்தது, இப்போ எரியுது, இந்த மெழுகுவத்திக்கு வெளிச்சம் எங்கேருந்து வந்தது, அதை எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டேன் அந்த குழந்தைகிட்ட. இதுக்கு அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டு அந்த மெழுகுவத்தியை ஊதி அணைச்சுட்டுது. அதுக்கப்புறம் என்னை பார்த்து கேட்டது, இப்போ இந்த மெழுகுவத்தியின் வெளிச்சம் போனதை பார்த்தீங்க இல்லையா, அது எங்கே போச்சுன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னுது. அந்த குழந்தை இப்படி கேட்டதும் என்கிட்ட இருந்த ஆணவம் அழிஞ்சிட்டுது. நான் படித்ததெல்லாம் அந்த வினாடியில் சுக்கு நூறாக போயிட்டுது. என்னுடைய முட்டாள்தனத்தை நான் உணர்ந்தேன் அப்படின்னு இவ்வளவும் அந்த ஞானி விவரமாக சொன்னாராம். அதனால் நாம் இன்னார்கிட்டே இருந்து தான் இதை கற்றுக்கணுங்கிறது இல்லை, யாருக்கிட்டே இருந்தும் எதையும் கற்றுக்கலாம். நம்மால் ஒருத்தன் ஒரு நாய் வளர்த்துக்கிட்டோம்னா அந்த நாய்க்கு வால் கிடையாது, யாரோ ஏற்கனவே வெட்டி எடுத்துட்டாங்க. இந்த நாய் தான் சார் எனக்கு குரு, அதுகிட்டே இருந்து கூட நான் பாடம் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. அப்படி என்ன கற்றுக்கிட்டேன் அந்த வால் இல்லாத நாய்கிட்டே இருந்து அப்படின்னு கேட்டோம். நாம் யாருக்கிட்டையும் வாலாட்டப்படாது அப்படிங்கிற பாடத்தை அதுகிட்டே இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
5: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும். அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
6: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட! நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
5: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
6: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
5: செபியா?
6: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
5: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
6: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
5: ஏன்?
6: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
5: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
6: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் ஆயிரக்கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
5: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
6: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
5: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
6: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
7: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: பிறந்தநாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
5: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது கதை சொல்லிகள் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: ஒரு நாள் ஒரு தகப்பனார் தன்னுடைய பிள்ளைய அழைச்சிட்டு வந்தார். சார், இவன் சரியா படிக்க மாட்டேங்கிறான், பெரியவங்களை மதிக்க மாட்டேங்கிறான், நீங்க கொஞ்ச நாள் இவனுக்கு குருவா இருந்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தா தேவையில்லைன்னார். பெரியவங்களையும் மதிக்காதவன் எப்படி என்ன மதிக்க போறான் அப்படிங்கிறது நமக்கு யோசனை வரும் இல்லையா? வேணாங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னும் அவர் விட மாட்டேன்னு விட்டார். இல்லைன்னா அவன் அவரே சிஷ்யன் ஆகிடுவார் போல இருந்தது. சரி, வேற வழி இல்லாம அந்த பையனையே என்னுடைய சீடனை ஏத்துக்கிட்டு உபதேசம்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். அதாவது குரு பக்தின்னா அது எப்படி இருக்கணுங்கிறத பற்றி சொல்லி கொடுத்தோம். அவனுக்கு சதமகர் அப்படின்னு ஒரு குரு இருந்தார். அவருக்கு ஒரு சீடர், அவன் பேர் துளசி சைதன்யன், நைஷ்டிக பிரம்மச்சாரி. தன்னுடைய குருவுக்கு எந்த நேரத்தில் எது தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சேவை செய்கிறவன். ஆனால் இவனை பற்றி மற்ற சீடர்களுக்கு பொறாமல் வந்துட்டுது, இவன் மட்டும் இப்படி இருக்கானேன்னு. உடனே குருக்கிட்ட போய் கோல் மூட்டினாங்க. அவன் சரியில்லை, அவன் நடந்துக்கிறது சரியில்லை அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லி இருந்தாலும் இதையெல்லாம் அந்த குரு நம்பலை. அவருக்கு தெரியும் யார் யார் எப்படின்னு. துளசி சைதன்யன் பெருமையை மற்ற சீடர்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னு நினைச்சார். அதுக்கு ஒரு வழி பண்ணார். ஒரு நாள் சீடர்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு காட்டு வழியாக போய்கிட்டு இருந்தார். அங்கே ஒரு பெரிய மலை அருவி கொட்டிக்கிட்டு இருந்தது. குரு சீடர்கள் பக்கம் திரும்பினார். இந்த மலையின் மேலே இருந்து அந்த படு பாதாளத்தில் குதிக்கிறதுக்கு உங்களில் யார் தயார் அப்படின்னு கேட்டார். ஒரு சீடனும் ஆயத்தரகலை, ஒதுங்கி நின்றுக்கிட்டாங்க. பின்னாடி மூட்டை முடிச்சோடு வந்துக்கிட்டு இருந்தான் துளசி சைதன்யன். அவனை பார்த்தார். தபாருப்பா, இனி மேலேருந்து அந்த அருவியில் குதி அப்படின்னார். அப்படியே செய்கிறேன் சுவாமின்னான். ஓடி போய் பொத்துன்னு குதிச்சுட்டான். அடுத்த கணமே குருநாதர் தன்னுடைய யோக சக்தியால் பறந்து போய் அவன் கீழே விழுந்துடாமல் தாங்கி பிடிச்சி கொண்டுகிட்டு வந்துட்டார். மற்ற சீடர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டுது. அடுத்தபடியாக என்ன பண்ணலாம்னு யோசித்தாங்க இவனை மாட்டி விடுறதுக்கு. ஒரு நாள் வந்து வெத்தலை அடிக்கிற ஒரு சின்ன உரலையும் உலக்கையையும் எடுத்து ஒளிய வச்சுட்டாங்க. சதமகர் சன்னியாசி இல்லை, அவர் வெத்தலை போடுவார். பல்லு சரியில்லை, அதனால் இடித்து தான் வெத்தலையை போடணும். திடீர்னு வெத்தலை பார்க்க கேட்டார். வழக்கமாக உரலில் இடித்து தர்றது தான் துளசியின் பழக்கம். உரலை தேடினா கிடைக்கல, என்ன பண்ணுறது? குரு கேட்டுவிட்டாரே, குரு சேவை தானே முக்கியம். இவன் என்ன பண்ணால் வெத்தலை பார்க்க தன்னுடைய வாயில் போட்டு முன்னு அதை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டான். குரு எதையோ படிச்சுக்கிட்டே அதை வாங்கி வாயில் போட்டுக்கிட்டார். துளசி இன்னைக்கு தாம்பூலம் வந்து நல்லா இடிக்கப்பட்டிருக்கு, ருசியாக வேற இருக்குது, அதை இடித்த பாத்திரத்தை என் கண்ணால் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குன்னு விட்டார். அதை மட்டும் அனுப்பி போய் நீ வர வேண்டான்னு வேற சொல்லிவிட்டார். இதை கேட்டதும் துளசி தவிச்சு போயிட்டான். இவன் போகாமல் எப்படி வாயை மட்டும் அனுப்பி வைக்க முடியும்? இவன் தவிக்கிறத பார்த்ததும் மற்ற சீடர்களுக்கெல்லாம் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம். துளசி கொஞ்சமும் யோசிக்கலை, வாழை எடுத்தான், தன்னுடைய தலையவே அப்படியே அறுத்து வெட்டி எடுத்தான், இன்னொரு சீடங்கிட்ட கொடுத்துட்டான், எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி கொண்டுகிட்டு போய் குரு முன்னாடி வைக்கிறாங்க. அந்த தலையில் வாய் திறந்துருக்கு, வெத்தலை போட்டு முன்னு இருந்தது, தெரிஞ்சு போச்சு சிவப்பாக இருந்தது. அவனுடைய குரு பக்தியை இப்போ எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் குரு சதமகர் தன்னுடைய அற்புத திறமையினால் அந்த தலையை மறுபடியும் ஒட்ட வச்சுட்டார். துளசிக்கு உயிர் வந்துட்டுது. இப்படி ஒரு பெரிய கதை உண்டு. அதாவது துளசி சைதன்யன் அவனுடைய குரு பக்தி எப்படி அப்படின்னு கேட்டோம். ரொம்ப அபாரம் அப்படின்னு அந்த பையன் அடக்கமாக. சும்மா விளையாட்டுக்காக தான் அப்படி அவங்ககிட்ட கேட்டோம். ஏன்பா, உன்னுடைய குரு பக்தியை என்கிட்ட காட்டுறதுக்கு உன்னோட கழுத்தை நீயே அறுக்கணும்னு நான் சொன்னேன், அதை நீ செய்வியா அப்படின்னு கேட்டோம். என்னுடைய கழுத்தை வந்து நானே அறுக்க வேண்டிய அவசியம் இல்லை சார் அப்படின்னா அவன். ஏண்டான்னு, அதே காரியத்தை தான் இனிமேல் நீங்கள் தினமும் செய்ய போகிறீங்களே சார் அப்படிங்கிறான்.
7: இன்றைய அறிவும் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி. சமூக ஊடக தினத்தை முன்னிட்டு கடல் மற்றும் கடல் சார்ந்த பதிவுகள் மூலம் சமூக வலைதளத்தில் பிரபலமாக இருக்கும் தங்கச்சிமடத்தை சேர்ந்த கடல் ராசா எனும் அந்தோனி லிஸ்டன் அவர்களுடனான சிறப்பு நேர்காணல் இன்று மாலை 7 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: ஃப்ரிட்ஜ்ல அதிக கூலிங் இருக்கும் போது தண்ணி ஐஸ் கட்டியா உறைஞ்சு போயிருக்குது. ஆனா குளிர்காலங்கள்ல வெளியே இருக்கிற தேங்காய் எண்ணெய் ஏன் உறைஞ்சு போயிருக்குதுன்னு தெரியுமா? சரி, தெரிஞ்சுக்கலாம். சாதாரணமாவே திரவ பொருட்களை குளிர்விக்கும் போது அது திடப்பொருளா மாறிடுமா? உதாரணமா இப்ப எப்படி நெய் காய்ச்சும் போது திரவமா இருக்கு, அப்புறம் குளிர்ச்சி அடைஞ்சோன்னு உடனே மறுபடியும் உறைஞ்சு போயிருதுல, அது மாதிரிதான் தேங்காய் எண்ணெய் பார்த்தோம் அப்படின்னா 24°C இருந்து 25°C வரைதான் அதோட உருகு நிலையா இருக்கும். அதுக்கு கீழே அதாவது ஒரு 16°C வெப்பநிலைக்கு போகும்போது தேங்காய் எண்ணெயுமே உறைஞ்சு போயிருது. குளிர்காலங்கள்ல மேக்சிமம் இந்த ஒரு வெப்பநிலை இருக்கும் போதுதான் தேங்காய் எண்ணெயுமே உறைஞ்சு போயிருதான். இத நிறைய பேரும் கெட்டு போயிருச்சுன்னு நினைப்போம், ஆனா அத மறுபடியும் வெப்பமான இடத்துல வைக்கும் போது திரவமா மாறிடும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல. பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
1: அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்பவும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
2: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா

0: ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
1: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
0: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
1: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கவுண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
0: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
1: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: விளையாடுறதுக்கு வயசு ஒரு தடையா என்ன? இனி 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் விளையாடலாம். கடலோடு விளையாடு திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ராஜதி மாமா மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு, இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான TC, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4. நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. சமூக ஊடக தினத்தை முன்னிட்டு கடல் மற்றும் கடல் சார்ந்த பதிவுகள் மூலம் சமூக வலைதளத்தில் பிரபலமாக இருக்கும் தங்கச்சி மடத்தை சேர்ந்த கடல் ராசா எனும் அந்தோனி லிஸ்டன் அவர்களுடனான சிறப்பு நேர்காணல் இன்று மாலை 7 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடலோடு விளையாடும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட சேர்ந்து பேச போறது நான் தியஸ்ரீ மற்றும்
2: ஜான் ஹோரே.
1: ஓகே, நம்ம ஜான் ஹோரே தம்பியும் வந்தாச்சு. சரி, இன்னைக்கு நீங்க என்ன சொல்லலாம்னு வந்திருக்கீங்க?
2: இன்னைக்கு வந்துட்டு ஒரு மனிதர்கள் கதையை சொல்ல போறேங்கக்கா.
1: சரி ஓகே, அப்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப கனெக்டான ஒரு கதையா தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த ஒரு கதையில வந்து என்னென்னலாம் ஆக போகுது அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வந்து வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியில வந்து நம்ம க்ளூ கேம் தான் விளையாட போறோம். எப்பவும் வந்து நம்ம படங்கள் பெயர்களுக்கு வந்து க்ளூ கொடுப்போம் இல்லையா, ஆனா இன்னைக்கு வந்து பொதுவான விஷயங்கள், அது எதா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய ஃபேமஸான இடமா இருந்தாலும் சரி, மரம், அப்புறம் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அப்படின்னு நிறைய விதமான பொருட்கள் அப்படிங்கறது இருக்கும். அதுக்கான ஒரு சின்ன சின்ன க்ளூ தான் கொடுத்து நேயர்களை வந்து பதில் கண்டுபிடிக்க வைக்க போறோம். நேயர்களுக்கான முதல் கேள்வியுமே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்னம், அது வந்து முதல் க்ளூ. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, சோழர் கால கட்டிடக்கலைக்கு ஃபேமஸான ஒரு இடம், இது வந்து ரெண்டாவது க்ளூ. மூணாவது வந்து என்ன அப்படின்னா, ஒரே கல்லால ஆன ஒரு நந்தி சிலை ஒண்ணு அங்க வந்து இருக்கு. இது இந்த மூணு க்ளூவை வச்சு நான் வந்து எந்த ஒரு இடத்த சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா 709-443-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதிலை சொல்லிட்டு விருப்பமான பாடலும் கேட்டுக்கலாம். சரி, நம்ம வந்து இன்னைக்கு என்ன தினம் அப்படிங்கிறத அடுத்ததாக தெரிஞ்சுக்கலாம். சரி, இன்னைக்கு என்ன தினம்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நம்ம தரப்புல ஒரு தடவை சொல்லிடுவோமா, இன்னைக்கு என்ன தினம்?
2: சோசியல் மீடியா டே,
1: அதாவது சமூக ஊடக தினம். நிறைய பேருக்கு இப்போ அதுதான் வந்து முக்கால்வாசி பொழுதுபோக்காகவே இருக்கிறது, அந்த சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறது அப்படிங்கிறது. இதனால வந்து நிறைய விதமான பெனிஃபிட்ஸும் இருக்கு, அதே சமயம் நிறைய விதமான இந்த பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களும் பாதிக்கப்படுது. குறிப்பாக வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் வந்து இப்போ பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பிஸ்னஸ் எல்லாமே வந்து அந்த சமூக ஊடகங்களை மையப்படுத்தி தான் இருக்குது. ஏன்னா வந்து சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேர் பார்ப்பாங்க, அதுக்கு வந்து ஒரு சின்ன ப்ரொமோஷன் கிடைக்கும், அதில் மூலமாக வந்து நம்மளுக்கு வியாபாரம் அப்படிங்கிறது சிறப்பாக நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள், அதாவது நம்ம தெரியாத விஷயங்களை உடனே தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், எதுவுமே தெரியாத ஒரு டாப்பிக்காக இருந்தால் கூட நம்ம வந்து இந்த நம்ம ஒரு கூகுளில் போட்டோம்னாலே எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து டக்குனே வந்துடும். அந்த மாதிரி சோசியல் மீடியா நிறைய விதங்களில் வந்து பயன்பட்டாலும் அதிலே வந்து நிறைய சைபர் குற்றங்கள் அப்படிங்கிறதும் நடந்துகிட்டே தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து பாதுகாப்பாகவும் இருந்துக்கணும், அதே சமயம் தேவையான விதத்தில் அதை யூஸ் பண்ணிக்கவும் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் இன்னைக்கான விளையாட்டு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் ஒன்று நடந்துச்சு, அதுதான் வந்து இந்தியா டீமுக்கு கடைசி மேட்சாகவே இருந்துச்சு. இந்த T20 உலகக்கோப்பை போட்டியில் வந்து ஆஸ்திரேலியா அணிக்கான எதிரான ஒரு போட்டியில் வந்து சந்திச்சாங்க. அதில் வந்து இந்தியா டீம் பார்த்தோம் அப்படின்னா 170 ரன்கள், அதாவது 4 விக்கெட்டுகளை இழந்து எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் விளையாண்ட ஆஸ்திரேலியா டீம் 19 ஓவர்களில் 172-4 விக்கெட்டுகளை இழந்து அந்த ஒரு மேட்ச்ல வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதனால இந்தியா டீம் இந்த ஒரு 10வது சீசனோட T20 கோப்பை போட்டியிலிருந்து விலகியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இனிமேல் அடுத்த கட்டமாக அடுத்த வருஷம் தான் வந்து அந்த ஒரு போட்டி தொடங்க போகுது.

அதுலேயுமே நம்மளோட இந்தியா கேப்டன், அதாவது உமன்ஸ் டீம் பற்றி தானே சொல்லிகிட்டு இருக்கோம், அதுக்கான இந்தியா கேப்டன் யார் அப்படின்னா ஹர்மன் பிரீத் கவுர். அவங்கள வந்து கண்டினியூ பண்ணுவாங்களா என்ன அப்படிங்கிறதுலையுமே வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 37 கிட்ட வந்துட்டதுனால அவங்களுக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு தரப்பில் சொன்னாலுமே வந்து அடுத்த யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு இன்னொரு தரப்பில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி இன்னொரு நாள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான கேமுக்கான மே சொல்லியாச்சு, சோழர் கால கட்டடக்கலைக்கு ஃபேமஸான ஒரு இடம், யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்ன, அப்புறம் ஒரே கல்லால் செஞ்ச ஒரு நந்தி சிலை ஒன்று இருக்குது. இந்த மூணு க்ளூவை வச்சு நான் எந்த இடத்த சொல்ல வரேன்னு கண்டுபிடிச்சவங்க கண்டிப்பாக உங்களோட பதில்களை மெசேஜ் மூலமாகவும் அனுப்பிட்டு விருப்ப பாடல் கேட்கலாம். அடுத்ததாக என்ன படத்துலேருந்து என்ன பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கத்தி படத்துலேருந்து செல்ஃபி புள்ள பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
1: என்ன பயப்படணும், அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்ன நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
2: தற்போது ராமநாதபுரம் கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில்.
1: நமது தீவில் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC. அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன், பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9752067773.
2: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல் கார், அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8017990000.
0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
6: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:18 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: ஓகே, அடுத்ததான் நம்ம ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம் இல்லையா, அதாவது யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்னம் சோழர்காட கட்டிடக்கலை, அப்புறம் இன்னொரு குழு வந்து ஒரே கல்லால செதுக்கப்பட்ட ஒரு நந்தியுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி, அந்த கேள்விக்கான பதில் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லிருக்காங்க தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னு. அப்புறம் முஸ்லிம் தெருல இருந்து யாசின் அக்கா, இன்னொருத்தவங்க வந்து வசந்தி அக்கா தான், நம்ம அரூர்ல இருந்து வசந்தி அக்கா. மூணு பேருமே வந்து சரியான பதில் கொடுத்திருக்காங்க. அதனால அவங்க மூணு பேருக்கும் ஒரு நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு அடுத்ததா நம்ம ஜான் ஹோரே தான் கேள்வி கேட்க போறாங்க. கேள்வி என்னன்னு கூட எனக்கு தெரியாது, என்ன கேள்வி அப்படிங்கறத நானுமே தெரிஞ்சுக்கிறேன். சரி கேளுங்க.
1: ஓகே, அந்த இடம் நல்லா குளிரா இருக்கும், அதுக்கப்புறம் அங்க ஒரு மிக சிறந்த ஒரு பிளேஸ் ஒண்ணு இருக்கு, அது சொன்னால ஈஸியா கண்டுபிடிச்சிருங்க. குணா கேவ்.
0: குணா கேவ்,
1: அதுக்கப்புறம் மூணாவதாக வந்துட்டு அங்கே சாக்லேட்டு ஃபேமஸ்ஸு.
0: சரி, ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இந்த ஈஸியான கேள்விக்கு ஈஸியாக யார் பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேயர்கள் யாராவது பதில் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். திரும்பவும் கேள்வி சொல்கிறோம், அந்த இடம் வந்து ரொம்பவே குளிராக இருக்கும், அதாவது ஜில்லுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது குழு வந்து குணா குகை வந்து அங்கே இருக்கும். மூணாவது வந்து அங்கே சாக்லேட் ரொம்ப ஃபேமஸ், அவ்வளோதான் கேள்வி. சரி, அடுத்ததாக நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறதா சொல்லியிருந்தீங்கல்ல, அது சொல்கிறீங்களா?
1: ஓகேக்கா, சொல்லிடுறேன். ஒரு அரசருக்கு அவருடைய அந்த புலவர் இருப்பாங்கல்ல, அவங்க மேலே ரொம்ப சந்தேகமா. ஏன் அப்படின்னா, இவனாக தான் பதில் சொல்கிறானா நம்ம கேட்குற எல்லா கேள்விக்கும், இல்லை வேறு ஒருத்தரை வச்சு இவன் பதில் சொல்ல வைக்கிறானா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தேகமா. அப்படி இருக்கும்போது அவன் நினச்சிட்டு இருந்த அதே டைமில் ஒரு கடிதம் ஒன்று வந்துச்சு, அதாவது அவங்களுடைய அந்த ஊர் மக்கள்கிட்ட இருந்து. அது என்ன இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய அந்த பால் விற்கிறாங்கல்ல அவங்களுடைய தரம் நல்லா தான் இருந்துச்சு முன்னாடி, ஆனால் இப்போ எனக்கு பிடிக்கலை அப்படின்னு ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கு. அதோட அவரும் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு.
0: அதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்,
0: சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும்ண்ணா. உங்களோட வேலைகள்லாம் எப்படி போகுது?
2: சிறப்பா இருக்கு.
0: ஓகேண்ணா, ஓகே, சிறப்பா இருந்தா சரிதான். ஓகேண்ணா, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படிங்கறத கேட்டீங்களா?
2: கேளுங்க.
0: உங்களுக்கான கேள்வி வந்து, அந்த ஒரு இடம் வந்து ரொம்பவே ஜில்லுன்னு இருக்கும், குளிரான ஒரு இடம். ரெண்டாவது குழு வந்து குணா குகை வந்து அங்க ரொம்பவே ஃபேமஸ். மூணாவது குணா குகை அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருவீங்க, அதே மாதிரி நீங்களும் சூப்பரா
2: கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா.
0: ஓகேண்ணா, ஓகே, டூர்லாம் அங்கதான் என்ஜாய் பண்றதாப்ப. சரி, ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
2: எனக்கு எப்படிங்கட்டா வந்து இந்த என்ன அறிந்தால் படத்துல இருந்து அந்த அத்தாரு அத்தாரின்னு ஒரு படத்துக்குல
0: அத்தாரு அத்தாரு. ஆ, ஓகேண்ணா, ஓகே, அந்த பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாம்ண்ணா, ரொம்ப நன்றி. ஓகே, நம்ம நம்பகுமாரண்ணா கேட்ட பாடல் அடுத்தடுத்து வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, இடையிலே வந்து பிரேக் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. சரி, அந்த ஒரு கதையை சொல்லுங்க.
1: அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊர் மக்கள்கிட்ட ஒருத்தர் வந்துட்டு இவ்வளட்டு எழுதி போட்டிருக்காரு, உங்களுடைய அந்த சாம்ராஜ்யத்தில் உங்களுடைய நாட்டில் எனக்கு நல்ல ஒரு பாலே கிடைக்கிறது இல்லை, முன்னாடியாவது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கலக்கிற மாதிரி எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவும், அது என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தேகமாக இருந்தார்ல அவருடைய அந்த புலவர் மேலே, இவனை வச்சு வேணால் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், இவன் மட்டும் இதை சால்வ் பண்ணிட்டான், இவனையே நம்ம உண்மை அப்படின்னு சொல்லி நம்பி இவனுக்கு ஒரு பெரிய பதவி ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பிளான் ஒன்று போட்டு வச்சுருக்காரு. அந்த பக்கமாக ஒரு இன்னொரு அரசர் ஒருத்தர் வராரு, அவங்க ரெண்டு பேரும் ஒன்று பேசிக்கிறாங்க. அது என்னவா இருக்கும்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி, என்ன பேசிக்கிறாங்க, என்ன பிளான் போட போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போது நிறைய பேர் வந்து விருப்பம் அடைஞ்சிட்டு வரக்கூடிய இயற்கை சார்ந்த உணவுகளில், அதாவது குறிப்பாக ஆரோக்கியமான உணவுகளில் ஃப்ளாட் அண்ட் ரைஸ், அதாவது அவல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான உணவாக மாறிட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். போகா அப்படின்னு கூட சில இடங்களில் சொல்கிறது உண்டு. இதிலே வந்து வெள்ளை அவல், கருப்பு அவல் அப்படின்னு ரெண்டு டைப் இருக்குது. எந்த அவலாக இருந்தாலும் சரி, ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆக தான் அது பெரும்பாலும் யூஸ் ஆகுமா. அது மட்டும் கிடையாது, அஜீரணம், வயிறு உப்பு விஷமாகிறது, அப்புறம் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து தடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அவலில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் உடம்புக்கு தேவையான எனர்ஜியை அதிகமாக்கும். அதனால ஸ்கூலுக்கு போயிட்டு டயர்டாக வர்றவங்களுக்கும் சரி, விளையாடி களைச்சு போகிறவங்களுக்கும் சரி, இது ஒரு உடனடி எனர்ஜியை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த சிவப்பு அவல் அப்படிங்கிறது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை கண்ட்ரோலாக வச்சுக்குமா. அதுலேயும் ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க அவல் சாப்பிட்றது மூலமாக அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை பிரச்சனையும் குறைக்க முடியும். அதை தடுக்க தேவையான இரும்புச்சத்து அப்படிங்கிறது அதிகப்படியாகவே இருக்குது. இதை சாதாரணமாக ஊற வச்சு சாப்பிட்றத விட சரியான முறையில் காய்கறிகள்லாம் சேர்த்து சமைக்கும் பொழுது அதிக நேரம் வந்து வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குமா. அதனால் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட தாராளமாக சாப்பிட்லாம். கொழுப்பு சத்துமே வந்து கண்டிப்பாக வந்து குறைவாக தான் இருக்கும். அதனால் இதயமும் ஆரோக்கியமாக வச்சுக்க உதவுது. ஆரோக்கியமான செரிமானமும் உடல்நிலையும் வந்து நல்லா இருக்கணும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த அவல் அப்படிங்கிறதையும் சைடில் அது ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக கூட வந்து செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்தடுத்து பாடல்கள் வந்துட்டுருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: என்ன முத்து, எப்படி இருக்க?
1: ஏதோ இருக்கேனே.
0: என்னையா சோகமா சொல்ற? நல்லா பாசிட்டிவா இருக்க வேணாமா?
1: அது எப்படின்னு, காலையில இருந்து சாயங்காலம் வர எப்பவும் நீங்க மட்டும் உற்சாகமா ஒரு பாசிட்டிவ் வைப்லயே இருக்கீங்க.
0: காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ரேடியோ பெட்டி ஆன் பண்ணி கடலூர் எஃப்எம்ல அதிகாலை சுப வேலை கேளு. அப்படியே முத்து முத்தா நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அந்த நாள் ஆரம்பிச்சோம்னா நாள் ஃபுல்லா நல்லா இருக்கும்.
2: அதிகாலை சுப வேளை திங்கள் முதல் சனி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
4: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:34 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: ஓகே, அடுத்ததான் நேயர்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழங்கால ஒரு பொருள் தான், அது வந்து 3 எழுத்துல தான் இருக்கும். அந்த பொருளோட பேர் 3 எழுத்துல தான் தொடங்கும். அதுலேயும் முதல் எழுத்து உயிர் எழுத்து, இது வந்து முதல் க்ளூ. ரெண்டாவது க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அதிகமாக வெயிட்டாக இருக்கும், வெயிட்டை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பழங்கால ஒரு பொருள் வந்து அரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதுலேருந்தே வந்து என்ன பொருள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பீங்க. நேயர்கள் கண்டுபிடிச்சவங்க 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதிலை சொல்லிட்டு விருப்பமான பாடலையும் கேட்டுட்டு போகலாம். அடுத்ததான் நம்ம ஜான் கோரேவ் தம்பியும் சொல்லியிருந்த கதையில அந்த அரசர்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்கல்ல, என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு
1: சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒரு அரசர் சொன்னாரா, உனக்கு ஏன் உன்னுடைய புலவர் மேலேயே ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு அவனை சோதிச்சு பார்க்கணும், இப்போதும் ஒரு லெட்டர் ஒன்று வந்துச்சு, அதாவது என்னுடைய சாம்ராஜ்யத்தில் நல்ல ஒரு பசும்பாலை கிடைக்கிறது இல்லையா, அதை செக் பண்ணணும், நம்மளுடைய சாம்ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா பால் விற்கிறவங்களையும் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவலாளிட்ட சொல்லிடுறாரு. அப்படி சொல்லும்போது காவலாளி எல்லா பால் விற்கிறவங்களையும் கூட்டிட்டு வந்து அரசர் முன்னாடி நிப்பாட்டிடுறாரு. நிப்பாட்டி வச்ச உடனே அரசர் கேட்குறாரு, யாரு இதில் இந்த பொய்யான பாலை கலக்கிறது, தண்ணி ஊற்றி இது பண்ணுறீங்களாமே அப்படின்னு சொல்லி இது யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாம் அந்த
0: சரி கேட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறேன் அறிஞ்சிருக்காங்க. ஆனால் ரேடியோ கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வந்துடுங்களா.
2: ஆனால்
0: கொஞ்சம் தள்ளி வாங்கினா ரேடியோ
2: கேட்குறேன்.
0: சரி ஓகே, நான் எடுத்த உடனே பதில் சொல்லிட்டீங்களே, சரி பரவாயில்ல, கரெக்டான பதில் தான். சரி, நான் உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: பழபாண்டியால இருந்து இந்த ஒரு பாட்டு ஒன்று உண்டு.
0: என்ன பாடல்னா?
2: அது ஏதோ
0: எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னா பரவாயில்ல, ரொம்ப நன்றி. ஓகே, நம்ம கென்னடி அண்ணா தான் வந்து கரெக்டான பதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம சொன்ன ஒரு க்ளூவை வச்சு நேயர்கள் யாராவது இந்த ஒரு க்ளூ கேமில் கலந்துக்கணும் அப்படின்னு இன்னும் ஆசைப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணலாம். நாங்களும் கேள்விகள் கேட்போம், திரும்ப நீங்களும் எங்களுக்கு வந்து பதிலுக்கு கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம ஜான் ஹோரேவ் தம்பி சொல்லிட்டு இருந்த கதையில் வந்து என்னாச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம், சொல்லுங்க.
1: அதுக்கப்புறம் அரசர் கேட்டாராம், யார் இதில் தண்ணி ஊற்றி மக்களுக்கு பால் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாரும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்களே தவிர யாரும் ஒத்துக்கலையாம். அதோட இதான் நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தேகப்பட்டார்ல ஒரு புலவர் மேலே, அவரை கூப்பிட்டு இதை சால்வ் பண்ணி காட்டு, யார் இதில் பொய்யா தண்ணி கணத்து இப்படி பால் கொடுக்குறாங்க அப்படின்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லும்போது அந்த புலவரும் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்பானை வந்து எடுத்து வைக்கிறாரு எல்லா பால் விற்கிறவங்க முன்னாடியும். எடுத்து வச்சோடனே அந்த அரசவையில் இருக்கிற எல்லாரும் இதுக்குள்ளே நீங்கள் என்ன பால் வாங்கி சேகரிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேலி பண்ணாங்களாம். அதோட இல்லை இல்லை, நான் செய்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த மண்பானையை ஒரு தட்டால் மூடிட்டாராம். மூடி அந்த மண்பானைக்கு கிட்ட ஒரு பெரிய காவலாளியை நிப்பாட்டி விட்டுட்டு அந்த பால் விற்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னாராம், நீங்கள் எல்லாரும் நாளைக்கு வந்து இதில் நீங்கள் விற்கிற அந்த பாலை நான் இதில் வந்து ஊற்றிடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் எல்லோரும் அப்போ எங்கள் எல்லாரோடைய பாலும் கலந்துருச்சுன்னா எப்படி யார்கிட்ட கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது உங்களுக்கு தேவையில்லாதது, அதை நானே கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அதோட காலையில் எல்லாருமே வந்து ஒரு ஒரு கிளாஸ் எல்லாருமே ஊற்றிட்டாங்களாம் ஒவ்வொருத்தரும். அப்படி ஊற்றுனதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி, எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு எனக்குமே டவுட்டாக தான் இருக்குது. அதை தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருந்தாலும் அதை இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து தான் தெரிஞ்சுக்க முடியுங்கிறதான் ரியாலிட்டி. அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தினமும் அடிக்கக்கூடிய ஒரு அதிகப்படியான வெயிலுக்கு நம்மளை நாமளே வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வீடுகளில் ஏசியுமே வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தெருவில் கண்டிப்பாக ஒருத்தர் வீட்டிலையாவது கண்டிப்பாக ஏசி அப்படிங்கிறது இருக்குது. பெரியவங்களுக்காக வச்சோம், குழந்தைகளுக்காக வச்சோம், அதில் வந்து அந்த ஒரு முக்கியமான காரணத்தை வந்து பலர் சொல்கிறது கிடையாது. ஏன்னா அது குழந்தைகளுக்கு ஒரு ஆரோக்கியத்தை தேடி தருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா வந்து அந்த ஏசி ஃபில்டரே கூட குழந்தைகளுக்கு இன்ஃபெக்ஷன், அதாவது பிறந்த குழந்தைகளுக்கு இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்துமா, அதில் இருக்கக்கூடிய தூசி கிருமிகள் இதையெல்லாம் செய்யாமல் நாம தான் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஏசி பயன்படுத்தக்கூடிய வீடுகளில் முக்கால்வாசி கண்டிப்பாக வந்து அந்த கதவு ஜன்னல் இதெல்லாம் வந்து அடைச்சு நம்ம வந்து ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால காற்றோட்டம் கிடைக்கிறதுல கண்டிப்பாக சிரமம் ஏற்படும். என்னதான் குளிராகவே இருந்தாலும் தண்ணி சத்து அப்படிங்கிறதுமே குறையுமா. ஏன்னா குளிருது அப்படின்னு சிலர் வந்து தண்ணி குடிக்காம இருப்பாங்க. இதனால போதுமான தண்ணீர் அப்படிங்கிறது உடலுக்கு கிடைக்காம இருக்கும். அதனால வந்து உதடு வறட்சி ஏற்படுறதா இருக்கட்டும், தோல் அப்புறம் உடல் வளர்ச்சி, அதாவது உடல்லையுமே வந்து அந்த ஒரு வறட்சி ஏற்படும் சொல்றாங்க. ரொம்ப நேரம் இல்லைன்னா வந்து விடிய விடிய வந்து அந்த ஏசியில இருக்கிறது அப்படிங்கிறது உடல்நல குறைவை ஏற்படுத்தும். அது மட்டும் கிடையாது, நம்மளோட உடம்புக்கு இந்த கிளைமேட் அதுக்கும் ஒரு முக்கியமான கனெக்ட் இருக்கு அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அந்த உடல் வெப்பநிலையை குறைக்க அதிக அளவு நம்ம வந்து உணவுகள் மூலமா தான் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்யணும். அது வந்து நல்ல பழங்கள், ஆரோக்கியமான பழங்கள் சாப்பிட்றதா இருக்கட்டும், குளிர்ச்சியாக நம்மளோட உடம்பை வச்சுக்க இந்த மோர் குடிக்கிறது, இளநீர் குடிக்கிறது அப்படின்னு நம்மளோட உடலுக்குள்ளே தான் வந்து அந்த ஒரு எஃபெக்ட்லாம் வந்து தெரியப்படுத்தணுமே தவிர, உடலுக்கு வெளியே வந்து குளிர்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம கென்னடி அண்ணா வந்து பலே பாண்டியா படத்துலேருந்து பாடல் கேட்டிருந்தாங்க. என்ன பாடல் அப்படிங்கிறத சொல்லலைன்னா கூட பலே பாண்டியா படத்துலேருந்தே ஒரு பாடல் வருது, அது என்ன பாடல் அப்படிங்கிறத நம்மளுமே கேட்டு இணைஞ்சிருப்போம். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:50 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடும் நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
2: ஜாங்ஹோரே.
1: ஓகே, அடுத்ததான் நேயர்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தரை வந்து நம்மளுக்கு வந்து செல்லமா வந்து அழைச்சு தலை அப்படிங்கிற ஒரு சிறப்பு வந்து சிறப்பா வந்து ஒரு பட்டத்தை கொடுத்து அவங்கள வந்து நம்ம கூப்பிடுவோம். தலைன்னு சொல்றவங்க ரெண்டு பேர் இருக்காங்களே, யாருன்னு யோசிக்கலாம். ரெண்டாவது குழு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ரசிகர்களை வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்கவுங்க அவங்கவுங்க லைஃபை பார்த்துட்டு இருக்கிறதா நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தவங்க. மூணாவது குழு கொடுத்தவொன்னா ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். அவர் வந்து ஒரு நடிகர் அப்படிங்கிறதான் குழுவு. இந்த மூணு குழுவை வச்சு நாங்கள் எந்த நபரை சொல்கிறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவங்க 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததாக கதையோட முடிவு, அந்த ட்விஸ்ட்டை வந்து நானுமே தெரிஞ்சுக்கிறதுக்கான டைம் வந்துருச்சு. சரி, என்ன ட்விஸ்ட்டுங்கிறத ரிவீல் பண்ணிடுங்க ஜான்கோரே.
2: அதுக்கப்புறம் இப்படி எல்லாரும் ஒவ்வொருத்தவங்கள வந்து வந்து அவங்களுடைய பாலை விற்கிறாங்கல்ல, அந்த பாலோடைய தரத்தை மொத்தமாக ஊற்றிடுறாங்க. ஊற்றிட்டு காலையில் திறந்து பார்த்தா
1: என்னமோ ஆயிருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம். உங்க பேர் அப்புறம் எங்கிருந்து பேசுறீங்கக்கா? சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் குட்டி பையா. நல்லா இருக்கியா?
2: நல்லா இருக்கேன்க்கா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன்ப்பா.
1: ஓகேக்கா, ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தாமே, என்ன கேள்வின்னு தெரியுமா?
3: அஜித். அஜித் தானே?
1: ஆ, கரெக்டா தான்க்கா கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓகே, சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
3: விசுவாசத்துல இருந்து ஒரு பாட்டு போடுங்கக்கா.
1: சரி, ஓகேக்கா, கண்டிப்பா கொடுத்துடலாம்.
3: நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப நன்றிக்கா, நன்றி. ஓகே, நம்ம தமிழரசி அக்கா வந்து நம்ம கேட்ட உடனே கேள்விக்கான சரியான பதிலை கண்டுபிடிச்சு பாடலுமே வந்து கேட்டுட்டு போயிட்டாங்க. நேயர்கள் யாராவது இந்த மாதிரி கேம்ல கலந்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பா கால் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா மெசேஜ் மூலமா கூட பதில் அனுப்பலாம். சரி, ஓகே, இப்ப சொல்லுங்க ஜான்ஹோரே, இப்ப அந்த கதையோட முடிவு என்ன அப்படிங்கறத.
2: அதுக்கப்புறம் அந்த குடத்தை திறந்து பார்த்தா ஃபுல்லா தண்ணியா அரைஞ்சான். அதோட அந்த காவலர்கிட்ட கேட்கும்போது, இல்லையே எல்லாரும் ஒரு ஒரு டம்ளர் ஊத்துனாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் பிடிச்சிட்டாங்க. என்ன இது, எல்லாம் தண்ணியா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் தப்ப ஒத்துக்கிட்டாங்க. ஆமா, நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, என்னுடைய பங்குக்கு நான் தண்ணி ஊத்திட்டேன் அப்படின்னா மத்த எல்லாரும் பால் ஊத்திருப்பாங்க, அந்த பாலோட என்னுடைய தண்ணி கலந்து நானும் பால் ஊத்துனதான் நினைச்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே ஐடியாவை பண்ணிட்டு ஒருத்தர் கூட பால் ஊத்தலை, எல்லாருமே தண்ணி தான், எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு. அதோட எல்லாரும் மாட்டிக்கிட்டோன்னே, இதுக்கு மேல நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு வாக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ அங்கே இருக்கிற அரசர் சொல்றாரு, இதுக்கு மேல நீங்கள் தப்பு பண்ணுறதா நான் கேட்டேன் அப்படின்னா உங்களை என் சாம்ராஜ்யத்தை விட்டு வெளியே எங்கேயாவது துரத்திடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதோட எல்லாரும் தப்பை ஒத்துக்கிட்டு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பாலை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா, நம்ம மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது, அதுக்கப்புறம் நம்ம மற்றவங்களுக்கு ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறது. இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும்தான் இல்லை, நிறைய விஷயங்கள்ல, அதாவது இவங்கள்ட்ட பொய் சொல்லக்கூடாது, இந்த மாதிரி நிறைய இருக்குது.
1: சரி, எப்போவுமே நேர்மையாக தான் செயல்படணும், இந்த பாலில் தண்ணி கலக்கிற மாட்டெல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு நம்ம ஜான்கோர் எப்பவுமே வந்து ஒரு அருமையான கதையாக நல்லா ட்விஸ்ட்லாம் வச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்க முடியாத அளவுக்கு சொல்லியாச்சு. அடுத்ததான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் ஒரு படிப்பு பற்றி தெரிஞ்சுப்போலையா. இப்போது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு படிப்பு, அதாவது பெட்ரோ கெமிக்கல் டெக்னாலஜி அப்படிங்கிற படிப்பை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது க்ரூட் ஆயில், அப்புறம் வந்து இந்த நேச்சுரல் கேஸ், அதாவது பெட்ரோலியம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து இயற்கை எரிவாயு, இதிலிருந்து நிறைய விதமான பொருட்கள் அப்படிங்கிறது தயாரிக்கப்படுது. அது ரசாயன பொருட்களாக இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக்கு, அப்புறம் வந்து சிந்தட்டிக் ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கை நார், அப்புறம் வந்து ரப்பர், உரம், இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பங்களை கற்றுத்தரக்கூடிய படிப்புனே சொல்லலாம். டிப்ளமோவில் பார்த்தோம் அப்படின்னா 3 வருஷமும், பிஇ பிடெக்கில் வந்து ஒரு 4 வருஷமும் வந்து படிக்கலாம். இந்த கோர்ஸோட பேர்லேயே கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ வேதியியல் இந்த படிப்புக்கு ரொம்பவே அடிப்படையான ஒரு விஷயம். அதுலேயும் கெமிஸ்ட்ரி படித்தவங்களை கேட்டால் தெரியும், அதில் கஷ்டமான பாடம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அதில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதாவது கரிம வேதியியல், அந்த ஒரு படி பாடம் தான் வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையுமே இந்த ஒரு படிப்பு மூலமாக தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். இந்த பெட்ரோ கெமிக்கல் செயல்முறைகள், அப்புறம் வந்து பாலிமர், அப்புறம் பிளாஸ்டிக் தொழில்நுட்பம், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பாடங்களாக அவங்க சொல்லித்தருவாங்க. வேலை பதவிகள் அப்படின்னு பார்த்தோம்னா பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியர், அப்புறம் வந்து ப்ராசஸ் இன்ஜினியர், பிளான்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு இன்னும் நிறைய வேலை பதவிகளும் இருக்குது. இந்த பெட்ரோ கெமிக்கல் ஃபேக்ட்ரி, அப்புறம் வந்து ரெஃபனரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், அப்புறம் வந்து அது தொடர்பான குவாலிட்டி கண்ட்ரோல், இந்த மாதிரியான வேலைகளுமே இருக்கும். இதில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது அதிக அளவில் கிடைக்க சேலரியும் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படிப்பு நம்ம ஊர்களையுமே வந்து குறைஞ்ச அளவில் தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து வெளியிடங்களில் தான் படிக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம நேயர், அதாவது தமிழரசி அக்கா, கேட்ட பாடல் வந்துட்டுருக்கு விஸ்வாசம் படத்துலேருந்து. கேட்டு இணைஞ்சிருங்க. அதுக்கு முன்னாடி ஜான் குறைப்போம்,
2: பை பைக்கா,
1: டாடா பை பை சொல்லி கிளம்பியாச்சு. பாடல்கள் வந்துட்டுருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. சமூக ஊடக தினத்தை முன்னிட்டு கடல் மற்றும் கடல் சார்ந்த பதிவுகள் மூலம் சமூக வலைதளத்தில் பிரபலமாக இருக்கும் தங்கச்சி மடத்தை சேர்ந்த கடல் ராசா எனும் அந்தோனி லிஸ்டன் அவர்களுடனான சிறப்பு நேர்காணல் இன்று மாலை 7 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 13 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 19 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நானித்திய ஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, 6 to 7 மணிக்கு பேசுறதுக்காக நம்ம ஜாபீர் தம்பியும் வந்தாச்சு. சரி, இன்னைக்கு நம்ம ஜாபீர் தம்பி வந்து என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத தான் அடுத்த க்ளூவாவே நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரி, வந்து இன்னைக்கு வந்து நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கறத ஒரு க்ளூவா மட்டும் சொல்லுங்க, நேயர்கள் தான் அதை கண்டுபிடிக்க போறாங்க.
1: ஒரு நெருப்பு பறவை, ஆனா அந்த பறவை வந்து பல முறை சூரிய
0: என்ன பறவை பத்தி சொல்ல போறாங்க அப்படிங்கறத நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா கால் பண்ணி சொல்லலாம். 709-4439-9999 அப்படிங்கிற நம்பர் மூலமா. அப்படி நேயர்கள் வந்து பிஸியா இருக்கீங்க அப்படின்னா மெசேஜ் மூலமா, அதாவது வாய்ஸ் நோட் அனுப்பலாம். நீங்க வந்து எஸ்எம்எஸ் பண்ணி உங்களோட பதில சொல்லிட்டு விருப்பமான பாடலும் கேட்டுக்கலாம். அடுத்ததா நேயர்களுக்கு வந்து ஒரு விளையாட்டு தகவல் சொல்லுவோம் இல்லையா. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட ஒரு வடகிழக்கு மாநிலமா இருக்கக்கூடிய மணிப்பூர் அப்படிங்கிற பகுதி பலர் கேள்விப்பட்டதா தான் இருக்கும். அங்க உருவான ஒரு பாரம்பரிய தற்காப்பு கலை அப்படின்னே வந்து சொல்லலாம். அது வந்து ஒரு விளையாட்டாவும் இருக்கு. அது பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தங் டா. இந்த ஒரு வித்தியாசமான வார்த்தைக்கு பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருக்குமா, அதாவது தங் அப்படின்னா வாள் அப்படின்னும் டா அப்படின்னா ஈட்டின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது வாள் வீச்சு, ஈட்டி எறிதல், இது ரெண்டுமே விளையாட்டுக்குள்ள இருந்தாலுமே இந்த பிசிக்கல் காம்பாக்ட், அதாவது இந்த உடல் ரீதியா சண்டைகள் வந்து அதிகமா வந்து இருக்குமா, அதுவுமே வந்து ஒரு பகுதியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 17ஆம் நூற்றாண்டுல மணிப்பூர் மன்னர்களோட தற்காப்பு போர்க்கடையா தான் வந்து இது உருவாச்சான். கொஞ்சமா அதுக்கப்புறமா வந்து முன்னேறி நிறைய பேர் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது உடல் சமநிலை, வேகம், இது எல்லாமே வந்து அந்த விளையாட்டு கூடவே இருந்ததுனால அது வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே போயிருக்கு. கூடவே வந்து இந்த ஒரு விளையாட்டுக்கு முக்கியமா ஒழுக்கம் அப்படிங்கிறதும் தேவையா. தனிநபர் போட்டியில இருந்து சண்டை போட்டி, அப்புறம் வந்து வயசு, வெயிட்டு, இதெல்லாம் அடிப்படையா வச்சு கூட இவங்களுக்கான போட்டிகள் அப்படிங்கிறது நடக்கும். இந்த மாதிரி சண்டை பயிற்சிகள் எந்த அளவுக்கு வந்து ஒரு பாதுகாப்பை உருவாக்குமோ அதே அளவுக்கு தன்னம்பிக்கையுமே உருவாக்கும். இந்தியாவோட ஒரு பாரம்பரிய தற்காப்பு கலை அப்படின்னா அதை வந்து களரி பயிற்சி அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியா ஒரு பிரபலமான கலை இருக்கு அப்படின்னா அது இந்த தங் டா அப்படின்னு சொல்லக்கூடிய மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான். ஏன்னா வந்து 6 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைங்கள தொடங்கி உடல் தகுதியை பொறுத்து நிறைய பேர் வந்து கலந்துக்கிறாங்க. இதுக்காக தேசிய அளவிலான பாரம்பரியமான ஒரு விளையாட்டு போட்டிகள் கூட நடத்தப்படுது. இது வந்து ஆண்கள் மட்டும்தான் வந்து கலந்துக்க முடியுமா, இது வந்து ஒரு சண்டை பயிற்சியா இருக்கே பெண்கள் கலந்துக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு டவுட் நிறைய பேர் இருக்கலாம். ஆண்கள் பெண்கள் அப்படின்னு எல்லாருமே வந்து கலந்துக்கக்கூடிய ஒரு கேம் தான் இது. இது வந்து இதை பற்றி ஒரு தற்காப்பு கலையாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்ததான் நேயர்களுக்கான கேள்வி சொல்லியாச்சு. ஒரு பறவை வந்து திரும்ப திரும்ப உயிர் பெற்று வளரும், அதாவது வாழும் அப்படிங்கிற ஒரு பறவை வந்து நம்பக்கூடிய ஒரு விஷயம்தான். அதை வந்து ப்ரூஃபாக வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த ஒரு பறவை என்ன, நெருப்புக்கிட்ட வந்து போய் சாம்பலாகி திரும்பவும் கூட வந்து உருவாகிற ஒரு பறவை வந்து

என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவங்க உங்களோட பதில்களை அனுப்பலாம். அடுத்தடுத்து பாடல்களும் வந்துட்டுருக்கு. அடுத்ததாக சங்க தமிழன் படத்திலிருந்து ஒரு பாடலும், அதுக்கு அடுத்ததாக தங்கமகன் படத்திலிருந்து இன்னொரு பாடலும் வந்துட்டுருக்கு. ரெண்டு பாடலையும் கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் கா காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
1: என்ன பயப்படணும், அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்ன நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
2: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில்.
0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங்னு நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரோமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8 0127 99 000.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
7: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
8: இப்போ நேரம் சரியாக 6:18 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
9: ஜாபீர்.
8: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியும் இன்னைக்கு என்ன தகவல் சொல்ல போறாங்க அப்படிங்கறத ஒரு க்ளூவாவே சொன்னாங்க. சரி, அந்த க்ளூ என்னென்ன அப்படிங்கறத இன்னொரு தடவை சொல்லிடுறீங்களா?
9: ஓகேக்கா. அதாவது நெருப்பு பறவை பல முறை சூரியனை தொடர்றதுக்காண்டி போகும், ஆனா அந்த சூரியன்ல வர வெப்பக்கதலால திரும்பி எரிந்து சாம்பலா கீழே வரும். அந்த சாம்பல்ல இருந்து திரும்பி அந்த பறவை வந்து உயிர் தெளிஞ்சு வரும் அப்படின்ற ஒரு கற்பனை கதைகள்ல இருந்து வர்ற ஒரு பறவை தான்.
8: சரி, அந்த ஒரு பறவை என்னன்னு நேயர் கண்டுபிடிச்சிட்டாங்க. ராமேஸ்வரத்துல இருந்து பாரதி அப்படிங்கிற ஒரு நேயர் வந்து மெசேஜ் மூலமா சொல்லியிருந்தாங்க, அது வந்து ஃபீனிக்ஸ் பறவை அப்படிங்கிறது. அதனால அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அவங்க கேட்ட பாடல், அதாவது சிறைப்படத்துல இருந்து ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க. அந்த பாடல் கண்டிப்பா அடுத்ததா வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நேயர்கள் யாராவது இந்த ஒரு க்ளூ கேம்ல கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 709 4 9 3 9 9 9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை தாராளமா சொல்லலாம். சரி, இப்போ நீங்க வந்து ஃபீனிக்ஸ் பறவையை பத்தி தான் சொல்ல போறீங்க அப்படிங்கறது தெரிஞ்சாச்சு. அதை பத்தி என்னென்ன தகவல்லாம் இன்னைக்கு வந்து வச்சிருக்கீங்க?
9: ஓகேக்கா, இந்த பீனிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இதை வந்து எங்கே இதோட பேர், அதாவது இந்த பறவை வந்து உருவான கதை எங்கே உருவாச்சு அப்படின்னா இந்த எகிப்து, அப்புறமா இந்த கிரேக்கம், அதாவது நம்மளோட என்ன சொல்ல இந்த அரபிக் கண்ட்ரீஸில் உள்ள அந்த சைட்லேருந்து தான் இந்த ஒரு பறவைகளோட பேரை வந்து நம்ம உலகம் முழுக்க பரவிக்கிட்டு இருந்துச்சான். அப்புறமா இந்த பறவைகளோட சுவாரஸ்யமான விஷயமே என்ன அப்படின்னா ஒரு மனிதனுக்கும் எடுத்துக்காட்டாகவும் இந்த பறவை இருந்துச்சான். என்ன அப்படின்னா பல முறை அதோட வெற்றியை, அதாவது அதோட வெற்றி என்ன அப்படின்னா அந்த சூரியன், அந்த சூரியனை தொட போகும்போது பழமும் எவ்வளோதான் அது கீழே வந்து உடுந்தாலுமே திரும்பி திரும்பி திரும்பி திரும்பி எந்த செஞ்சு போகிறதுனால ஒரு நல்ல ஒரு மனிதனுக்கு எடுத்துக்காட்டாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அப்புறமா இது உண்மை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது உண்மை கிடையாது. அதே மாதிரி நிறைய பேட் இருக்க தான் செஞ்சிச்சான். ஆனால் எகிப்தில் இருக்கமோ பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து வேற ஒரு பெயர் வச்சு தான் அழைச்சாங்களாம். ஆனால் அது வந்து கிரேக்கம் நாட்டுக்கு கொண்டு வரும்போது, அதாவது அவர் கதை எழுதி தான் அதை வந்து கொண்டு வந்தாங்களாம். இந்த மாதிரி ஒரு பறவை இருக்குது அப்படின்ற மாதிரி கதை எழுதி தான் கொண்டு வந்தாங்களாம். அது எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா மக்களுக்கு புரியுற மாதிரி எழுதி கொண்டு வந்தாங்களாம். என்ன அப்படின்னா அந்த எகிப்தில் உள்ளது மாதிரியே வேற ஒரு பேர் வச்சு சொல்லாமல் பீனிக்ஸ் அப்படின்ற ஒரு பேரை கொண்டு வந்து இந்த பறவைக்கு வந்து மறுபெயர் சூட்டி வந்து என்னாங்க அப்படின்னா கிரேக்கம் நாடுகளில் அதிகமாக அதை பேசப்பட்டுச்சான். அப்படி பேசப்பட்டது மூலயமா தான் இந்த ஒரு பீனிக்ஸ் பறவை பார்த்திங்க அப்படின்னா உலகத்தில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பறவைக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்புறமா இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கழுகு அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில நேரத்துக்கு கழுகோட பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எத்தனை திருப்பு தான் அதோட சூரியனை தொடப்போனாலுமே சூரியனை தொட முடியாமல் அதுலேருந்து வர கதிர்வீச்சு அதாவது அதோட வெப்பநிலை தாங்க முடியாமல் சாம்பலா வந்து திரும்பி எங்க இருந்து வந்துச்சு அங்கே போய் விழுவோம். அந்த சாம்பல்ல இருந்து இன்னொரு பறவை உருவாகிறதுனாலதான் இதை மனிதனுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியும் இதுக்குள்ள நிறைய கதைகள் எழுதியிருக்காங்களாம். அவ்வளவுதான்க்கா.
8: சரி ஓகே, அடுத்தடுத்து இந்த ஒரு ஃபீனிக்ஸ் பறவை பற்றின ஒரு சில விஷயங்கள், ஒரிஜினலான ஒரு விஷயங்கள் என்னெல்லாம் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பொதுவாக இப்போ நிறைய பள்ளி குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கவலையாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி பாடங்களும் தேர்வுகளும் அதாவது எக்ஸாமும் தான் இருக்குது. பள்ளி புத்தகங்களே பார்த்தோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு குழந்தைகளுக்கு கூட மூட்டை மாதிரி அதிக சுமையோடு சுமந்துட்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதை தவிர தினசரி வந்து ஹோம்ஒர்க் வந்து அதிகமாக கொடுக்கறது, டெஸ்ட்டு பயம், அப்புறம் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அடுத்தது டியூஷன், அப்புறம் வந்து கொஞ்சம் வீட்டுக்கு வந்து படிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு கம்பல்ஷன். இதனால குழந்தைகளுக்கு சமநிலையான அந்த ஒரு கல்வி சூழல் அப்படிங்கிறது கிடைக்காது. அதில் கண்டிப்பாக பாதிப்புகள் ஏற்படும். குழந்தைகளுக்கு வந்து வயசுக்கு ஏத்தாப்புல மட்டும்தான் இந்த கல்வி சுவை அப்படிங்கிறது இருக்கணும். ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா எல்லாமே அவங்களுக்கு அடிப்படை பாடங்கள், அதாவது மேக்ஸாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, எல்லாமே அது வந்து பேசிக்கான பாடங்களாக தான் இருக்கணும். முன்னாடியே வந்து குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி திணிக்கக்கூடாது. சொல்லப்போனால் குழந்தைகளுக்கு வந்து பள்ளி படிப்புக்கு முன்னாடியே அந்த அவங்க வந்து ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் வச்சு பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. அது ஏபிசிடி 1 2 3 அப்படின்னு எல்லாமே கண்டிப்பாக வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் அது எல்லாமே வந்து அவங்க ஸ்கூலுக்கு போய் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால குழந்தைகளுக்கு அட்வான்ஸ்டாக எதையும் வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி படிப்பை வந்து ஒரு திணிப்பாக வந்து கொடுக்காம அவங்க விருப்பப்பட்டு படிக்கிற மாதிரியான வழிகள் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக வந்து சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவங்களுமே வந்து படிப்பு மேல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. மற்றபடி அதிக அளவு அவங்களை கம்பல் பண்ணி படிக்க வைக்கிறதோ இல்லை வந்து இதை நீ படித்தே ஆகணும் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறத வந்து கட்டாயப்படுத்துறதோ அவங்களோட அந்த ஒரு படிப்புக்கான ஒரு சூழ்நிலையுமே வந்து பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக நூறுசாமி படத்திலிருந்து ஒரு பாடலுமே வரப்போகுது. அந்த பாடலுக்கு முன்னாடி நேயர்களுக்கான அடுத்த க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்ல போகிறது வந்து ஒரு கோடைக்கால பழம் தான். சைஸில் வந்து கொஞ்சம் பெருசாக உருண்டையாக இருக்கும். வேற என்ன, அதிக தண்ணி சத்து நிறைஞ்ச ஒரு பழம். வேற இன்னொரு க்ளூ வந்து ரெண்டு நிறம் மட்டும் கிடையாது, மொத்தமாக அதில் 4 நிறங்கள் இருக்கும் அந்த ஒரு பழத்தில். அது வந்து விதையாக இருக்கட்டும், பழமாக இருக்கட்டும், தோலாக இருக்கட்டும், அது எல்லாமே சேர்த்து மொத்தமாக 4 கலர் இருக்கும். அது என்ன பழம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவங்க 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதிலை சொல்லலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்தடுத்து பாடல்கள் வருது கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:32 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, நம்ம ஜாபீர் தம்பியும் வந்து ஃபீனிக்ஸ் பறவை பத்தின தகவல்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கேள்வியுமே கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, கோடை காலத்துக்கு ஏத்த ஒரு பழம், தண்ணி சத்து நிறைஞ்ச கொஞ்சம் பெரிய பழமா, அதோட நிறங்களே மொத்தம் 4 இருக்கும், என்னென்ன நிறங்கள் வேணா நான் வந்து இப்ப க்ளூ சொல்றேன். பச்சை கலர்ல இருக்கும், அப்புறம் வந்து சிவப்பு இருக்கும், அதுல வந்து கருப்பு நிறம் இருக்கும், கொஞ்சம் வெள்ளை நிறமும் இருக்கும். இந்த 4 கலரையும் சொன்ன உடனே என்ன பழம் அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படி கண்டுபிடிச்சவங்க 7094399999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு.
1: பாம்பல்ல இருந்து நவ்ஃபோல் அப்படின்றவங்க வந்து கரெக்டா தர்பூசணி அப்படின்ற ஒரு ஆன்சரையும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச பாடல் வந்து இப்போ வந்து ஏதாவது படத்துல இருந்து பாட்டு பாட சொல்லியிருக்காங்க.
0: சரி, ஓகே, ஒரு நேயர் மெசேஜ் மூலமா அவங்களோட பதிலையுமே வந்து சொல்லியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு நம்ம ஜாபீர் தம்பி சொல்லிட்டு இருக்க தகவல் என்ன அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: ஓகேக்கா, இது 400 அப்புறமா 1000 வரை உயிர் வாழக்கூடிய ஒரு பறவை இனம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்புறமா இதை பார்க்கறதுக்கு ஒரு கம்பீரமான ஒரு நெருப்புலேருந்தே எந்திரிச்சு வந்தமான ஒரு நல்ல ஒரு கெத்தான ஒரு ஃபீலிங் கொடுக்குற ஒரு பறவை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து நிஜத்தில் இல்லை, ஆனால் இது இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி முன்னாடி எகிப்தில் வந்து அந்த வேற ஒரு பறவை தான் இதை வந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பீனிக்ஸ் அப்படின்ற பேரை வச்சு கிரேக்கத்தில் கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன்ல. அதே மாதிரி அதே ஷேப்பில் ஒரு பறவை இருந்திருக்கு, அதை தான் பீனிக்ஸ் அப்படின்ற ஒரு மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இது புராண கதைகள் எழுதும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான நெருப்புகளையும் கொண்ட மாதிரி இது வந்து என்ன நினைக்காங்க அப்படின்னா ஒரு வரை மூலமாக இது வந்து என்ன நினைக்காங்க மக்களை எல்லாருக்கும் காமிச்சிருக்காங்க. அப்புறமா இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி கம்பீரமாக இருக்கும். இதோட வால்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நீளமாக இருக்குமா. நீளமாக இருக்கிற பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அதாவது மயில் இருக்குல்ல, அந்த மயில் ரெக்க, அதாவது பின்னாடி ஒன்று இருக்குமே, அதாவது மயில் ரெக்கன்னு சொல்லுவோம்ல, அந்த
0: இது
1: இறகு
0: மாதிரி
1: தோகை, அந்த தோகையிலேருந்து நம்ம அப்பப்போ சின்ன பிள்ளைலாம் எடுத்து எடுத்து விளாண்டுருப்போமே.
0: ஆமாம்,
1: அந்த இதை வந்து அதுக்கு பின்னாடி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நீளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வால் இருக்குமா. இதை பார்க்கறதுக்கு இதோட ரெக்கைகளை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. கிட்டத்தட்ட அதோட ரெக்க பாத்தீங்க அப்படின்னா கழுகு அளவு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதோட சைஸே பாத்தீங்க அப்படின்னா கழுகு அளவு தான் இருக்கும். ஒரு சில பறவைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி கழுகு கூட ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்கக்கா. அப்புறமா இதோட இன்னும் சில தகவல்களை

0: இன்னும் இந்த மாதிரி இன்னும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்.
1: சரி ஓகே, ஃபீனிக்ஸ் பறவை பற்றி நம்ம ஜாபிர் தம்பி நம்மளுக்கு தெரியாத விஷயங்களையும் சரி தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களையும் சரி சேர்த்து நம்மளுக்கு சூப்பராக சொல்லிட்டு இருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாருமே வந்து குழந்தைங்க மேலே ஒரு அதிகமான கேர், அதாவது அன்பு அதிகமாக வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும். அதனாலேயே குழந்தைங்களை வந்து ரொம்ப பாதுகாப்பாக பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். காரணம், குழந்தைங்க வந்து சிலர் தைரியமாக வெளியிடங்களுக்கோ விளையாடுறதுக்கோ வந்து அவங்கள வெளியே அனுப்புறது கிடையாது. இந்த மாதிரி வெளியிடங்களுக்கு தூரமாகலாம் அனுப்பணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. வீட்டுக்கு பக்கத்திலே இந்த அவுட்டோர் கேம்ஸ், அதாவது வெளிப்புற விளையாட்டுகள்ல கண்டிப்பா வந்து அவங்கள இன்வால்வ் ஆக்கலாம். குழந்தைங்களோட உடம்பு மட்டும் கிடையாது, மனசுமே வந்து ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியோ இல்ல வந்து புது மனிதர்கள்ட்ட பேசினாலோ அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கிடைச்சிடும். புதுசாக வந்து சிலர்கிட்ட பேசும்பொழுது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதா இருக்கலாம், இந்த சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நடந்துக்கிறதா இருக்கலாம், இல்லை வந்து சண்டையோ மனக்கசப்போ வந்துச்சு அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம், இல்லைனா ஒத்துமையாக எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருக்கிறதா இருக்கலாம். இது எல்லாமே அந்த ஒரு வெளிப்புற விளையாட்டுகள் மூலமாக குழந்தைங்க கற்றுப்பாங்க. இந்த அவுட்டோர் கேம்ஸை தாண்டி விளையாட்டுனாலே இது எல்லாமே வந்து சேர்ந்ததான் அப்படிங்கிறத குழந்தைகளும் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஏன் விளையாட்டில் நிறைய பேர் சாதிச்சவங்களும் அதிகமாக தான் இருக்காங்க, அது மூலமா லீடர்ஷிப் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டியை கத்துக்கிட்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால வெளியே விளையாடக்கூடாது, வெளியே அதிக நேரம் விளையாடக்கூடாது அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு ஒரு கம்பல்ஷனாக வைக்கக்கூடாது. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து லேட்டாக தான் வருவாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேணா வந்து அந்த கண்டிஷன் வந்து பொருந்தும். இந்த டைமுக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு இருந்தால் தான் குழந்தைங்களுக்கு சேஃப்டியுமே இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறோம் இல்லையா. அதனால இந்த டைமிங் மேனேஜ்மெண்ட் அதில் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸாக இருக்கலாம். ஆனால் மற்றபடி வெளியவே போகக்கூடாது, வெளியவே போய் விளையாடக்கூடாது அப்படிங்கிற எந்த மாதிரியான ரூல்ஸுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்தடுத்து பாடல்கள் வந்துட்டுருக்கு. அடுத்ததாக ஹவுஸ்மேட்ஸ் படத்துல இருந்துமே வந்து ஒரு பாடல் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:47 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடும் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நானித்யஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர்.
0: ஓகே, நம்ம போன கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு இன்னும் ரெண்டு நேயர்களுமே வந்து மெசேஜ் மூலமா பதில் அனுப்பியிருக்காங்க. அதனால அவங்களுக்குமே வந்து ஒரு நன்றியை சொல்லிக்கலாம். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரையில இருந்து சதீஷ் அண்ணா வந்து தர்பூசணி பழம் அப்படிங்கறது கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு நேயர் ஆர்காட்ல இருந்து நம்ம அண்ணாதான், யாரு என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத கேட்டலாம்.
2: நீங்க சொன்ன பழம் தர்பூசணி பழம். ஆர்காட்லிருந்து என் சேஷாதேவன் பேசுகிறேன். எனக்கு பிடித்தமான பாடல், உங்களுக்கு பிடித்தமான பாடலாக இருக்கட்டும், புதிய பாடலாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.
0: ஓகே, நம்ம சேஷாச்சலம் அண்ணா கேட்ட மாதிரியே வந்து புதிய பாடலா ஒரு சூப்பரான பாடலாவே கண்டிப்பா கொடுத்துடலாம். அடுத்ததான் நம்ம ஜாபீர் தம்பியுமே வந்து ஃபீனிக்ஸ் பறவை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தின கடைசி ஒரு சில விஷயங்களை இப்போ தெரிஞ்சுக்கப்போம்.
1: ஓகேக்கா, என்ன அப்படின்னா, இந்த ஃபீனிக்ஸ் பறவை பத்தி நம்ம நிறைய வகையான இது தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறமா இது என்னென்ன சாப்பிடும் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம கிட்ட என்ன அப்படின்னா அது தெரியப்படுத்தல.
0: ஏன்னா ப்ரூஃப் இல்ல,
1: ஏன்னா அது உண்மை இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரூஃப் இல்ல. இருந்தாலும் இதோட சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்றத இப்ப நான் சொல்லிக்கிறேன். அதாவது நம்மளோட முன்னாடி வந்து இந்த ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி அவங்க இருக்காங்கல்ல, நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஒரு நபராகவும் இருந்திருக்காங்க.
0: ஆமா, கரெக்டா, முதலமைச்சரா வந்து அவங்களோட பதவிகள் எல்லாம்
1: இருக்கும். அப்புறமா அவங்களோட நினைவு சின்னம் இருக்குல்லக்கா, அதாவது அவங்களோட அந்த சென்னையில இருக்கு.
0: ஆமா,
1: அதுல பாத்தீங்க அப்படின்னா பீனிக்ஸ் வடிவத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்டடக்கலை பண்ணிருப்பாங்க. ஏன் அது பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த நம்மளோட ஜெயலலிதா அவங்களுக்கு வந்து இந்த பீனிக்ஸ் பறவமா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கும். அதாவது பறவமாதி இல்ல, எப்படின்னா ஒரு நம்பிக்கை, எப்படின்னா இது மாதிரி எத்தனை திருப்பு தான் அதோட இலக்கு அடைய போனாலும் திரும்பி திரும்பி அது முயற்சி எடுத்து போய் தொடப்போகுது அப்படின்ற மாதிரி. அது என்னன்னு அப்படின்னா, அது அதை வந்து வெளிப்படுத்துற மூலியமா தான் மக்களுக்கு தெரியப்படுத்த மூலமா இந்த மாதிரி ஒரு கட்டணம் நடந்திருக்கு. இப்ப நான் இதுல இருந்து என்ன சொல்ல வர போறேன் அப்படின்னா, இதே மாதிரி நம்மளும் என்னன்னு அப்படின்னா, நமக்கு எதுதான் அடைய முடியல அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னாலுமே அதை திரும்பி நம்ம அடையும் போது அது கண்டிப்பா நமக்கு வந்து என்னன்னு அப்படின்னா சீக்கிரம் போய் அடைஞ்சிடலாம். இந்த ஒரு கவிதை நீங்க கேள்விப்பட்டிருப்பிய, நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடும் அப்படின்ற மாதிரி.
0: ஓகே, கண்டிப்பா எல்லாருமே வந்து ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த வந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும், கடைசியில வெற்றி அடைகிற வரைக்கும். அது தோல்வியிலே முடிஞ்சாலுமே திரும்பவும் நம்ம வந்து ட்ரை பண்ண தான் கத்துக்கணும். ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அது வந்து எப்படி திரும்ப திரும்ப வந்து உயிர் வாழ்ந்துச்சோ அது மாதிரி அந்த ஒரு கற்பனையான ஒரு விஷயம் தான் வந்து இன்னைக்கான நிகழ்ச்சியில நம்மளுமே வந்து கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு அது மேலமா அது மூலமா வந்து கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையிலுமே வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு, அடுத்ததான் இன்னைக்கான வானிலை தகவல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு காற்றோட வேகம் 13 கிலோமீட்டர்ல இருந்து 19 கிலோமீட்டர் வரை தெற்கு திசையில இருந்து வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மழைக்கான வாய்ப்புமே இல்ல. இந்த ஒரு தகவல் ராமேஸ்வரத்துல இருந்து மண்டபம் வரை யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கறத சொல்லிட்டு, அதுக்கு அடுத்தபடியா இந்த வாரம் சனிக்கிழமை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களும் நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேசணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா 709-443-9999 அப்படிங்கிற நம்பருக்கே கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு, இன்னைக்கான நிகழ்ச்சியில உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது நானித்யஸ்ரீ மற்றும்
1: ஜாபீர். இணைஞ்சிருக்கீங்க இது கடலாசி FM 90.4.

0: இன்னைக்கு எங்க டீச்சர் கடலை பத்தி நிறைய கேள்வி கேட்டாங்க. நீங்க கடலுக்கு தானே போறீங்க, உங்களுக்கு கடலை பத்தி எவ்வளவு தெரியும்னு செக் பண்ணவா?
1: போட்டிக்கு அப்பா ரெடி.
0: மன்னார் வளைகுடால எத்தனை தீவு இருக்கு?
1: 10-12.
2: நான் சொல்லவா? 21.
0: வாவ், அம்மா கரெக்டான ஆன்சர். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல இருக்கிற கடல் பகுதிக்கு என்ன பேரு?
1: இங்க தொண்டையில இருக்கு ஆனா வர மாட்டேங்குது.
2: இது நான் சொல்றேன், அது பேரு பாக் ஜலசந்தி.
0: சூப்பர்மா, அடுத்த கேள்வி கேக்கட்டா? கச்சா காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையை நோக்கி அடிக்கும்?
1: ஐயோ, இத சொல்லலைனா நம்மள கம்மா இருக்காமே நம்ப மாட்டாங்களே.
2: அது தெற்கு திசையில இருந்து வடக்கு திசை நோக்கி தான் அடிக்கும்.
1: என்னமா, கடற்கரை பக்கம் சும்மா கூட வந்ததில்ல. ஆனா கடலை பத்தி எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு நிறைய தெரியும் போல. கடலுக்கு எதுக்கும் போக ஆரம்பிச்சிட்டியா?
2: இல்லங்க, நம்ம கடலோசை எஃப்எம்ல சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி கேக்குறன்ல, அதான் காரணம்.
3: கடல் அளவு தகவல்கள் உங்கள் கையருகில். சமுத்திரம் பழகு திங்கள் முதல் சனி வரை மாலை 7 முதல் 9 வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: குறைந்தபட்சம் 13 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 19 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டி சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: உலக சமூக ஊடக தினத்தை முன்னிட்டு சமூக வலைதள பிரபலம் கடல் ராசா என்கிற திரு அந்தோனி லிஸ்டன் அவர்களுடன் சிறப்பு நேர்காணல் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்கள் இன்னைக்கு உலக சமூக ஊடக தினம். ஸோ இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில நம்ம பகுதியில ரொம்ப சிறப்பா சமூக வலைதளங்கள்ல செயல்பட்டு இருக்கக்கூடிய கடல் ராசா அப்படின்றவங்க தான் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா அந்தோனி லிஸ்டன். ஸோ இந்த பேர் சொன்னா நிறைய பேருக்கு தெரியாது, பட் கடல் ராசா அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் உள்ள நிறைய பேருக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் குறிப்பா கடல் சார்ந்து யாரெல்லாம் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக்கில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இவங்களோட நிறையா பதிவுகள் வந்து வழக்கமாக வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பதிவுகளாக இருக்கும். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் கடல்ராசா அவர்கள் எப்படி சமூக வலைதளத்துக்குள்ளே வந்தாங்க, எப்படி அதை சக்ஸஸ் பண்ணாங்க அப்படின்ற பல தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிற இருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம் கடல்ராசா அவர்கள்.

0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஸோ உங்கள்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நிறைய யோசிச்சப்ப இந்த சமூக வலைதளத்துக்குள்ள வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்படி வந்துச்சு அப்படின்னு தான் ஆரம்பிக்க தோணுச்சு. ஸோ எப்படி வந்தீங்க, அந்த பயணம், அந்த தாட்டு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: ஃபஸ்ட் எனக்கு வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுல வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். முன்ன எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே அந்த பட்டன் செல் வச்சுருந்த போது ஃபஸ்ட் அந்த நோக்கியா செல்லு, அந்த நோக்கியா செல்ல எடிட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஃபஸ்ட்டாக அந்த நோக்கியா செல்லில் நான் தான் அந்த எடிட்டிங்கில் ஒரு ஆப்ஷனே இருக்குது. வீடியோ எடிட் பண்ண முடியாது, ஃபோட்டோக்களுக்கு வந்து சேர்த்து சேர்த்து பாட்டு போடுறது. அது முன்னாள் ஒரு பட்டன் செல் காலத்தில் எடிட் பண்ணும்போது அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அப்போ அதை எல்லாரும் நான் பண்ணுறதை பார்த்து நின்றுனவும் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரும்போது, அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் வரும்போது வீடியோக்களை எடுக்கிறது, அதை பசங்களாக மொத்தம் எடிட் பண்ணுறது, அதில் ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அப்போது சரி இதை நம்ம மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இதை சோசியல் மீடியாவில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பசங்களாக என்ஜாய் பண்ண ஃபஸ்ட்டு வீடியோக்களை தான் ஃபஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரியேட்டர்ஸாக கிளம்புனாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு முன்னோடின்னு சொல்லப்போனால் சோசியல் மீடியாவில் ஃபிஷர்மேன் கேட்டகரியில் உங்கள் மீன் தான். நாங்களும் அவர் டிக்டாக்கு அவர் அதெல்லாம் போடுறத பார்க்கும்போது சரி அப்போ அவர் வந்து நாட்டு படகுல போகிறவங்க, நம்ம வந்து இழுவ படகுல போகிறவங்க, அவங்க கேட்டகரி வேறு மாதிரி இருக்கும், ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும், நம்ம ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். இதே இதை நம்ம பண்ணால் என்ன, அவங்க பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆடியன்ஸ் இருக்கும்போது அப்போ அவங்க கேட்டகிரியில் நம்மளும் இருக்கோம், நம்ம ஒரு ஸ்டைலில் காட்டினா நம்மளுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்பட்டு வந்தது தான் இந்த ஒரு சோசியல் மீடியா.
0: சூப்பராக சொன்னீங்க. எந்த வருஷம் இது ஆரம்பிக்கப்பட்டுச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் வீடியோ முத முத அந்த சேனல் எப்படி ஆரம்பிச்சிங்க, அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும்ல, அதை பற்றி தான் தெரியுமா, ஞாபகம் இருக்கா?
1: கண்டிப்பாக உண்மையாக சொல்லணும்னா எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை, ஆனால் கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 8 இயர்ஸ் இருக்கும். 8 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் போட்ட வீடியோனா கடல் சம்மந்தமாக போடல, பசங்களாக நாங்கள் ஜாலி பண்ண வீடியோ தான் போட்டோம். அதுக்கப்புறமா தான் கடல் சார்ந்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம். இதில் ஒரு பெரிய விஷயமே என்னென்னா, நம்ம யூடியூப் சோசியல் மீடியாவை பொறுத்தவரைய இந்த மானிட்டேஷன் அப்படிங்கிற அந்த பணம் வர்றதுக்குண்டான அடிக்கிறது வந்து நம்ம ஈஸின்னு வெளியிருந்து பார்க்கும்போது ஈஸி நினச்சிக்கிட்டு இருக்கோம், உள்ளே இருக்கும் போது எவ்வளோ கஷ்டம் தெரிஞ்சுக்கிட்டேன். கரெக்டாக நான் ஒரு 8 வருஷம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மானிட்டேஷனே அடிக்கிறேன். 8 வருஷமாக யூஸ் பண்ணி தான் அந்த மானிட்டேஷன் அடிக்கிறேன். சாதாரணமாக இல்லை, 8 வருஷம் யூஸ் பண்ணி நானும் போட்டுக்கிட்டு இருக்கேன், கொண்டுகிட்டு இருக்கேன். அதில் உள்ள ட்ரிக்குகள் அவ்வளோ அனுபவங்கள் நம்ம இல்லாதனால எப்படி பண்ணணும், எந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணணும் தெரியல. அந்த 8 வருஷம் அனுபவங்களை கற்றுக்கிட்டு நான் மானிட்டேஷன் அடித்து ரெவன்யூவை பையப்பே ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ வந்து நான் எலிஜிபிள் வயலன்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8 வருஷம் உழைப்பே ஸ்ட்ரகிள் ஆகி சேனல் க்ளோஸ் ஆயிடுச்சு. கடல் ராசா தங்கச்சி மேடம்னு ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன், அந்த சேனல் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னா, இந்த 8 வருஷம் உழைப்பு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி வருத்தம் எனக்கு இருந்துச்சு. ஒரு மாதம் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல் ரொம்ப சோகமாக, ரொம்ப இதாக, நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாத அளவுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தேன். அதுக்கப்புறம் யோசித்தேன், இவ்வளோ பண்ணி வந்துட்டோம், இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 8 வருஷம் உழைப்பை 8 வருஷம் உழைப்பை வச்சு மறு கடல் ராசா அப்படின்னு மட்டும் சேனல் ஓப்பன் பண்ணேன். அந்த 8 வருஷம் அடித்த மாண்டேஷனை வெறும் 6 மாசத்தில் அடித்தேன். ஏன்னா இந்த 8 வருஷோட டெக்னிக்ஸ் எல்லாமே என்னென்ன எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு 100% இல்லாட்டாலும் ஒரு 20% கற்றுக்கிட்டதுனால ஒரு 6 மாசத்தில் அடித்து அதுக்கப்புறம் இந்த சேனலை கரெக்டாக ஒரு 4 வருஷமாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: ஆக்சுவலாக பயங்கரமான ஒரு இன்ஸ்பைரான ஸ்டோரின்னு சொல்லலாம். ஏன்னா 8 வருஷம் அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அந்த சேனல் போனப்போ கூட அந்த ஸ்டோரிலாம் நானும் கேள்விப்பட்டேன், ரொம்ப அழகாகவே சொன்னீங்க.
2: உலக சமூக ஊடக தினத்தை முன்னிட்டு சமூக வலைதள பிரபலம் கடல் ராசா என்கிற திரு அந்தோனி லிஸ்டன் அவர்களுடன் சிறப்பு நேர்காணல் நம்ம கடல் ஹவுஸ் FM 90.4.

0: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
1: என்ன பயப்படணும், அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்ன நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
2: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில். இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங்னு நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8027990000.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும். டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: உலக சமூக ஊடக தினத்தை முன்னிட்டு சமூக வலைதள பிரபலம் கடல் ராசா என்கிற திரு அந்தோனி லிஸ்டன் அவர்களுடன் சிறப்பு நேர்காணல் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து படிச்சுட்டு உள்ளே வந்து ரொம்ப ஈஸியாகவே அந்த மானிட்டைசேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து இதில் கம்யூனிட்டி கைட்லைன்ஸாக இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு இதில் இருந்த சவால் என்ன, யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா?
6: நான் படித்ததுன்னா வெறும் 8ஆம் கிளாஸ் தான். சவால்கள்னு சொல்ல போனால் யூஸ்வலாக எல்லாருக்கும் உள்ளது தான். நம்ம ஒரு செயலை ஆரம்பிக்கும், இந்த துறையில் ஆரம்பிக்கும்னா நம்மளை கிண்டல் பண்ணுறதுக்கு, கேலி பண்ணுறதுக்கு, நம்மளை மட்டம் தட்டுறதுக்கு, நம்ம மேலே போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக நிறைய பேர் வந்து எனக்கும் அதே மாதிரி பண்ணாங்க. இதில் ஒரு அந்த பண்ணினவங்க எல்லாருமே வந்து அப்போ பார்க்கும்போது வந்து எனக்கு ஒரு வில்லன்களாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு எனக்கு வந்து அந்த வில்லன்கள் தான் எனக்கு கை கொடுத்து தூக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் நம்ம பண்ண போறோம்னா அந்த நம்மளை கேலி கிண்டல் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த விஷயத்துக்கு தகுதியே இல்லாதவங்களா இருப்பாங்க. என்னங்கு கேட்டிங்கன்னா, நீங்கள் பண்ணுற விஷயத்த நீங்கள் பண்ணி அதில் ஜெயிச்சிடக்கூடாது, நம்மளுக்கு அந்த விஷயம் தெரியாது, நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும்தான் உங்களை கேலி கிண்டல் பண்ணுவாங்க. அந்த கேலி கிண்டல்களை நம்ம தடைகளாக நினைக்காத அளவுக்கு ஒரு சவாலை ஏற்றுக்கிட்டு பண்ணினோம்னா கண்டிப்பாக நம்ம எதிரிலான்னு ஜெயிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த எஜுகேஷன், இப்போ படித்த 8ஆம் கிளாஸ்க்கும் படிச்சுட்டு வரவங்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னா, நான் படிக்காதனால இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டேன். ஆக்சுவலாக சொல்லப்போனால் 8, 4, 12 வருஷம். இதே நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா அதில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எனக்கு வந்து பேசிக்காக வந்து 8ஆம் கிளாஸ் படிச்சுனா இங்கிலீஷ் தெரியாது. நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா அதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், யார் யார் எப்படி பண்ணுறாங்க, எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு அந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக அதில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம பேசுகிற வார்த்தைகள், இப்போ நான் படிக்காதனால நான் கடல் சார்ந்து என் மீனவ சமுதாயத்தை சார்ந்து நான் என்ன பேசணும் அதை மட்டும் தான் பேசுவேன். ஆனால் நீங்கள் படிச்சுட்டு வரும்போது அந்த லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ் வந்து நான் இப்போ பேசுகிறேன்னா இந்த இந்தியாவுக்குள்ளே மட்டும் இந்த தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் ரீச் ஆகும். இதுவே நீங்கள் படிச்சுட்டு இங்கிலீஷில் பேசும்போது நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் ஆகி நீங்கள் கூட கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.
5: ஆக்சுவலாக சமூக வலைதளங்கள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்து ரீஜினல் பேஸ்டாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறேன். ஸோ நீங்கள் சொன்ன கருத்து வந்து படிச்சுட்டு வந்தால் வேர்ல்டு வைடாக ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுமே எனக்கு என்ன சொல்கிறது பயமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம வேர்ல்டு வைடாக ரீச் ஆகணும் அப்படின்னா வந்து கண்டென்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து கடல் சார்ந்து இயங்குறதுனால நீங்கள் கண்டென்ட்டில் ஸ்ட்ராங்கு. ஸோ எல்லாரும் வந்து ஒரு ஏதோ சோஷியல் மீடியாவில் படிச்சுட்டோ நெட்டில் படிச்சுட்டோ தான் அவங்க அப்படி பண்ண முடியும். நீங்கள் சொல்கிறது ஒரு பக்கம் என்னால் ஏற்றுக்க முடிஞ்சாலும் நான் உங்களுக்காக சொல்கிறேன், என்னதான் இருந்தாலும் உங்களுக்கே தெரியும் சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் தான். ஸோ அதனால எந்த வகையிலுமே குறையெல்லாம் கிடையாது. நீங்க ஸோ படிக்கல அப்படின்னு நினைக்கணும். நான் என்ன எதுக்காக கேட்டேன்னா, லைக் எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து அந்த சே இந்த நேரத்தில் நம்ம இதை படிச்சிருந்தா இதை ஈஸியாக டேக்கிள் பண்ணியிருக்கலாமடா அப்படின்னு தோணியிருக்கோம்ல அப்படின்ற மாதிரி தான் கேட்டேன். அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா?
6: நான் வந்து சொன்ன விஷயம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, படித்தவங்க தான் சாதிப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, நம்மளோட கொஞ்சம் ஸ்பீடாக போவாங்க தான் சொல்கிறேன். நம்மளால முடியாதுன்னு சொல்லலை, நம்மளோட கொஞ்சம் கூட கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம், இன்னும் நாலு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் படித்தவங்க. அதுக்காக படிக்காதவங்க சாதிக்க, நான் படித்தது 8ஆம் கிளாஸ் தான், எனக்கே வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. அதில் மட்டும் அனுபவம், என்னை பொறுத்தவரைய இங்கிலீஷ்லாம் தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு மெயில் வரும், முக்கியமான மெயிலாக இருக்கும், அந்த மெயில் எனக்கு வாசிக்க தெரியாது, அதில் வந்து நான் டிஸ்கரேஜ் ஆகிடுறேன். ஏன்னா வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ஸான இப்படி இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து அதில் ஃபெயிலியர் ஆகிடுறேன். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணலாம், ஏது பண்ணலாம் யோசிக்கிறேன். யோசிக்கும் போது இதில் மெயின் நம்மளுக்கு அனுபவம் தேவை. அனுபவம் தான் பெரிய ஆசைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். அப்போது நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியலை, இங்கிலீஷ் தெரியலைனா நம்ம என்ன பண்ணுறது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது கேட்டிங்கன்னா, அந்த மெயில் வர்றது எல்லாத்தையுமே வந்து அப்படியே காப்பி பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேட்டாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக வந்து சேச்சிபிடியாக இருக்கட்டும், அவன்கிட்ட கொடுப்பேன், அவன்கிட்ட கொடுத்தவொன்னே ஃப்ரெண்டு மாதிரி சக்கு சக்கு சக்கு சக்குன்னு கொடுத்துருவான். இது வந்து நார்மலாக ஒரு யூஸ்ஃபுல்லாக நடக்கிற விஷயம். ஆனால் படிக்காத இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபிஷிங் கண்டென்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஊருக்குள்ளே போடுறது, தமிழ்நாட்டுக்குள்ளே போடுறது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அதர் ஸ்டேட் போகும்போது இந்த லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. நான் சொல்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அவங்க சொல்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. தமிழ் பீப்புள் இருந்தால் மட்டும் அவங்கள்ட்ட கன்வே பண்ணி என்னால் பேச முடியுது. அப்போலாம் வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன், ஏன்டா நம்ம படிக்காமல் விட்டுட்டோம், ஏன் இந்த இங்கிலீஷ்லாம் நம்ம கற்றுக்கிறாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன்.
5: ஆக்சுவலாக நீங்கள் வந்து இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க, அதுக்கு ஒரு சின்ன ஆசை ஒரு சாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து தமிழ்நாட்டை விட்டு எங்கேயாவது ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் ஒரு 30 நாள் நீங்கள் சர்வே பண்ணிட்டீங்கன்னாங்களேன், தமிழை தவிர்த்து ஏதோ ஒரு லாங்குவேஜ் கண்டிப்பாக கற்றுக்குருவீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இன்னொரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணுன்னா, இந்த பாண்டிச்சேரியில் ஆரோவில் மாதிரி இடங்கள் இருக்குது, அங்கே வந்து ஃபாரினர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க, அங்கெல்லாம் வந்து தன்னார்வலராக நம்ம போய் வேலை பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஸ்கூல் படிக்கல பட் வந்து எனக்கு லாங்குவேஜ் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த ஆர்வில் மாதிரி இடங்களில் போய் நீங்கள் வாலண்டியராக ஒர்க் பண்ணும்போது அவங்களோட இங்கிலீஷ்காரங்களோட பேசும்போது நம்மளை வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் என்னோட பிளான்ஸு, அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன்.
3: உலக சமூக ஊடக தினத்தை முன்னிட்டு சமூக வலைதள பிரபலம் கடல் ராசா என்கிற திரு அந்தோனி லிஸ்டன் அவர்களுடன் சிறப்பு நேர்காணல் நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: புது நந்தவனமே
1: ஐயோ
0: சம்மதம் சொல்லு இந்த இடமே இந்த சோகமே
2: அக்காமக
1: ஐயப்பா என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க
2: யாரோட அக்காமக டாய்
1: அண்ணனோட அக்காமக நடந்து வந்தா
0: நம்ம பஸ் ஸ்டாண்டு பழ பழ பழக்கம்
1: அண்ணனோட பச்சை அது பறந்து

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இது ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக ஊடக தினத்தை முன்னிட்டு சமூக வலைதள பிரபலம் கடல் ராசா என்கிற திரு அந்தோனி லிஸ்டன் அவர்களுடன் சிறப்பு நேர்காணல் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ஒரு வீடியோ எடுக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம நாளுக்கு நாள் வீடியோ எடுக்க எடுக்க எடுக்க எடுக்க நம்மளே சில விஷயங்களை கொஞ்சம் சிரமப்பட்டு கொஞ்சம் இதாக எடுத்தால் நல்லா இருக்குமே, நமக்கு நாமளே டார்கெட் இது பண்ணிட்டே போவோம். ஏதாவது ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக நீங்கள் ரொம்ப மெனக்கெட்டுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எந்த மாதிரிலாம் நீங்கள் மெனக்கெட்டு வீடியோ எடுத்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா?
3: ஆக்சுவலாக நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து உள்ள இறங்கினதே வந்து ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ எடுக்கும்போது நம்மளுக்கு தனியாக போட்டுருந்துச்சு. அப்போது வந்து வேலை பார்த்துக்கிட்டே தான் எடுப்போம். வேலை பார்த்துட்டு நம்ம போட்டு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கட்டத்தில் வந்து நம்மளுக்கு போட்டு இல்லாத போது வேறு போட்டுக்கு போகிறோம். அப்போல்லாம் வந்து வீடியோ ஷூட் பண்ணுற வந்து டிரைவருக்கு தெரியக்கூடாது, ஓனருக்கு தெரியக்கூடாது, அவங்களுக்கு தெரியாமல் எடுக்கணும், பேசணும். மற்றவங்கள மாதிரி நல்லா வேலை பார்ப்பேன். நல்லா வேலை பார்க்குறேன்னா ஓனரே கேட்பாங்க, மற்ற ஆட்கள்கிட்ட கேட்பாங்க, என்னடா இவன் கடல் ராசா ஆட்களோட ஆட்களை வேலை பார்க்குறான், ஆட்களோட ஆட்களை எல்லாமே பிறக்கிறான், ஆட்களோட ஆட்களை எல்லா வேலையுமே பார்க்குறான், ஆனால் எப்படி இவன் வீடியோ எடுக்கிறான் எனக்கே தெரியல, ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டிரைவர்கள், நான் போன டிரைவர்களே வந்து என்னோடய கடலுக்கு வந்த ஆட்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்னென்னா நம்ம கடலுக்கு போகிறோம், அதுதான் வந்து என்னோடய மெயின் வந்து ஃபேஷனு, அப்போ அதுதான் என்னோடய தொழில். அப்படி போகும்போது சம்பளத்துக்கு போகும்போது நம்ம ஆட்களோட ஆட்களை வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா ஆட்களும் தப்பாக நினைக்கும், என்னடா வேலை வாக்காம வீடியோ எடுக்காம சொல்லிட்டு ஆட்களும் வேலை வாக்கும். அப்போ டிரைவர் பார்த்தாங்கன்னா நம்மளுக்கு சம்பளமும் குறையும், சம்பளம் குறைஞ்சா நம்ம வீட்டை பார்க்க முடியாது. அப்போது ஃப்ரீ டைமில் தான் எடுக்கணும், அந்த ஃப்ரீ டைமை நம்மளாக உருவாக்கணும். அதனால் என்ன பண்ணுவோம்னா ஒரு சில நேரங்களில் அந்த மொபைல்லாம் வந்து மொபைல்லாம் வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்னதாக ஒரு 200-300 ஸ்டாண்ட் வாங்கி தருவேன், பொருளாதாரம் கம்மி தான். ஸ்டாண்டை ஒரு சில நேரங்களில் ஏதாவது ஒரு இடத்துல கெட்டி வச்சிருவேன். ஒரு சில நேரங்களில் ஃப்ரீயான ஒவ்வொரு மீன் எடுத்து இந்த மீன் இதுதான், இந்த மீனுக்கு இதுதான் வகை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லுவேன். ஒரு டைம்லாம் பார்த்தீங்கன்னா சரியான காத்து புயல் தண்ணிக்குள்ளே இறங்கி எடுக்கணும், அந்த மாதிரி சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணி தான் இருக்கும். எப்படி பண்ணோம்னா நம்ம தண்ணியில் இறங்குறதுனால மத்தாளுக்கு இப்போ தண்ணிக்குள்ளே இறங்குறேன்னு எல்லாரும் இறங்க மாட்டாங்க. 10 பேர் கடலுக்கு போகிறோம்னா யாராட்டும் ஒரு 2 பேர் இறங்குவாங்க. அந்த மாதிரி இறங்குற ஆட்கள் எது சொன்னாலும் மேல உள்ள ஆட்கள் டக்கு டக்குன்னு வேலையை கேட்கணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இறங்கும் போதுலாம் ஒரு சில பேர்கிட்ட டே நான் உள்ளே இறங்குறேன் லைட்டை மட்டும் எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு மேல உள்ள ஆட்களை கொடுத்துட்டு தண்ணிக்குள்ள இறங்குவான். தண்ணி ஒரு நேரம்லாம் தண்ணிக்குள்ள காத்து மழை இறங்கி ப்ரொப்பலருக்குள்ள உள்ள போனோம், உள்ள போய் அடிலாம் பட்டு காயம்லாம் வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் பல ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அதையெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்ற விஷயங்களெல்லாம் வீடியோ எடுத்து போட முடியல. அப்போ வீடியோ எடுத்து போடணும்னா அதுக்குன்னு ஒரு ப்ராப்பராக கேமரா வாங்கணும், ப்ராப்பராக நம்ம வந்து நம்ம கடலுக்கு போகிற ஒரு விளாகராக போகணும். அந்த இதை கொண்டு வர்றதுக்கே வந்து கரெக்டாக வந்து எனக்கு ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஃபுல் டைமாக ஒரு விளாகராக இறங்கியிருக்கேன், ஒரு ஃபிஷர்மேனாக இருந்து ஃபிஷர்மேன் விளாகராக இப்போ ஃபுல் டைமாக இறங்கியிருக்கேன். இனிமேல் ஒவ்வொரு விஷயம் பண்ண போகிறது ஃபிஷர்மேன்ஸ் வந்து எவ்வளோ கஷ்டம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னா கடல் மேலே எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குதோ, காற்று கடலுக்குள்ளே மீனை பிடிச்சிட்டு வராங்க மீனை பிடிச்சிட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும்தான் எல்லாருக்குமே இருக்குது. அந்த மீனை பிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சமயமும் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபுட்டேஜ் தான் இனிமே ஃபுல் அண்ட் ஃபுல்லா நான் காட்ட போறேன். காத்து கடலில் நிறைய பேர் வந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கும்போது என்னையும் கூட்டு போங்க, எங்களையும் ஒரு நாள் கடல் வாழ்க்கையில் ஈடுபடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிற ஒரு வீடியோ ஃபுட்டேஜ்களை இனிமேல் நான் காட்டணும், அதுதான் என்னோட பிக்கஸ்ட் எய்மே.
1: உலக சமூக ஊடக தினத்தை முன்னிட்டு சமூக வலைதள பிரபலம் கடல் ராசா என்கிற திரு அந்தோனி லிஸ்டன் அவர்களுடன் சிறப்பு நேர்காணல் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக ஊடக தினத்தை முன்னிட்டு சமூக வலைதள பிரபலம் கடல் ராசா என்கிற திரு அந்தோனி லிஸ்டன் அவர்களுடன் சிறப்பு நேர்காணல் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: எனக்கு ஒரு பர்சனலா ஒரு க்வெஸ்சன் என்னன்னா, வந்து நிறைய பேர் கடல் சார்ந்த தொழில் பாக்குறாங்க, கடல் சார்ந்து என்ன சொல்ற இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கிறாங்க. கடல் ராசா அப்படின்ற ஒருத்தரும் அதே ஒரு கூட்டத்துல இருக்கும் போது நான் அதுல தனித்துவமா தெரியணும் அப்படின்னு நினைச்சு நீங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஸோ மற்றவங்களும் கடல் சார்ந்து வீடியோ போடுறாங்க, நானும் போடுறேன், அவங்களுக்கும் எனக்கும் இந்த ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து யுனிக்காக என்னென்னலாம் பண்ணுறீங்க?
3: மற்றவங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு கம்பாரிசன் நான் என்ன வச்சுருக்கேன்னா, அதிகபட்சம் இப்போ எல்லாருமே மீன்களையும் காட்டுறாங்க, கரையை மீன் விற்கிறதையும் காட்டுறாங்க, எல்லாத்தையுமே காட்டுறாங்க. என்னோட கடல் ராசி சேனலில் 90% வந்து நான் கடல் மேலேருந்து எடுக்கிற வீடியோ ஃபுட்டேஜாக தான் இருக்கணும். ஒரு 10% தான் கரையை உள்ள வீடியோ தான் இருக்கணும், மிச்ச 90% கடல் மேலே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, எப்படி சமைக்கிறாங்க, எப்படி தூங்குறாங்க, எந்தெந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை கடல் மேலே ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு யூனிக்கில் அதுல ஒரு தெளிவா இருக்கேன். நான்னா கடல் ராசானா, இவன் கடல் ராசா சேனலுக்கு போனோம்னா ஃபிஷர்மென்ஸோட உண்மையான லைஃபை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வரணும். அதுதான் என்னோட பிக்கெஸ்ட் எய்மே.
1: உலக சமூக ஊடக தினத்தை முன்னிட்டு சமூக வலைதள பிரபலம் கடல் ராசா என்கிற திரு அந்தோனி லிஸ்டன் அவர்களுடன் சிறப்பு நேர்காணல் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் கா காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
1: என்ன பயப்படணும், அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்ன நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
2: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில். இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலை டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங், நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹைஃபை ஃபீச்சர்ஸ், ஹைஃபை ஸ்டைல், அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டாவை அணுகவும். ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8027 99000.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலுக்குள்ள இருக்கிற பல வகையான ஜீவராசிகள்ல ரொம்ப ஸ்டைலிஷ் ஆனதும் கொஞ்சம் வித்தியாசமானது யாருன்னு கேட்டா அது கடல் குதிரை தாங்க. குதிரை மாதிரியான முகம், குரங்கு மாதிரியான வால் வச்சிருக்கிற ஒரு மீன் இனம் தான் கடல் குதிரை. இது 6 சென்டிமீட்டர்ல இருந்து 17 சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியதான். 140 கிராம் எடை மட்டும்தான் இருக்கிற கடல் குதிரை சுமார் 40 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே உருவானதான். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா வெறும் 5 ஆண்டுகள் தான். ஆனா 360 டிகிரி கோணத்துல எல்லா திசையிலுமே பார்க்க கூடிய ஒரு சூப்பர் பவரையுமே கடல் குதிரை வச்சிருக்குது. இதோட வால் தான் இது இறைய தேடவும் சரி, சண்டை போடவும் சரி யூஸ் ஆகிற ஒரு பெரிய ஆயுதம் கூட சொல்லலாம். கடல் குதிரைகள் கடலுக்கு அடியில உள்ள கடற்பாசி அப்படின்ற செடி இருக்கிற இடத்துலதான் அதிகமா இருக்குமா. இந்த தாவரத்துலதான் தன்னோட வாளை சுத்தி தலகில தொங்கவும் செய்யுமா. நண்டுக்கு பிடிச்ச உணவா கடல் குதிரை இருக்கிறதுனால அதுல இருந்து தப்பிக்க கடற்பாசி செடியோட அடி போய் ஒளிஞ்சுக்கிறோமா. நிலத்துல குதிரைகள் ஓடிட்டு இருக்குது. கடலுக்கு அடியில தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும்னு நிறைய கடல் குதிரைகள் ஒளிஞ்சிட்டு இருக்குதுன்னு கூட சொல்லலாம். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: மேகங்கறக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
3: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
4: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
3: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: உலக சமூக ஊடக தினத்தை முன்னிட்டு சமூக வலைதள பிரபலம் கடல் ராசா என்கிற திரு அந்தோனி லிஸ்டன் அவர்களுடன் சிறப்பு நேர்காணல் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நீங்க வந்து சோசியல் மீடியாஸ்ல இருக்கீங்க. ஸ்டார்டிங்ல நம்ம வந்து ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ போட்டாலும் அது மூலமா ரெவன்யூ வந்து ரொம்ப அதிகமா வந்துச்சு. சமீப காலங்களில் பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல நீங்க அவங்களுக்கு தான் அதிகமாக வேலை பார்க்குற மாதிரி இருக்கே தவிர அந்த ரெவன்யூன்றது வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. வருமானத்தை அதிகரிக்கிறத கற்கட்டும், இல்லைனா வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ் வியூஸ் அதிகமாக்குறதுக்கு என்ன மாதிரிலாம் இப்பவும் நீங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க?
3: இப்போ என்னென்ன சவால்கள் யூஸ் பண்ணுறோம்னா, நம்மளுக்கு வந்து ஒரு சேனல் காணாது. ஏன்னா நம்மளோட வருமானம், நம்ம இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இறங்கிட்டோம்னா நம்ம வருமானம் இல்லாமல் எதுலேயும் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம்னா, நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வருமானம் தர்றதுன்னா யூடியூப் ஃபேஸ்புக் இந்த ரெண்டுலேயும் தான் வருமானம் தர்றாங்க. நம்ம இன்ஸ்டாகிராமை பொறுத்தவரைய ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக தான் இன்ஸ்டாகிராம். அதில் வந்து ப்ரொமோஷன் இந்த மாதிரி பண்ணால் தான் காசு. நம்ம அந்த அளவுக்கு கடல் ராச சேனலில் ப்ரொமோஷன்லாம் அதிகபட்சம் பண்ணதே கிடையாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 தான் பண்ணியிருப்போம். இந்த ஃபேஸ்புக்கு யூடியூப் இதை வச்சு தான் வருமானம் சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் இந்த கடல் ராசா சேனலை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போது நம்ம இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இறங்கணும்னா இன்னொரு சேனல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் வச்சிருக்கேன், ட்ராலர் நெட் ஃபிஷிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதில் வந்து இழுவப்படகுல உள்ளது 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் வீடியோ, 3.5 மணி நேரம் வீடியோலாம் அதில் போடுவேன். அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கடலில் நடக்கிறத போடுவேன். இங்கே நம்ம கடல் ராசாவில் நம்ம சின்ன சின்னதாக ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் ரீல்ஸ் நிறையா இந்த மாதிரி போடுவேன். சவால்கள் என்ன சவால்கள்னா, டார்கெட் வச்சிருவேன். நம்ம மாதத்துக்கு இவ்வளோ பண்ணால் தான் நம்ம இவ்வளோ லோன் கட்டணும், அதனால் இவ்வளோ டார்கெட் நான் வச்சுருவேன். வச்சு அந்த டார்கெட்டை அடிக்கிற மாதிரி பண்ணுவேன். அந்த ஒவ்வொரு டார்கெட் அடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு நம்ம டார்கெட்னா ஒரு மாதம் டார்கெட் வைக்கிறது அது லாக்கா, அதுக்கப்புறம் வைக்கிறது நம்ம ஒரு வாரத்துக்குள்ளே இத்தனை அடிக்கணும், இதுதான் நம்ம டார்கெட். அதுக்காக என்ன மெனக்கட்டுப்படுவேன்னா, ஒரு நாளைக்கு யூடியூப்பில் வந்து ஒரு 2-3 நாளுக்கு ஒரு வீடியோன்னு வைக்கலாம், பெரிய வீடியோ லென்த் வீடியோ. ஃபேஸ்புக்கில் ஆடியன்ஸுக்கு தக்கன, என் ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு என்கிட்ட தேவை கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அவங்களுக்கு கொடுக்க கொடுக்க தான் அவங்களையும் சந்தோஷப்படுத்தமாச்சு, அதுக்கேற்ற மாதிரி தானே எனக்கு வருமானம் வரும். அதனால் என்ன பண்ணுவேன்னா, 2 ஃபேஸ்புக் பேஜ் வச்சுருக்கேன், 2 யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். ரெண்டையுமே ஒரு ஆள் தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு ஆள் ஹேண்டில் பண்ணும்போது ஒர்க் அதிகம். அந்த ஒர்க்கு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் அதிகமாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம ரெவன்யூ வரும் அப்படிங்கிறதுல நான் கன்ஃபார்மாக இருப்பேன், தெளிவாக இருப்பேன்.
2: கண்டிப்பாக பயங்கரமான ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்பீச்னு சொல்லலாம். அதாவது நான் 8th தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இடத்துலையுமே முடங்கி கிடக்காம 2 யூடியூப் சேனல், 2 ஃபேஸ்புக் சேனல் அப்படின்னு சொல்லி தன்னோட எல்லைகளை பார்த்தீங்கன்னா விரிவாக்கிக்கிட்டே போயிட்டு தன்னோட வேலைகள் மூலமாக தன்னோட குடும்பத்துக்கான வருமானங்களை எப்படிலாம் ஈட்ட முடியுமோ அப்படிலாம் ஈட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இது எனக்கு பர்சனலாக பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. நிறையா கதவுகளையுமே திறந்து விட்டுருக்கு. நிறையா கேட்குறவங்களுக்குமே வந்து ஓ அப்படின்லாம் தோணும். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, சோசியல் மீடியா தானே சும்மா ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து போட்டால் நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்னு நினைப்பாங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அப்படின்றது வந்து பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க.
1: உலக சமூக ஊடக தினத்தை முன்னிட்டு சமூக வலைதள பிரபலம் கடல் ராசா என்கிற திரு அந்தோனி லிஸ்டன் அவர்களுடன் சிறப்பு நேர்காணல் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அத வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: உலக சமூக ஊடக தினத்தை முன்னிட்டு சமூக வலைதள பிரபலம் கடல் ராசா என்கிற திரு அந்தோனி லிஸ்டன் அவர்களுடன் சிறப்பு நேர்காணல் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: புதுசா யாராவது சோசியல் மீடியாவை கரியரா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு வந்தாங்கன்னா, உங்க ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், கடல் ராசாவோட ஒரு 12 வருஷ ஜேர்னில நீங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டிப்ஸ் என்னது?
3: புதுசாக வர கிரியேட்டர்ஸ்களுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னா, எப்போவுமே வந்து தெளிவான மைண்டோடு இருக்கணும். நம்ம இதில் பண்ண முடியும், நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் அந்த ஒரு விஷயத்தை நோக்கி போக முடியும். நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க, ஆரம்பிக்கும் போது என்கிட்ட நிறைய பேர் கன்சல்டிங் கேட்குறாங்க, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இப்படி இப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணால் ரன் ஆகி வரலாம் அப்படின்ட்டு கன்சல்டிங் கொடுக்குறோம். அந்த கேட்டுட்டு ஆர்வத்தில் ஒரு 2 வீடியோ போடுறாங்க. 2 வீடியோ போட்டவுடனே அதில் இவ்வளோ ஒரு வேலை இருக்குதா, இவ்வளோ கஷ்டம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேக் அடிச்சிடுறாங்க. பேக் அடிக்கிறவங்க வந்து இதில் இறங்கினா நீங்கள் சக்ஸஸ் ஆகவே முடியாது. பேக் அடிக்காமல் என்னால் முடியும், நீங்கள் வந்து பின்னாடி தோக்குறவனை மட்டும் பார்க்கக்கூடாது. நீங்கள் எடுத்த உடனே உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ங்கிற இது கிடச்சிடவே கிடச்சிடாது. அதே மாதிரி உங்கள் எண்ணங்களை மாற்றணும். நம்மளுக்கு வீடியோ எடுத்த உடனே காசு வரும், நம்ம கிரியேட்டர் ஆன உடனே காசு வந்துடும். காசை எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லெவலுக்கு கற்றுக்கிறதுக்கே வந்து உங்களுக்கு 1 இயர் ஆயிரும். இந்த 1 இயர் வந்து உங்கள் வேலைகளை உங்கள் தொழிலை பார்த்துக்கிட்டே பார்க்கணும். இது வந்து பெரிய ஹார்ட் ஒர்க்கு. நான் இதில் இறங்கியிருக்கேன்னா, இப்போ இதில் இந்த ஃபுல் டைம் ஃபிஷிங் லாக்கராக இறங்கியிருக்கேன்னா கரெக்டாக 10 வருஷம் ஆயிருக்கு. இந்த 10 வருஷமும் கடலுக்கு போவேன், வேலை பார்ப்பேன், வேலை பார்த்துக்கிட்டு அப்பப்போ வீடியோக்கள் எடுப்பேன். வீட்டில் வந்து நம்ம கடலுக்கு போகிறவன் எவ்வளோ நேரம் தூங்கணும் தெரியும். கடலுக்கு போயிட்டு வந்தாலே அந்த டயரில் தூங்கினோம்னா எந்திக்க மாட்டோம், நைட் தான் எந்திப்போம். ஆனால் இதுக்காகவே நான் என்ன பண்ணா, குளிச்சா தூக்கம் வராதே அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே குளிச்சுனேன். ஒரு சில நேரங்களில் குளிச்சுடுவேன், டக்குன்னு தூங்கிடுவேன். தூங்கினாலுமே டக்குன்னு அலாரம் வச்சு அந்த டைமிங்க்கு அதை எடிட் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். அப்போது இந்த 10 வருஷம் நான் ஹார்ட் ஒர்க்கு ரெண்டையும் சேர்த்து பண்ணனால தான் என் குடும்பத்தையும் நான் ரன் பண்ண முடிஞ்சு, என் சேனலையும் ரன் பண்ண முடிஞ்சு. அதனால இதுல வந்து ஹார்ட் ஒர்க் மெயின். ரெண்டாவது கேட்டீங்கன்னா, யார் என்ன கிண்டல் பண்ணாலும், உங்களை உருவை கேள்வி பண்ணலாம், குரல் கேள்வி பண்ணலாம், என்னென்னமோ கேள்வி பண்ணலாம், என்னடா இப்படி பண்ற அப்படி பண்ற அப்படின்னு சொல்லி உங்களை காமெடி பண்ணி சிரிக்க கூட செய்யலாம். அதையெல்லாம் நீங்க கேட்டு தளர்ந்து போனீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. அவங்க பண்றதுகளை ஒரு சவால் எடுத்துக்கிட்டா தான் ஜெயிக்க முடியும். அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணி போனோம், நம்மளுக்கு பின்னாடி உள்ள எப்பவுமே வந்து நம்ம போறோம்னா நம்மளுக்கு பின்னாடி உள்ள பார்க்காதீங்க. நம்மளுக்கு முன்னாடி போறவன் எந்தெந்த ட்ரிக் யூஸ் பண்றான், என்னென்ன பண்றான், யார்கிட்ட கேட்டா நம்ம இந்த வேல்யூவான ட்ரிக்குகளை கேட்டு தெரிஞ்சு மக்கள்கள் விரும்புவாங்க. நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
2: கண்டிப்பாக கேட்ட எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சமூக வலைதளங்களில் ஜெயிக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. கடின உழைப்பு அப்படின்றது மட்டும்தான் அதுக்கான ஃபார்முலா அப்படின்னு. இந்த சமூக ஊடக தினத்தில் கடலூர் சேகமுக்கு வருகை தந்து உங்களோட வாழ்க்கையில் நடந்த பல அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
3: கடலூர் எஃப்எம் 90.4 நேயர்கள் மக்கள்கள் எல்லாருக்குமே வந்து என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 13 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 19 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: அலை பாயுதே அலை பாய்

நய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி கதைக்குள்ள நுழையலாமா? நதியாக்கு 23 வயசு பூர்த்தி அடைஞ்ச உடனே அவங்க அம்மா அவங்கள ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனா நதியாக்க மஞ்ச வாழ்க்கை நல்லாவே அமையல. அவங்க வீட்டுக்காரு சரியான குடிகாரர். அதனாலயே நதியாவோட வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போச்சு. கல்யாணம் ஆன ஒரு வாரத்திலேயே குடிச்சிட்டு வந்து உழம்புறது, சண்டை போடுறது, திட்டுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட தப்பான விஷயங்களை நதியாவோட வீட்டுக்காரர் பண்ணிட்டு இருந்தாரு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்ச பொண்ணுக்கு அப்படியே எதிர்மறையா அமைஞ்சு போச்சு அவங்களோட வாழ்க்கை. அதனாலயே நதியாவோட அம்மா தன் பொண்ணோட வீட்டிலயே வந்து தங்க ஆரம்பிச்சாங்க. தன்னோட பொண்ணு நதியாவை பாத்துக்கிறதுக்கு காளியம்மாள தவிர வேற யாருமே முன் வரல. அவங்க சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க யாருமே வரல. பொண்ணு நல்லா இருப்பாளே, கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவளோட எதிர்காலம் நிம்மதியா இருக்குமே நினைச்சு காளியம்மா அவங்க பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம்தான் அவங்க பொண்ணோட வாழ்க்கையில பிரச்சனையே ஆரம்பமானுச்சு. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க அவங்க காதுபடவே அவங்களையும் அவங்களோட பொண்ணையும் தான் குறை சொல்லி பேசினாங்களே ஒழிய அந்த குடிகார மாப்பிள்ளைய பத்தி யாருமே தப்பா பேசல. நதியா நல்ல ஒழுக்கத்தோட வளர்ந்த ஒரு பொண்ணு. ஒரு மாசம் காளியம்மா அவங்க பொண்ணு கூட போய் இருந்திருப்பாங்க. ஆனா ஊர் அவங்கள தப்பா பேசும்போது, பாத்தியா கல்யாணம் முடிஞ்ச கையோட பொண்ணு வீட்டுல வந்து அவங்க அம்மா தங்க ஆரம்பிச்சிட்டாங்க, இது என்ன பழக்கம் அப்படின்னு அரசல் பரிசலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஏச்சு பேச்சையும் கேட்க முடியாம தன் பொண்ண நல்லபடியா பாத்துக்கவும் முடியாம ஒரு கட்டத்துல நதியாவோட அம்மா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையே தன் பொண்ணுக்கு வேணாம், தான் கூட வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மாப்பிள்ள வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுட்டு அவங்க பொண்ண அப்படியே கூட்டிட்டு வந்துட்டாங்க. நதியா MSc வரைக்கும் படிச்சிருந்தாலும் தன் அம்மாவோட வற்புறுத்தல்னாலையும் தனக்கு கல்யாணம் ஆயிட்டா தன் அம்மாவோட பாரம் குறைஞ்சிருன்ற காரணத்தினாலையும் அவங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்தபடி அவங்க வாழ்க்கை அமையல. தன் அம்மா வீட்டுக்கும் நதியா போயாச்சு. படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி கிடைச்ச வேலைய பாத்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அவங்களோட மனசுல எப்பவுமே ஒரு வேதனை இருந்துகிட்டே இருந்துச்சு. தினமும் நதியா அழுதுகிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட நிலையில கதையில அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் கா காசு கையில நிக்க மாட்டுக்கு. என் குடும்பத்தோட எதிர்காலத்தை நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடன்னு வருது.
1: என்ன பயப்படணும், அதான் இந்திய அஞ்சல் துறையோட கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து குறைஞ்சபட்சமா 10,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 10,00,000 ரூபாய் வரைக்கும் பாலிசி எடுக்கலாமே. பாலிசி தொடங்கின நாள்ல இருந்தே லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிரும். பிரீமியம் செலுத்துற காலத்தை நாமளே நிர்ணயிச்சுக்கலாம். நீங்க கட்டுற பிரீமியம் தொகைக்கு GST கிடையாது, வருமான வரி விலக்கும் இருக்கு. அதோட சேர்த்து குறைஞ்ச பிரீமியத்தோட அதிக போனஸும் கூட கிடைக்கும். பிரீமியம் செலுத்தி முடிஞ்சோன்ன நாம நிர்ணயிச்ச தொகைய போனஸோட திரும்ப வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான கணக்கு தொடங்குறது, தங்க மகனுக்கு PPF கணக்கு தொடங்குறதுன்னு அஞ்சலகத்துல நம்ம குடும்பத்தோட சேமிப்பு அதிகப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
2: தற்போது ராமநாதபுர கோட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டிற்கான சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அனைவரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆனந்தமாக வாழ இன்றே சேருங்கள் அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில்.
3: சம்மர் நாட்டு கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனு ஸ்டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனு ஸ்டைல்ஸ் மால்
2: இந்த ஜூன் மாதத்தை கொண்டாடுங்க ஆனமலைஸ் டொயோட்டாவின் ஜிலு ஜிலு ஆஃபர்ஸோட. குறைந்த வட்டி விகிதம், எந்த மாடல் காரையும் டொயோட்டா காருடன் எக்ஸ்சேஞ்ச் செய்யும் வசதி. இது மட்டுமா, உடனடி டெலிவரி, ஹை எக்ஸ்சேஞ்ச் போனஸ், ஃப்ரீ வேல்யூவேஷன், ஆன் ரோட் ஃபண்டிங்னு நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் இருக்கு. ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ரூமியான். மேலும் விவரங்களுக்கு ஆனமலைஸ் டொயோட்டாவை அணுகவும். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8 0127 99 000.
0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
7: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
8: தாய்மையின் ஏக்கம் அப்படின்ற கதையை அலை பாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். அன்பான உள்ளங்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. தன்னோட வாழ்க்கை இவ்வளவு நரகமாகிருச்சேன்னு எப்ப பார்த்தாலும் நதியா அழுதுகிட்டே இருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லாம அவங்க அம்மா ரொம்ப மனவேதனைப்பட்டும் போனாங்க. ஆனா இப்படியே இருந்தா எத்தனை காலத்துக்கு இருக்கிறது? தன் பொண்ணுக்கு இன்னொரு வரனை பார்த்தே ஆகணும். அந்த வாழ்க்கையாச்சும் அவளுக்கு நல்லபடியா அமையட்டும்ன்ற எண்ணம் காளியம்மாளோட மனசுல குடிக்கொள்ள ஆரம்பிச்சுச்சு. அப்ப அவங்க எடுத்த அந்த தீர்க்கமான முடிவுல முழு மூச்சா இறங்கிட்டாங்க. நல்ல வரன தன்னோட பொண்ணுக்கு பாக்குறதுக்கு ஆயத்தமாகி போனாங்க. வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாலும் சரி, வேலைக்கு போகாம வீட்டுல இருந்தாலும் சரி, நதியா அவங்களோட வாழ்க்கையை நினைச்சு வேதனைப்பட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. அத பார்த்த காளியம்மாளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிரும். ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அம்மாடி நதியா, உன் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நான் தாமா காரணம். எல்லாரும் சொல்றாங்களேன்னு சொல்லி உன்னை ஒரு பாலங்கிணத்துல பிடிச்சு தள்ளி விட்டுட்டேன். இதுக்கப்புறமா அந்த தப்ப நான் பண்ண மாட்டேன். உனக்கு ஒரு நல்ல வரனை நான் கண்டிப்பா பாப்பேம்மா. கண்டிப்பா உனக்கு அமையற மாப்பிள்ள குடிகாரனா இருக்கவே மாட்டான். இது எங்க அம்மா மேல சத்தியம். இதுக்கப்புறமும் என் பொண்ணு வாழ்க்கை நாசமா போறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு கேவலமான வாழ்க்கை உனக்கு தேவையே இல்லம்மா. ஆரம்பத்துல யோசிக்காம ஒரு வரம் நல்லபடியா அமைஞ்சிருச்சேன்னு சொல்லி உன்னையும் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். ஆனா அந்த மாப்பிள்ள குடிகாரனா இல்லையான்னு நான் யோசிக்கவே இல்லை. இனி இந்த தப்பு நடக்காதுமா. நீ வேலை கூட போவேணா, நானே உன்னை பாத்துக்கிறேன். நீ வீட்டிலேயே இரு, உனக்கு ஒரு நல்ல மாப்பிளைய நானே பாக்குறேன். உனக்கு நடக்க போற 2வது கல்யாணமாச்சும் நல்லபடியா இருக்கட்டும். அம்மாவை நம்புமா, இதுக்கப்புறமும் உன் வாழ்க்கையனா பாழாக்க மாட்டேன். என் மேல நம்பிக்கை இருந்தா நீ வீட்டுல இரு, வேலைக்கெல்லாம் நீ போவேன அப்படின்னு சொன்னாங்க. நதியாவும் அவங்க அம்மா சொன்னபடியே வீட்டுல இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வேலைக்கு அவங்க போகல. தன் பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு சொல்லி நதியாவோட அம்மா காளியம்மா மாப்பிள்ள பாக்குற முயற்சியில ரொம்ப தீர்க்கமா இறங்கினாங்க. தன் பொண்ணோட ரெண்டாவது கல்யாண வாழ்க்கை சிறப்பா அமையணுன்ற எண்ணத்துக்காக அவங்க வேலைக்கு போன அடுத்த நிமிஷமே தன் பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் அமைஞ்சிடாதான்னு அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொரு நாளும் தன் பொண்ணுக்கான வரனை அவங்க தேடும் போது கடவுளா பார்த்தவங்களுக்கு கொடுத்த வரன் தான் ராஜா. மாப்பிள்ள குடிகாரர் கிடையாது, நல்ல வேலை பாக்குறாரு, நதியாவை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டாரு. அவங்களுக்கு முதல் கல்யாணம் ஆன விஷயம் கூட அவருக்கு தெரியும். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த மாப்பிள்ளைக்கு நதியாவை பிடிச்சு போச்சு. அலைஞ்சு திரிஞ்சு நாலா பக்கமா விசாரிச்சு அந்த மாப்பிள்ள நல்லவரா கெட்டவரா, குடிப்பாரா குடிக்க மாட்டாரா, வேலைக்கு போவாரா வேலைக்கு போக மாட்டாரா, சம்பாத்தியம் இருக்கா சேவிங்ஸ் இருக்கான்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நதியாவோட அம்மா அவங்க பொண்ணுக்கான மாப்பிள்ளையா ராஜாவை தேர்ந்தெடுத்தாங்க. ராஜாவோட குடும்பம் எப்படி, அப்புறம் நதியாக்கு கல்யாணம் ஆகிருக்குமா இல்லையான்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அலைபாயுதே நிகழ்ச்சியில அழகழகான ரெண்டு பாடல்கள் நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.
9: சசகனிசபா நிசாசா சசசமகனிசபா நிசாசா நிசசபப்பபபபபதவமா மாமா கமகா.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4. அன்பான உள்ளங்கள் இணைஞ்சிருக்கீங்க. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. ராஜாக்கு அம்மாவும் தங்கச்சியும் இருக்காங்க. அப்பா சின்ன வயசுலயே தவறிட்டாரு. நல்லா படிச்சு ஒரு நல்ல கம்பெனியில வேலைக்கு போயிட்டு தன்னோட குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கிற ஒரு நல்ல பையன்தான் ராஜா. ரொம்ப வசதியும் கிடையாது, ரொம்ப ஏழையும் கிடையாது, நடுத்தரமான ஒரு குடும்பம். எந்த ஒரு கெட்ட பழக்கமும் ராஜாக்கு கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு உழைக்கிறாரோ அந்த பணத்தை முக்கால்வாசி அளவு சேமிப்புல போட்டுருவார். மாப்பிள்ள யாரு, எப்படி, என்ன குணம், என்ன பண்ணிட்டு இருக்காரு, எப்படி இருக்காருன்னு எல்லாத்தையும் அலசி ஆரஞ்சதுக்கு அப்புறம் தான் காளியம்மா மாப்பிள்ள கேட்டு அன்னைக்கு ராஜா வீட்டுக்கு போனாங்க. என்ன ஆனாலும் சரி, முதல்ல தன் பொண்ணுக்கு அமைஞ்சது மாதிரி குடிகாரனை மட்டும் அந்த மாப்பிள்ள அமைஞ்சிடக்கூடாதுன்னு அவங்க வேண்டாத கடவுளே இல்லை. காளியம்மாள் எதிர்பார்த்தது போலயே அவங்களோட மாப்பிள்ள எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாம இருந்தார். அதுவே அந்த அம்மாக்கு பரிபூர்ண நிம்மதியை கொடுத்துச்சு. காளியம்மாளோட எண்ணத்தை போலவே ஒரு நல்ல குணமான பையன் அவங்களுக்கு மருமகனா அமைஞ்சார். மாப்பிள்ள வீட்டுல பேசினதுக்கு அப்புறம் ரெண்டு வீட்டாருக்கும் ஒத்து போச்சு. அதுக்கப்புறம் ராஜா நதியாவோட கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. பழைய கசப்பான நினைவுகள்ல இருந்து நதியா கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிச்சாங்க. அவங்களோட வீட்டுக்காரரு அவங்கள நல்லாவும் பாத்துக்கிட்டாரு. அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறது, அப்புறம் தன்னால முடிஞ்ச உதவிய தன்னோட மனைவிக்கு பண்றதுன்னு எல்லா விஷயங்கள்லயும் நல்லா பாத்துக்கிட்டாரு. நல்லா போயிட்டு இருந்த அவங்களோட வாழ்க்கையில ஒரு சின்ன நெருடல் மெல்ல மெல்ல ஏற்பட ஆரம்பிச்சுச்சு. ஆரம்பத்துல அது ஒரு பிரச்சனையாவே தெரியல. ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்கன்னு எல்லாரும் அரசல் பொரசலா பேச ஆரம்பிச்சாங்க. ராஜா நதியா தம்பதிக்கு குழந்தை பேரு இல்லாம இருக்கிறது அவங்க அக்கம் பக்கத்துல மிகப்பெரிய பேசு பொருளா இருந்துச்சு. இதனாலேயே நதியாவும் அவங்களோட வீட்டுக்காரரும் ரொம்ப மனசொடைஞ்சு போயிட்டாங்க. அங்க போகாத ஹாஸ்பிட்டலே இல்ல, வேண்டாத கடவுளும் இல்ல. ஆனா அதுக்கப்புறம் கதையில நடந்ததே வேற. காலங்கள் உருண்டோடிக்கிட்டே இருந்துச்சு. ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, மூணு வருஷம் ஆச்சு. அப்ப கூட நதியாவ எல்லாரும் தப்பாதான் பேசினாங்க. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, இந்த பொண்ணுக்கு இன்னும் வயித்துல ஒரு புழு பூச்சி இல்லையே அப்படின்னு தான் பேசினாங்க. அத கேட்டு நதியா ரொம்ப மனசொடைஞ்சு போயிட்டாங்க. அன்னைக்குன்னு இல்ல, எப்பவுமே வீட்டு வாசல்ல போய் நின்னா கூட சரி, நதியாவோட காதல விழுறபடியே அவங்கள தப்பா பேசுறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. வீட்டை விட்டு வெளியிலயே வர முடியாம தனக்கு முன்னாடி அமைஞ்ச வாழ்க்கை நல்லா இல்லாம போச்சுன்னு, ரெண்டாவதா கிடைச்ச வாழ்க்கை சூப்பரா இருக்கேன்னு மனசளவுல சந்தோஷப்பட்டாலும் அதுலயும் ஒரு நெருடல கடவுள் ஏன் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் நதியாவ வாட்டி வதச்சிச்சு. தாய்மையின் இயக்கம் அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபாயுதை நிகழ்ச்சியில அன்பான உள்ளங்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில அன்பான உள்ளங்கள், தாய்மையின் ஏக்கம் அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. ஊருக்குள்ள எப்படியோ, ஆனா நதியாவோட மாமியாரும் அவங்களோட நாத்தனாரும் ஒரு வார்த்தை கூட சுடு சொல்லா நதியாவை பார்த்து பேசினதே இல்லை. அவங்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு கூடுமான வரைக்கும் ஆறுதல் வார்த்தைகளை தான் பேசுவாங்களே ஒழிய தப்பா பேசுறதோ, என்னமா இத்தனை வருஷம் ஆச்சு உனக்கு இன்னும் குழந்தை உண்டாகலையா அப்படின்னு கேட்கவோ இல்லை. அப்படி அவங்க இருக்கிறது தான் நதியாக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருந்துச்சு. வெளியில தான் அவங்களை யாருமே சரியா புரிஞ்சுக்கல, ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற அவங்களோட வீட்டுக்காரு, மாமியாரு, நாத்தனாருன்னு எல்லாரும் நதியாவோட மனநிலைய புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு பொண்ணோட மனசு எப்படிப்பட்ட சூழல்ல எவ்வளவு கஷ்டப்படும்ன்றத அவங்க மாமியார் நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஆனாலும் நதியாவோட பிரச்சனை ஊஞ்ச பாடில்லை. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரவங்க, குடும்பத்துல உள்ளவங்க, ஃப்ரெண்ட்ஸ், அக்கம் பக்கத்துல உள்ளவங்கன்னு எல்லாரும் ஒரு கசப்பான பேரை நதியா மேல திணிச்சாங்க. குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஒரு பேர் வைப்பாங்களே, அதை சொல்லியே கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அரசல் புரிசலா யார் யார்கிட்டயோ சொன்னதுக்கு அப்புறம் அது மெல்ல நதியாவோட காதுக்கு வரும். என்னம்மா அன்னைக்கு அந்த கல்யாண வீட்டுக்கு போன அவங்க அப்படி உன்னை பத்தி சொல்றாங்க? அப்படியாம்மா, நான் கேட்டேம்மா, அப்புறமா உன்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்த வைக்கிற மாதிரி பத்த வச்சுட்டு ஒரு சிலர் நதியா கிட்ட இருந்து போயிருவாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம்தான் அது ஊசியா அந்த பொண்ணோட மனச குத்திக்கிட்டே இருக்கும். குழந்தைன்றது கடவுள் கொடுக்கிற வரம், அது எப்ப வேணாலும் கிடைக்கலாம். ஆனா அதையே ஒரு பிரச்சனையா வச்சுட்டு ஒரு பொண்ண தப்பா பேசுறது எவ்வளவு பெரிய தப்பு, அது நதியாக்கு தெரிஞ்ச யாருக்குமே புரியாம போச்சு. வெளியில ரொம்ப தைரியமான பொண்ணு போல நடிச்சுட்டு ரூம்குள்ள போய் அழுது புலம்புவாங்க. ரூமை விட்டு வெளியிலே வராம சோர்ந்து போய் உட்கார்ந்துப்பாங்க. ஊருக்கு என்ன பதில் சொல்றது, வெளியில உள்ளவங்கள்ட்ட போய் என்ன பேசுறது, பேசுறதுக்கே பயமா இருக்கே, எடுத்தோடனே இந்த வார்த்தையெல்லாம் கேக்குறாங்க, அவங்களுக்கு இதுல என்ன பிரச்சனைன்னே தெரியலையே, என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சு போயிருமா, நான் இப்படியே கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பனா, என் வாழ்க்கையில நிம்மதியே இருக்காதா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் நதியாவோட மனசுல அல பாஞ்சபடி இருந்துச்சு. நதியாவ மாதிரி இந்த சமுதாயத்துல பல பொண்ணுங்க குழந்தை பேர் இல்லாம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க. ஆனா அதையே ஒரு காரணமா வச்சுட்டு அவங்க எந்த ஒரு விசேஷ வீட்டுக்கு போனாலும் இல்ல தெரிஞ்சவங்களை பார்க்க போனாலும் அவங்களோட குறைய நிறைய பேசி அதை பூதாகரமாக்கி அவங்களோட மனச காயப்படுத்திடுவாங்க. இது நதியாக்கு மட்டும் இல்ல, நதியா மாதிரி இருக்கிற எத்தனையோ பொண்ணுங்களுக்கு பொருந்தும். குழந்தை இல்லைன்றது பலரால சுட்டி காட்டப்படுதே ஒழிய அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு வேதனைப்படும்ன்றது யாருக்குமே இங்க தெரியாம போச்சு போல. ஏதாச்சும் ஒரு விசேஷ வீட்டுக்கு போனா பாக்குற எல்லாரும்

தான் கிட்ட வந்து ஏதோ துக்கம் விசாரிக்கிற மாதிரி பேசுறது நதியாக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலேயே அவங்க எந்த ஒரு ஃபங்க்ஷன் வீடா இருந்தாலும் அங்க போறத முழுசும் தவிர்த்துக்கிட்டாங்க. கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்னென்னவோ ஆயிப்போச்சு. அது என்னன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: சம்மர்ல குளுகுளனே இருக்க அனுஜ் டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் டைல்ஸ் மால்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: தாய்மையின் இயக்கம் அப்படின்ற கதையை அலை பாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். ஒரு தம்பதிக்கு குழந்தை செல்வம் இல்லாத காரணத்தினால மனுஷனா அவங்க வாழ்றதுக்கே தேவையில்லாதவங்கன்னு சொல்லி இந்த சமுதாயம் ஒரு முத்திரையை குத்த ஆரம்பிக்குது. அது பல இடங்கள்ல இருந்தாலும் சில இடங்கள்ல ஒழிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. நதியாவோட மனசு இருக்க இருக்க நெஞ்சில நெருப்ப கட்டிக்கிட்டு இருந்துச்சு. கணும் கணம் அவங்களுக்கு அவங்களோட எதிர்காலத்தை நினைச்சு பயமா இருந்துச்சு. இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்கிறது? திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாப்போம், நாளைக்கு மொத வேலையா கிளம்பி போயிட வேண்டியதான் அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. டாக்டரை பார்த்து மேற்கொண்டு என்ன பேசணுமோ அதை பேசி ஒரு தெளிவான முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் நதியாக்கு நிம்மதி கிடைக்கும்ன்றது மாதிரி இருந்துச்சு. அடுத்த நாள் பொழுது விடியவும் சீக்கிரமா எந்திரிச்சு அவங்க ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. வீட்டு வாசல் கிட்டதான் போயிருப்பாங்க. அப்போ தெரிஞ்ச ஒரு அக்கா நதியாவ பாத்துட்டாங்க. அவ்வளவுதான். என்னம்மா, எதுவும் விசேஷம் இல்லையா? எங்க கிளம்பிட்டு இருக்க காலையிலயே? பொண்ண மாதிரிதாம்மா, நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா ஸ்வேதான்னு, அவளுக்கும் இதே பிரச்சனை தான். கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு, ஆனா இப்பவும் அந்த பிள்ளையோட வயித்துல ஒரு புழு பூச்சி கூட இல்லம்மா. என்ன பண்ண சொல்ற, வெளியில தலை காட்ட முடியுமா? முடியாதுல்ல. இப்ப உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வரப்போறது இல்லையே. என்னம்மா, உன் மேல இருக்கிற அக்கறையில பேசுனா இப்படி எடு தெரிஞ்சு பேசுறியே? அக்கறையில பேசுறீங்க? ஒருத்தவங்க நிம்மதியை கெடுக்கிறதுக்கு எப்படி எல்லாம் பேச முடியுமோ அப்படி எல்லாம் பேசுறீங்க. நீங்கன்னு இல்ல, எனக்கு தெரிஞ்சு நான் பாக்குற எல்லாருமே என்கிட்ட ஏதோ துக்கம் விசாரிக்கிற மாதிரி பேசுறீங்க. இப்ப என்ன ஆயிப்போச்சு? 3 வருஷம் ஆயிப்போச்சு, எனக்கு குழந்தை இன்னும் இல்ல. ஆனா அப்படியே என் வாழ்க்கை போயிரும்னு இல்ல, மாற்றோன்ற ஒண்ணு எப்பவுமே இருக்கும். அது எல்லாரோட வாழ்க்கையிலயும் இருக்கும். ஒருத்தவங்கள்ட்ட எது இல்லையோ அதையே பெருசுப்படுத்தி பேசுறது, 4 பேர் முன்னாடி அத ஒரு பேச்சு பொருளாக்கி பூதாகரமா பேசுறது எனக்கு வராது. அந்த மாதிரி நீங்களும் இல்லாம இருக்கிறது உங்களுக்கு என்னவோ நல்லதுன்னு படுது. ஒரு தனிப்பட்ட நபரோட மன கஷ்டமோ அவங்களோட குறையோ அடுத்தவங்களுக்கு பேச்சு பொருளா இருக்குமே ஒழிய அவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு வருவாங்களான்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. குழந்தைன்றது கடவுளா கொடுக்கற ஒரு வரம், அது இப்ப வரைக்கும் எனக்கு அமையல. ஆனா அதையே ஒரு பிரச்சனையாவும் பேச்சு பொருளாவும் இன்னும் எத்தனை பேருக்கிட்ட பேசுவீங்க? நானு கிடையாது, ஏதோ ஒரு பொண்ணோட பேர் சொன்னீங்களே ஸ்வேதான், அந்த பொண்ணு இந்த மாதிரி தானே பேசுவீங்க? இங்க பாருங்க, மாற்றோன்றது உங்களுக்குள்ள முதல்ல வரணும். நம்ம வீட்டு பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நம்ம வெளியில சொல்லுவோமா? மாட்டோம் இல்ல. அந்த மாதிரிதான் இன்னொரு பொண்ணும், அவளுக்கும் மனசென்ற ஒண்ணு இருக்குமே, அவளுக்கும் தாய்மையோட ஏக்கம் இருக்குமேன்னு ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஏதாச்சும் விசேஷ வீட்டுக்கு போனா சரி, தெரிஞ்சவங்களை பார்க்க போனா சரி, எங்கேயாச்சும் போனா சரி, பார்த்த உடனே நல்லா இருக்கீங்களாமா எப்படி இருக்கேன்னு கேட்க மாட்டீங்க. என்னம்மா விசேஷம் எதுவும் இல்லையான்னு கேக்குறீங்க. இது என்னம்மா நாகரிகமான செயலா? இது ஏன் இப்படி பண்றீங்க? மனசுன்றது ரொம்ப புனிதமான ஒண்ணுமா, அதை தயவு செஞ்சு பாழாக்காதீங்க. என்னம்மா ஏதோ தெரிஞ்ச புள்ளைன்னு பேசுனா ரொம்ப தான் எடுத்தெறிஞ்சு பேசுற? இனிமே உன்கிட்ட நான் பேசுறேனான்னு பாரு, உன் மூஞ்சில கூட நான் முழிக்க மாட்டேமா, வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா அங்க இருந்து போயிட்டாங்க. தன் வீட்டுக்காரர் தன்னை தப்பா எடுத்துக்கல, தன் மாமியார் தன்னை தப்பா எடுத்துக்கல, தன் நாத்தனார் கூட தன்னை தப்பா எடுத்துக்கல. ஆனா இந்த ஊர் வாயை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாம அந்த நொடியில நதியா குழம்பி போனாங்க. அதே சமயம் அந்த அக்கா கிட்ட சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு தெளிவே வந்துச்சு. ஊருக்காக இதுக்கு வாழணும், அவங்களுக்கு சரின்றதுக்காக நம்மளையே நம்ம கஷ்டப்படுத்திக்கணும். நமக்கு ஒரு பிரச்சனைனாலோ நமக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னாலோ நம்ம தானே முதல்ல நம்ம பாத்துக்கணும். கடவுளா கொடுக்கற வரமா குழந்தை இருக்கும் போது அதுவா கிடைக்கட்டும். நான் எதுக்கு அதுக்காக கஷ்டப்படணும்? கடவுள் எனக்கு கொடுப்பாருன்ற நம்பிக்கை இருக்கு. நான் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போக போறதில்ல, நிம்மதியா சந்தோஷமா என்னோட வாழ்க்கைய வாழ போறேன் அப்படின்னு முடிவெடுத்துட்டு வீட்டுக்குள்ளேயே நதியா போயிட்டாங்க. அவங்க அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் போல. ரொம்ப டென்ஷன் ஆகி பதட்டத்தில் அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது அந்த நிமிஷத்துல அவங்களுக்கு தலை சுத்துச்சு. அப்புறம் அவங்களோட மாமியார் நாத்தனார் வந்து அவங்களோட நாடைய பிடிச்சு பார்த்தப்போ அப்ப அவங்க கருவற்று இருக்கிற விஷயம் அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்போ நதியாக்க நிம்மதியா இருந்தாலும் அவங்கள மாதிரியான சூழல்ல இருந்த எத்தனையோ பொண்ணுங்க கல்யாணம் ஆகி விசேஷம் இல்லையா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, குழந்தை இல்லையா, அது இல்லையா, இது இல்லையான்னு கேட்பாங்களே, அந்த சூழலை எப்படி கையாள்வாங்கன்னு தெரியாம நதியா அந்த நிமிஷத்துல வருத்தப்பட்டு போனாங்க. அவங்களோட கஷ்ட காலம் தீந்துருச்சு. ஆனா நதியா மாதிரி இருக்கிற எத்தனையோ பொண்ணுங்க இந்த மாதிரியான சங்கடங்களை நொடிக்கு நொடி நிமிஷத்துக்கு நிமிஷம் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. கூடுமான வரைக்கும் கல்யாணம் ஆன பொண்ணுங்களை பார்த்தோ இல்ல கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆன பொண்ணுங்களை பார்த்தோ இல்ல குழந்தை பேர் இல்லாம இருக்கிற பொண்ணுங்களை பார்த்தோ என்னமா விசேஷம் இல்லையா, என்ன மாவும் வயித்துல புழு பூச்சி இல்லையா அப்படின்னு கேக்குறத கூடுமான வரைக்கும் தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு நதியா நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களும் இப்ப ஒரு குழந்தைக்கு தாய் தானே. நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. அன்பான உள்ளங்கள் கூட இவ்வளவு நேரம் கதை சொல்லிட்டு இருந்தது நான் சுல்தானா.
4: இத சாப்பிட்டா அபிராம வருவாளா?
5: முதல்ல தூக்கம் வரும்.
4: தூங்கறதுக்கு இருட்டு வரலைய?
5: அதுவும் வரும்.
4: காத்தே வரல.
5: வரும்.
4: அத போட்டா சத்தம்தான் வரும். வரும்.
5: வராது.
4: வரும். அன்னைக்கு வந்தத எப்படி தெரியுமா? வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும்

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 10 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 13 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 19 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: செய்தி சொல்லட்டா?
1: நாட்டு நடப்புகள், அரசியல், வணிகம் மற்றும் விளையாட்டு செய்திகள். இனி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 ஆகாசவாணியின் செய்திகளை நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 காலை 8 மணிக்கும் காலை 9 மணிக்கும் கேட்டு பயன்பெறுங்கள். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ்பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வர பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சம்மாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மகா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சாச்சி சித்தப்பா சித்தி மாமா மச்சா எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலைன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 13 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 19 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்தை, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டு விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் இருந்துச்சீங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாலா மாலா, இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற? காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 13 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 19 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்றோம். கம்ப்யூட்டருக்கும் சாம்பிராணிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த சாம்பிராணி போடுறதுனால என்ன பயன்லாம் இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? பொதுவாவே சாம்பிராணிய கோவில்கள்ல வீடுகள்ல பெண்கள் தலைமுடிய காய வைக்க, இன்னும் சில நாடுகள்ல மருத்துவ குணங்களுக்காக கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆனா சாதாரணமா நினைக்கக்கூடிய சாம்பிராணி போடுறதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் கூட இருக்குதான். சாம்பிராணியோட மூலப்பொருள் தான் பென்சாயி ரெசின். இந்த வகை பொருளுக்கு காத்துல உள்ள பூஞ்சை நுண்ணுயிரிகளை கட்டுப்படுத்துற திறன் இருக்குதான். இதனாலதான் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்துக்கிற இடங்கள்ல காத்துல பூஞ்சை பரவுறத கட்டுப்படுத்த இயற்கையான ஒரு ஏர் பியூரிஃபயரா இன்னும் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம கொசு பூச்சி வர்றத கூட இந்த சாம்பிராணிகள் தவிர்க்குமா? சரி, ஏன் இந்த சாம்பிராணிகள் பெரும்பாலும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்படின்னு சொல்லப்படுதுன்னு தெரியுமா? இந்த சாம்பிராணிகளோட பேரே முதல்ல கம்ப்ரஸ்டு சாம்பிராணி தான். இந்த சாம்பிராணி இருந்த காலகட்டத்துல அப்போதான் கம்ப்யூட்டர் அறிமுகமாயி ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிட்டு இருந்திருக்கு. கடைசியில கம்ப்ரஸ்டு சாம்பிராணி தான் கம்ப்யூட்டர் சாம்பிராணியாவே மாறி இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா, இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு படப்பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதா, ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தள?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 13 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 19 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: இன்று புன்னகை மன்னன் மற்றும் முரட்டுக்காளை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

கட்டதே அடிக்கிட்டே, புல்லு கட்டதே அடிக்கிட்டே, புல்லு கட்டதே அடிக்கிட்டே. சொம்பிருக்கும் காலத்தெல்லாம் பெம்பிருக்காது இந்த கொம்பு இல்ல.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று புன்னகை மன்னன் மற்றும் முரட்டுக்காளை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இது எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐசு வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்று புன்னகை மன்னன் மற்றும் முரட்டுக்காளை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட

0: ஜகம் நடுங்க என் பதங்களோட.
1: ஆயிரம் கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை. கடலாய் பரவி இருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: இன்று புன்னகை மன்னன் மற்றும் முரட்டுக்காளை திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 13 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 19 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, வீட்டில் பெற்றோர்களும் சரி, ஒரு சில நேரங்களில் சொல்றது என்னன்னா, யாரு தான் இந்த ஹோம்ஒர்க்லாம் கண்டுபிடிச்சாங்களோ அப்படின்ற ஒரு கருத்து தான். அவர் யாரு, எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹோம்ஒர்க்ன்றது வீட்டில் போய் செய்யறதுக்காக மட்டும் இல்லாம, படிக்கிற குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலயே நேர மேலாண்மை வரணும், கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கணும், பொறுப்பு வரணும், பெற்றோர்களுமே குழந்தையோட கல்வியில பங்கு பெறணும்ன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். பண்டைய காலத்திலேயே வீட்டு பாடம் இருந்தது ஆதாரங்கள் கூட இருக்கிறதா ஆய்வாளர்களுமே சொல்றாங்க. உறுதியா இவர் தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்றது கஷ்டமான விஷயமா இருந்தாலும், 19 நூற்றாண்டோட தொடக்கத்துல கல்வி கூடங்கள் உலகம் ஃபுல்லா பரவிட்டு இருந்த காலத்துல ஹோம்ஒர்க் அதுல ஒரு அங்கமா இருந்ததுக்கான காரணம் இத்தாலிய ஆசிரியர் ராபர்ட்டோ நோவல்ஸா இருக்கலாம், இல்ல அமெரிக்க கல்வியலாளரான ஹொரேஸ் மானா இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான்,
1: மற்றும் ஒருவன் மண்ணை இறங்கி பொன்னை தேடினான்.
0: ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன்

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மற்றும் சட்டங்கள் தர்மங்கள் ஏதும் இல்லை என்ற சக்கரம் சுற்றுகிற அதில் நான் சக்கரவர்த்தியடா. ஒரு கிண்ணத்தை என்

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஹே, சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதை யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய், இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 13 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 19 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம் யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இதை அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
5: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும், அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
6: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
5: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
6: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
5: செபியா?
6: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
5: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன்னை கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
6: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
5: ஏன்?
6: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
5: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அதையும் சொல்லு.
6: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் ஆயிரக்கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
5: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
6: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
5: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
6: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
7: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: பிறந்தநாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உம்புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணணுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 13 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 19 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்ற

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க? இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா. நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கொடமே
1: ஐயையோ,
0: புது நந்தவனமே
1: ஐயையோ,
0: சம்மதம் சொல்லு இந்த இடமே இந்த சோகமே.
1: அடடட கடவீதி கலகலக்கும்
2: அக்கா மக.
3: ஐயப்பா, என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க?
2: யாரோட அக்கா மக டாய்?
1: அண்ணனோட அக்கா மக. அது நடந்து வந்தா
0: நம்ம பஸ் ஸ்டாண்டு பல பல பழக்கம்.
1: அண்ணனோட
2: அது பறந்து

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினார் சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ண. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ண. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டு விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலுக்குள்ள இருக்கிற பல வகையான ஜீவராசிகள்ல ரொம்ப ஸ்டைலிஷ் ஆனதும் கொஞ்சம் வித்தியாசமானது யாருன்னு கேட்டா அது கடல் குதிரை தாங்க. குதிரை மாதிரியான முகம், குரங்கு மாதிரியான வால் வச்சிருக்கிற ஒரு மீன் இனம் தான் கடல் குதிரை. இது 6 சென்டிமீட்டர்ல இருந்து 17 சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியதான். 140 கிராம் எடை மட்டும்தான் இருக்கிற கடல் குதிரை சுமார் 40 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே உருவானதான். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா வெறும் 5 ஆண்டுகள் தான். ஆனா 360 டிகிரி கோணத்துல எல்லா திசையிலுமே பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர் பவரையுமே கடல் குதிரை வச்சிருக்குது. இதோட வால் தான் இது இறைய தேடவும் சரி, சண்டை போடவும் சரி யூஸ் ஆகிற ஒரு பெரிய ஆயுதம் கூட சொல்லலாம். கடல் குதிரைகள் கடலுக்கு அடியில உள்ள கடற்பாசி அப்படின்ற செடி இருக்கிற இடத்துலதான் அதிகமா இருக்குமா. இந்த தாவரத்துலதான் தன்னோட வாளை சுத்தி தலகில தொங்கவும் செய்யுமா. நண்டுக்கு பிடிச்ச உணவா கடல் குதிரை இருக்கிறதுனால அதுகிட்ட இருந்து தப்பிக்க கடற்பாசி செடியோட அடியில போய் ஒளிஞ்சுக்கிறோமா. நிலத்துல குதிரைகள் ஓடிட்டு இருக்குது. கடலுக்கு அடியில தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும்னு நிறைய கடல் குதிரைகள் ஒளிஞ்சிட்டு இருக்குதுன்னு கூட சொல்லலாம். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: மேகங்கறக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
3: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
4: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
3: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா